நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 22 தேதி 2026 ஆண்டு ஜூலை மாதம் 13 நாள் இன்று திங்கட்கிழமை FM ரெயின்போ புதுவை 102.8 இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன. நேரம் 5:49. இனி தொடர்வது மங்கள இசை.

0: நாலொரு குரல். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு. அதிகாரம் அடக்கமுடைமை. குரல் எண் 129. விளக்கம்: தீயினால் சுட்ட புண் புறத்தே வடு இருந்தாலும் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் தீய சொல் கூறி சுடும் வடு என்றும் ஆறாது.
1: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
2: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
3: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
2: கண்டிப்பா தேவையில்லை.
3: என்றும் அக்கறையுடன்
2: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
4: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்

0: எழுந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
5: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
6: அப்படியே பேசிட்டாலும்
4: பஞ்சாயத்து மக்களே, உங்களை கருத்து சொல்லுங்க.
7: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
5: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
4: நாட்டாம அப்ப இந்த பீச்சுக்கு
7: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
5: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ரெயின்போவுக்கு.

நேர்களே, நேரம் 6 மணி. கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். நேர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று ஒலிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. ஒழுக்கம் உயர்வு தரும். வழங்குபவர் முனைவர் மு சுதர்சன் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 தெய்வீகராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள், ஜீவாமிர்தம் தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். உணவு சங்கிலியின் படிநிலைகள், பூச்சிகள் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு தொடர்ச்சி. வழங்குபவர் வி. கண்ணன் அவர்கள். 7:02 புதுவை புதுமை விளையாட்டு களம். இந்த ஆண்டு டெல்லியில் நடைபெற்ற 69வது தேசிய பள்ளி விளையாட்டுப் போட்டியில் களரி பயிட்டுக் கலையில் வெண்கல பதக்கம் வென்ற புதுச்சேரி ஏ. மணிமுகிலா அவர்களுடனான சந்திப்பின் முதற்பகுதி. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.

7:25 இருக்கு நலமாய் வாழ. அயோடின் குறைபாட்டினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் வி. உமாசங்கர் அவர்கள்.

30 விலிம்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சல். 7:35 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரை மற்றும் 8:30 முதல் 8:55 வரை நாம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே அன்பரசி. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 வளமான பாரதம். புதுச்சேரி இந்திரா காந்தி தேசிய கலைமயம் சித்திரம். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 11:30 மெலடி மேஜிக்.

12:02 இருக்கு வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே குக்கரி ஷோ. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் குரல் கோளாறுகள் மற்றும் குரல் நான் ஆரோக்கியம் குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் முதுகலை ஆராய்ச்சி நிறுவனத்தின் காது மூக்கு தொண்டை துறை தலைவர் டாக்டர் ஸ்டாலின் சிவகுருநாதன் அவர்கள். நான்கு மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே ஜார்ஜ். 6:20 முதல் 7:00 வரை, 7:02 முதல் 7:15 வரை மற்றும் 7:25 முதல் 7:59 வரை மனம் விரும்புதே. தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இதனிடையே 7:30 முதல் 7:32 வரை ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து 2026 தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சல். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சல். 9:30 தேன் சிந்துதே வானம். 11:00 வானிலை அறிக்கை நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப் எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும்.

இதற்கிடையே காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி இரவு 9 மணி மற்றும் 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7 மணி முதல் மதியம் 1 மணி வரை மணிக்கொரு முறையும் இரவு 7:08 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கமும் கேட்கலாம்.

நேர்களே, 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் மறைந்த தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 முதல் 8:15 வரை மற்றும் 8:30 முதல் 9 மணி வரை தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை. கொல்கத்தா பத்மாவதி சாரநாதன் அவர்கள் பாட்டு கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்களின் வயலின். பி குரு ராகவேந்திரா அவர்கள் மிருதங்கம். சென்னை அஞ்சல் 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தலைப்பு தெரிந்து. 12 மணிக்கு டெக் குரு அறிவியல் முத்துக்கள், இதில் மின்னலை பற்றிய சில செய்திகள். வழங்குபவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். மீன்கள் குறித்த அதிசய ஆச்சரிய செய்திகள் குறித்து புதுச்சேரி கல்வித்துறை முதன்மை கல்வி அலுவலர் ஆர். குலசேகரன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். பன்னிசை மாலை. பம்பாய் சகோதரிகள் சி. சரோஜா, சி. லலிதா ஆகியோர் பாடிய அருணகிரிநாதர் திருப்புகழ். 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதிய தோமு சி. ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர். வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள்.

1 மணிக்கு மகளிர் நேரம், குக்கரி ஷோ 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழிப்பயிற்சியில் இந்தி பாடம், சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை, சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். சங்கீத சங்கீதசாரல், ஹைதராபாத் சகோதரர்கள் டி சேஷாத்ரி டி ராகவாச்சாரி பாட்டு. 4 மணிக்கு ஒளி சித்திரம், பாண்டவர் பூமி திரைப்பட ஒளி சித்திரம், இசை பரத்வாஜ், கதை இயக்கம் சேரன். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது, பாசம் என்னும் தலைப்பில் பாடல்கள் இடம்பெறும். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 6 மணிக்கு திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7 மணிக்கு திரை இசை. ஏழு 25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம், லாபம் தரும் மீன் வளர்ப்பு குறித்து புதுச்சேரி குருமாம்பேட் பெருந்தலைவர் காமராசர் வேளாண் அறிவியல் நிலைய மீன்வள தொழில்நுட்ப வல்லுநராக பணியாற்றி ஓய்வு பெற்ற வி திருமூலன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி இடம்பெறும். 8 மணிக்கு திரை இசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். சங்கீத 9:30 சங்கீத வானிலை, 10 மணிக்கு தேன்மழை, 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 மத்திய அலை 1215 கிலோ ஹெட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறும்.

0: இதற்கிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் இந்தியிலும், காலை 6, 5, 8, 15 பிற்பகல் 2 மணி 3, 5 இரவு 9 மணி 11, 5 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலா. மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பா. காலை 8 மணி, 10 மணி, 11 மணி இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கமும் கேட்கலாம். நேரம் 6:10. நேர்கள் கேட்கலாம் இணைத்தானும் நல்லவை கேட்க.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் ஒழுக்கம் உயர்வு தரும் கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மு. சுதர்சன் அவர்கள்.
2: இன்றைய சமூகம் கல்வி, பொருளாதாரம், அறிவியல், பொருளாட்சி ஆகியவற்றில் முந்தைய கால சமுதாயங்கள் எல்லாவற்றையும் விட சிறந்து விளங்குகின்றது. ஆனால் ஒழுக்கம் என்பது குறைந்து வருவதாக தோன்றுகிறது. காரணம், அறிவியல் தெளிவு ஒழுக்கத்தை போற்றும் முடிவுகளுக்கு முதன்மை தரவில்லை. அறிவியல் கண்டுபிடிப்புகள் கடவுள் இருப்பை மேலும் கேள்விக்கு உள்ளாக்கியுள்ளன. நன்மை தீமை என்பதும் பின்பற்றும் சமுதாயம் பற்றியது. குற்றவியல் கல்வி குற்றம் கடைபிடிக்கப்படும் சமுதாயத்தை பொறுத்து மாறுபடுகிறது, தீர்மானிக்கப்படுகிறது. உலகளாவிய உகம்தோறுமான நிலையான குற்றப்பட்டியல் மாறக்கூடியது என்கிறது. இந்த பின்புலத்திலேயே ஒழுக்க கல்வி கருத்துக்கள் இப்போது முதன்மைப்படுத்தப்படவில்லை. கலை உலகிலும் இது சரியான முறையில் காட்டப்படவில்லை. பொதுவாக நல்ல பாதையை விட அல்லாத பாதை பயணம் செய்வதை சாதனை என காட்டும் மனப்போக்கு வளர்ந்து வருகிறது. வழக்கமான செயல்களை விட வழக்கத்துக்கு மாறான செயல்களை விளம்பரப்படுத்துவதும் அதுவும் காட்சிப்படுத்துவதும் காலத்தின் போக்காகிவிட்டது. கல்வி திட்டத்தில் ஒழுக்கத்திற்கென்று தனி வகுப்புகளில் கருத்துரைகள் நாள்தோறும் வழங்கப்பட்டன அன்றைக்கு. இன்றைக்கு அவை இல்லை. பண்டைய சமூகத்தில் ஒழுக்கத்தால் உயர்ந்தோரை பற்றிய கதைகளும் கருத்துக்களும் நீதி போதனைகளும் இடம்

0: பெற்றன. இப்போதைக்கு கருத்து வேறுபாடு தரும் பல செய்திகள் அவற்றில் இடம்பெற்றிருந்தாலும் கூட புராண நிகழ்வுகள் அரிச்சந்திரன், ஏகலைவன், கர்ணன் என பல கதை மாந்தர்கள் முன் உதாரணமாக காட்டப்பட்டனர். தமிழ் இலக்கியத்தில் பாரி, ஔவையார், கபிலர், பிசிராந்தையார், கோப்பெருஞ்சோழன், குமணன், சிபி சக்கரவர்த்தி, ஆதிமந்தி, வெள்ளிவீதியார், கண்ணகி என பலரும் சுட்டப்படுகின்றனர். பாரி கொடை ஒழுக்கத்தில் தலை சிறந்து நின்றதை இன்றளவும் புறநானூறு கூறிக்கொண்டிருக்கிறது. அதனாலேயே கபிலர் எனும் பெரும் புலவர் அவன் இறந்த பிறகும் அவன் பணியை, கடனை இறுதி காலத்தில் நிறைவேற்றியதை இலக்கியம் சுட்டுகிறது. கோவலன் மாற்று நடவடிக்கையில் ஈடுபட்ட போதும் தன் வாழ்க்கை பயணத்தில் கொண்டானை காத்தலில் குறை வைக்காதவளான கண்ணகியை இளங்கோவடிகள் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்தலும் என பாடியுள்ளார். என்றைக்கும் பொருந்தும் அறக்கருத்துக்களை உலகுக்கு வழங்கிய திருக்குறள் உலக மக்களாலும் பிற நாட்டு பிற இனத்தாலும் போற்றப்படும் நூலாகும். அதில் திருவள்ளுவர் ஒழுக்கமுடைமை என்பதனை வலியுறுத்தி தனி அதிகாரமே படைத்துள்ளார். அதில் இடம்பெற்றுள்ள 10 குறள்களுமே சிறப்பானவை. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், வாழ்க்கையில் ஒழுக்கமே சிறந்தது, உயிரை விட மேலானது என்பது வள்ளுவர் கருத்து. மனிதனை விலங்கு நிலையிலிருந்து மேலானவனாக நிலை நிறுத்தியதில் அறிவை காட்டிலும் ஒழுக்கத்திற்கு முதலிடம் உண்டு. பேரறிவு பெற்ற அறிஞராயினும் ஒழுக்கம் இல்லாதவரை உலகம் போற்றாது. தவம் இயற்றி உயர்ந்த ஆற்றலை பெற்ற பல முனிவர்கள் ஒழுக்கம் பிறந்தபோது தவ ஆற்றலை இழந்ததாக புராணங்கள் சுட்டுகின்றன. உலக வரலாறுகளிலும் ஒழுக்கம் பிறந்தோர் உயர் இடத்திலிருந்து கடைக்கோடிக்கு சென்றதை பல வரலாற்று நிகழ்வுகள் சுட்டி காட்டுகின்றன. இந்திரன் பலமுறை பதவி இழந்ததை புராணங்கள் காட்டுகின்றன. ஒரு குறிப்பிட்ட நடத்தையில் பிறழாமல் நடந்து வாழ்ந்து காட்டும் வாழ்க்கை முறையே ஒழுக்கமாகும். மகாத்மா காந்தியடிகள் கொல்லாமை மற்றும் ஒத்துழையாமை இயக்கத்தால் வெள்ளையரை வென்ற செயல் ஒழுக்க நடவடிக்கைக்கு ஓர் உதாரணமாகும். வள்ளுவர் கூறியது போல் காந்தியடிகளின் இயக்க செயல்பாடு ஒழுக்க செயலாகி அவருக்கு மாந்தரில் சிறந்தவரான உயர்வை அளித்தமை எண்ணி பார்க்கத்தக்கது.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் ஒழுக்கம் உயர்வு தரும் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மு. சுதர்சன் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

நேரம் 6:15. நேயர்கள் கேட்கலாம் தெய்வீகராக. தெய்வீகராகத்தில் வருகிறது உன்னி கிருஷ்ணன் பாடியிருக்கும் பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வருகிறது எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

உழவர்களுக்கான செய்திகள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணி திங்கள் 29 நாள் திங்கட்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் ஜீவாமிர்தம் தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன்.

0: 20,000 அந்த நீர் மோட்டருக்கு செலவு பண்ணவே தான் ஒழுங்கா இப்ப தண்ணி இறங்குது. நந்தம் வயலு கொஞ்சம் மேடா இருக்குது, நம்ம வயலு கொஞ்சம் பள்ளமா இருக்கோ, எங்க இருக்கிற மண்ணெல்லாம் அடிச்சுட்டு வந்து நம்ம நிலத்துல வந்து சேர்ந்துடுது.
1: சரி, மண் வெட்டியில வெட்டி பள்ளமான இடத்துல தூக்கி போட்டு நிலத்தை மட்டம் படுத்துவோம். இந்த வேலையை தான் இன்னைக்கு முழுக்க செய்யணும் பொழுது.
0: இப்பதான் தண்ணி ஓட்டமா ஓடுது.
2: கருத்தமுத்து, எப்பா கருத்தமுத்து, எப்பா குளிஞ்சத்துல நிமிராம அண்டை வெட்டிக்கிட்டே இருக்கிறிய, கொஞ்சம் நிமிந்து பாருப்பா. என்ன
0: யாரு காத்துமுத்து குரல் மாதிரி இருக்குது? ஆ வா காத்துமுத்த, வா வா வா வா.
2: எப்பா
0: உன்னதான் எதிர்பார்த்துன்னு இருந்தேன்.
2: எப்பா கருத்தமுத்த, உன்னை பாக்கலான்னு இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கேன்.
0: ஆமா,
2: நான் வந்தது கூட தெரியாம அப்படியே குடிஞ்சத்துல நிமிராம அப்படி என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
0: தண்ணி போற வாக்கியாவ மண்வெட்டியில வெட்டி சரி பண்ணிக்கிட்டு இருந்தான்.
2: சரி சரி, கொஞ்சம் வாப்பா அப்படி உட்காந்து பேசுவோம்.
0: சரி சரி, நானும் பேசலான்னு தான் இருக்கிறேன் காத்தமுத்து. உங்ககிட்ட
2: கருத்தமுத்து, அது என்னப்பா பிளாஸ்டிக் பேரல், எதுக்கு இதை வாங்கிட்டு வந்த?
0: காத்தமுத்து, நேத்து முட்டை அமிலம் மீன் அமிலம் பத்தி சொல்லிட்டு ஜீவாமிரத பத்தி சொல்றேன்னு சொன்ன, அதுக்குள்ளே மணி ஆயிடுதுன்னு போயிட்டேன். ஜீவாமிரதம் எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லுவனிய, இருந்தாலும் திடீர்னு கேட்டா எங்க போறதுன்னு நேத்து நானும் டவுனுக்கு போயிட்டு ஒரு பேரல் வாங்கி வந்துட்டேன்.
2: ஓஹோ, அதான் இந்த பேரலா? சரி சரிப்பா, நல்ல விஷயம்தான் காலையில கேட்டிருக்க.
0: ஆமா,
2: ஜீவாமிரதம் எப்படி தயாரிக்கிறது இத நான் சொல்றேன், நல்லா கவனமா கேட்டுக்கப்பா.
0: சரி காதமுத்து சொல்லு.
2: என்னப்பா உடம்புல அப்படி வேர்த்து கொட்டுது, துண்டு எடுத்து நல்லா துடைச்சிட்டு உட்காருப்பா.
0: சரி சரி சரி,
2: தண்ணி ஒரு 200 லிட்டர் இந்த பேரல்ல ஊத்திக்க.
0: சரி,
2: நாட்டு பசுமாட்டு சாணம் ஒரு 10 கிலோ, அதாவது போட்ட சாணத்தை அப்படியே கொண்டு வந்து இதுல கரைக்கணும்பா.
0: ஏன் காதமுத்த, 4 சாணம் 2 சாணம் போட்டா தப்பா?
2: எப்பா அது மாதிரி போடக்கூடாதுப்பா. என்ன காரணம்னா, பழைய சாணத்துல வண்டுகளோ இல்ல ஈக்களோ இல்ல வேற ஏதாவது முட்டை விட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் முட்டை விட்டு அது வந்து அந்த புழு பருவத்துல அதுல இருக்கும் போது,
0: ஆமா,
2: நீ அந்த சாணத்தை கொண்டு வந்து இதுல கரைச்சின்னு வச்சுக்க.
0: ஓஹோ,
2: நம்ம வயலுக்கு உரம் போறதுக்கு பதிலா அந்த புழு பூச்சி எல்லாம் வளர்றதுக்கு தான் வாய்ப்பு உண்டாயிடும்.
0: ஆமாம்பா,
2: அதனாலதான் போட்ட சாணம் புது சாணமா இருக்கணும்.
0: சரி சரி,
2: அதை பயன்படுத்தணும்பா.
0: ஓ சரி சரி சரி,
2: 10 கிலோ சாணத்தை போட்டாச்சு. அடுத்ததா நாட்டு பசுமாட்டு சிறுநீர்.

0: அது ஒரு 10 லிட்டர்.
1: ஓ,
0: அது வேணா நேத்து முந்தானத்தில் இருக்கக்கூடிய சிறுநீராக இருந்தாலும் ஓகே தான்.
1: சரி சரி.
0: ஏன்னா சிறுநீரை பொறுத்த அளவுக்கு 4 ஆக ஆக அதனுடைய வீரியம் அதிகமாகும்.
1: ஆமாம்பா.
0: அதனால அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை.
1: சரி.
0: அப்புறம் வெல்லம் 1 கிலோ, பயர் மாவு 1 கிலோ. அப்புறம் நாம எங்க வந்து இந்த ஜீவாமிர்தத்தை வந்து கலந்து வயலுக்கு அடிக்க போறோமோ,
1: சரி,
0: அந்த நிலத்தோடைய வரப்பு மண்ணு 1 கைப்பிடி.
1: ஓஹோ.
0: இதெல்லாம் இந்த பேரல்ல போட்டுணும்பா. போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டு 1-2 நாள் பாத்தீங்கன்னா அது நல்ல முறையில நமக்கு பயன்படுற மாதிரி மாறிடும்பா.
1: ஒரு நொதி கல்மண மாதிரி இருக்கும்.
0: ஆமாப்பா. அதுக்கு பிறகு நாம எடுத்து அதை பயன்படுத்தலாம். 1 வாரத்துக்குள்ளார பயன்படுத்தணும்னா நல்ல முழுமையான பலன் கிடைக்கும்பா. ரொம்ப நாள் வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை.
1: சரி சரி.
0: நாம டெய்லி என்ன பண்ணணும்னா, காத்து உள்ள போயிட்டு வர மாதிரி சாக்குலாம் இருக்குல்ல, சணல் சாக்கு, அத மாதிரி அந்த வாயை அப்படியே மூடி வைக்கணும்.
1: ஓஹோ.
0: ஏன்னா கொசுவோ ஈயோ அது உள்ள போய் முட்டை விட்டுற கூடாது.
1: ஆமா.
0: அந்த மாதிரி மூடி வச்சுக்கணும். காலையில அப்புறம் மாலையில அப்படியே அந்த மூடிய திறந்து நல்லா ஒரு குச்சி எடுத்து நல்லா நீட்டு குச்சி வலது புறமா அப்படியே கலக்கி விடணும்பா.
1: ஓஹோ. அது என்ன வலது புறம், ஏன் இடது புறம் கலக்கூடாது? காத்து முத்த
0: எப்பா அதனுடைய சுழற்சி அந்த ஆங்கிள் இருந்தா நல்லா இருக்குன்னு பல பேர் சொல்லி அதை நம்ம செய்யணும்.
1: ஓஹோ.
0: இது மாதிரி வந்து காலையிலயும் செய்யணும் மாலையிலயும் செய்யணும். இப்ப ஜீவாமிர்தம் ரெடி ஆயிடுச்சு. நீ பயிருக்கு அதை எப்படி கொடுக்கணுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். பாசன நீர் போது இல்லையா?
1: ஆமா.
0: நீ கூட இந்த வாக்கை வெட்டிட்டு இருக்கியா? தண்ணி அது வழியா விடுற இல்லையா வயலுக்கு?
1: அதுக்காக தான் வெட்டிட்டு இருக்கான்.
0: அந்த பாசன நீருடன் கலந்து விடலாம்பா.
1: ஓஹோ.
0: அப்புறம் இலை வழி ஊட்டமாவும் ஒன்றுதான் ஸ்ப்ரேயர் இருக்க.
1: ஆமா.
0: கை ஸ்ப்ரேயர்
1: 3 இருக்குது.
0: அதுல 1 லிட்டர் தண்ணிக்கு 50 மில்லி.
1: ஓ, 50 மில்லி,
0: அவ்வளவுதான். ரொம்ப சேத்துறாதப்பா. 1 லிட்டர் தண்ணிக்கு 50 மில்லி இந்த ஜீவாமிர்தம்.
1: இல்ல ரொம்ப சேர்த்தா காய்கறி நிறைய வளரும்.
0: அப்படிலாம் இல்லப்பா. வீரியம் அதிகமா இருந்ததுன்னா செடிக்கு ஆபத்தை உண்டு பண்ணிடும். 50 மில்லி அளவு வச்சுக்க 1 லிட்டருக்கு.
1: ஓ சரி.
0: அந்த அளவுல நீ வந்து வளர்ந்த பயிர்களுக்கு நீ அடிக்கலாம். நல்ல பெரிய பயிரா இருக்குன்னா 100 மில்லி வரைக்கும் கூட நீ போலாம்.
1: ஓஹோ.
0: நல்லா தாங்கும், நமக்கே தெரியும் இல்லையா? இந்த செடி நல்லா பெருசாகி போச்சு, இது வந்து கொஞ்சம் வீரியம் இருந்தாலும் தாங்கும் அப்படின்னா 100 மில்லி அந்த அளவுல கூட நம்ம 1 லிட்டருக்கு கலக்கலாம்பா.
1: சரி சரி. எந்தெந்த பயிர்கள் அடிக்கலாம்?
0: எல்லா பயிருக்கும் இதை பயன்படுத்தலாம். பொதுவா கடையில எல்லாம் இப்ப வளர்ச்சி ஊக்கின்னு விக்கிறாங்க.
1: ஆமா.
0: ஜிப்ரலிக் அசிட்டிக் அமிலம், அப்புறம் நாப்தலின் அசிட்டிக் அமிலம், இது போன்ற வளர்ச்சி ஊக்கிகளை அவங்க டப்பால அடைச்சு விக்கிறாங்கப்பா. அது பாத்தீங்கன்னா அது 100 கணக்கில் இருக்குப்பா விலை. நம்ம இந்த ஜீவாமிர்தத்துல இந்த ஜிப்ரலிக் அசிட்டிக் அமிலம் 1 ரூபாவது.
1: ஆமா.
0: நாப்தலின் அசிட்டிக் அமிலம் 1 ரூபாவது.
1: அதான நாமளே தயாரிச்சா அது நமக்கு ஒரு திருப்தி இருக்கும்.
0: நம்ம பயிருக்கு வளர்ச்சி ஊக்கியாகவும் இதுவே செயல்படும்பா. பயிர்கள்ல நல்ல ஒளிச்சேர்க்க நடந்து நல்ல மகசூல் அதிகரிக்கும்பா.
1: அப்பா அதான் வேணும் நமக்கு.
0: ஆமாப்பா, நீ ஓஹோன்னு ஆயிடுவப்பா. அதனால இந்த ஜீவாமிர்தத்தை எப்ப வேணாலும் தயார் பண்ணி
1: சரி சரி
0: நீ வயலுக்கு தேவைப்படுறப்பெல்லாம் அடிச்சுட்டே இருக்க வேண்டியதான்.
1: சொன்னது சுலபமான வழிமுறையா இருக்குதுப்பா.
0: ஆமா. இந்த 1 பேரலோட விடாதப்பா. 4-5 பேரல் போகும்போதெல்லாம் ஒண்ணு வாங்கிட்டு வந்து வச்சுக்கீங்க.
1: அதான் நீ சொல்லும் போதே எனக்கு மனசுல அதான் தோணிக்கே இருக்குது.
0: ஆமா.
1: இன்னும் 2-3 பேரல் வாங்கிட்டு வந்துடலாம்னு.
0: ஆமாப்பா, உனக்கு தண்ணிக்கு பஞ்சம் கிடையாது. நாட்டு பசுமாடு நிறைய வச்சிருக்கேன். சாணத்துக்கு பஞ்சம் இல்ல. நாட்டு பசுமாட்டு சிறுநீருக்கும் பஞ்சம் கிடையாது. வெள்ளம் தான் ஏற்கனவே நீ தயார் பண்ற. அப்புறம் என்னப்பா, அந்த பயிர் மாவு தான்ப்பா.
1: காத்து முத்த, பயிரையும் அரைச்சின் வந்து வீட்டுல அரை மூட்டை வச்சிருக்கான்.
0: அப்புறம் என்னப்பா உனக்கு செலவே கிடையாது. நீ பாட்டுல செய்ய வேண்டியதான்.
1: சரி சரி.
0: ஒரு ஒரு தரையும் செய்யும் போது அந்த வரப்பு மண்ணு அதை ஒரு கைப்பிடியே எடுத்து போடுறதுக்கு மறந்துடாதப்பா.
1: சரி சரி.
0: இப்படி எல்லாம் நீ ஜீவாமிர்தத்தை தயார் பண்ணி உன் வயல்ல இருக்க எல்லா பயிர்களுக்கும் பயன்படுத்தி அமோக விளைச்சல் அடைஞ்சு ஏற்கனவே 1-2 ஏக்கர் புதுசா வாங்கின.
1: ஆமா.
0: அப்புறம் தென்னந்தோப்பும் வாங்கின.
1: ஆமா.
0: அப்புறம் ஆத்தோரமா 1 ஏக்கர் வாங்கின.
1: கத்து முத்தியா, மாந்தோப்பு ஒண்ணு இருக்குது பக்கத்துல,
0: அதையும் வாங்கிடுவோப்பா. பிரச்சனையே கிடையாதுப்பா.
1: ஆமா, வாங்கலன்னு முடிவு பண்ணிக்கிறான்.
0: சரி சரி. கட்டமுத்த, நேத்து சாயந்தரம் டவுனுக்கு போய் பேரல் வாங்கிட்டு வந்தில்ல?
1: ஆமா.
0: எனக்கு குடுக்கறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தியாப்பா?
1: கட்டமுத்த, நீ கேப்ப, நீ வந்தா ஏதாவது குடுக்கணும் இல்லையா, அதுக்காகவே சீதாப்பழம் ஒரு பையில வாங்கிட்டு வந்துட்டேன்பா. அது போற அந்த மோட்டர்ல மாட்டி வச்சிருப்பாரு ஆணில.
0: ஓஹோ, அதான பார்த்தேன். என் நினப்பு இல்லாம நீ இருக்க மாட்டிய.
1: காத்து முத்தா, எப்போ ஒரு பழம் காய்கறி கொடுத்தாலும் அதனுடைய மருத்துவ குணங்கள்லாம் சொல்லுவேனே,
0: சொல்லுவேன்.

0: இந்த சீதா படத்துல என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லுப்பா.
1: எப்பா நீ ஆச்சரியப்படுற மாதிரி நன்மைகள் இந்த சீதா படத்துல இருக்கு.
0: சொல்லு சொல்லு சொல்லு.
1: வைட்டமின் சி, அப்புறம் கால்சியம் சத்து, இதெல்லாம் அதிகமா இருக்குப்பா.
0: ஓஹோ,
1: நம்ம ஊர்ல பெண்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, கைய வலிக்குது, காலை வலிக்குது, இடுப்பு வலிக்குது, கழுத்து வலிக்குதுங்கிறாங்கல்ல.
0: பாவம், வீட்டுல அவங்க வேலை செய்யறாங்க.
1: அப்ப அந்த உடல் உழைப்புக்கு ஏத்த மாதிரி
0: ஓஹோ
1: அவங்களுக்கு சத்து வேணும்னா சீதா பழத்தை சாப்பிடணும். புரியுதா?
0: சரி கதை முத.
1: நீர் சத்து அதிகம் உள்ளதுப்பா.
0: ஓஹோ.
1: மாவு சத்து, புரத சத்து, கொழுப்பு சத்து, அப்புறம் தாது உப்பு, பாஸ்பரஸ், இரும்பு சத்து, எவ்வளவோ சத்து இருக்குதுப்பா இந்த சீதா பழத்துல.
0: காதுமுதா, வீட்டுல பெண்கள் நிறைய வேலை செய்யறாங்கன்னு சொன்ன, அப்ப நாமளும் அதிகமா சாப்பிட கூடாதா சீதா பழத்தை?
1: நாம சாப்பிடணும்பா. இருந்தாலும் குழந்தைங்க பெண்கள் அவங்க சாப்பிட்டு அவங்க போதும்னு சொன்ன பிறகு மிச்ச மீதி இருக்கிறதாப்பா நாம சாப்பிடணும்.
0: சரி சரி சரி
1: சரிப்பா, நான் கிளம்பட்டுமாப்பா?
0: சரி காதுமுத்தா,
1: போயிட்டு வரேன். கருத்த முத்த,
0: பாத்து போயிட்டு வா. சரி, நாம நிலத்துல ஆண்டைய போடுவோம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் மரம் நடுவதை ஒரு மாபெரும் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் உட்பட 15 இந்தியர்களின் உடல்கள் விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. விண்வெளி வீரர்களை சுமந்து செல்லும் ககன்யான் விண்கலம் கடலில் வந்து இறங்கிய பிறகு அது நேராக மேல்நோக்கிய நிலையில் இருப்பதை உறுதி செய்வதே முதல் சோதனையாகும். விண்வெளி வீரர்களின் பாதுகாப்பிற்கு இது மிக முக்கியமான தேவைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இரண்டாவது சோதனை விண்கலத்திற்கு தேவையான உந்து சக்தியை வழங்கும் முக்கிய பகுதியும் மற்றொரு பகுதியும் பூமிக்குள் நுழைவதற்கு சற்று முன்பு துண்டிக்கப்பட்டு தனித்தனியாக பிரிவதை உறுதி செய்யும் சோதனையும் நடத்தப்பட்டது. இந்த சோதனையும் துல்லியமாக நடைபெற்றதாக இஸ்ரோ கூறியுள்ளது. மூன்றாவது சோதனை விண்கலத்தின் உச்சிப் பகுதியில் பாராசூட்டுகள் உள்ள பகுதியின் கட்டமைப்பு திறனை உறுதி செய்வதற்காக நடத்தப்பட்டது. நாடு முழுவதும் மரம் நடுவதை ஒரு மாபெரும் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் மத்திய வேளாண் அமைச்சகம் நேற்று ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சி ஒன்றில் மரக்கன்று நடும் ஆர்வலர்களிடையே அவர் உரையாற்றினார். ஒவ்வொரு குடும்பத்திலும் பிறந்த நாள், திருமண நாள், குழந்தை பிறப்பு மற்றும் பெற்றோரின் நினைவு நாட்களில் ஒரு மரக்கன்று நட்டு அவற்றை பராமரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதன் மூலம் மரக்கன்று நடும் வழக்கம் மெல்ல மெல்ல ஒரு மாபெரும் இயக்கமாக மாறும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஊராட்சிகள், நகர்ப்புற உள்ளாட்சிகளில் மரம் நடுவதற்கான நிலையான இடங்களை அடையாளம் காணுமாறும் அவர் அழைப்பு விடுத்தார். அதிகரித்து வரும் வெப்பத்தை சமாளிக்கவும் சுற்றுச்சூழலை தொடர்ந்து பராமரிக்கவும் பசுமையான சூழல் அவசியம் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார்.

0: மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் மேரா யுவ பாரத் வலைதளம் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்காக போதைப் பொருள் இல்லாத இளைஞர்கள் என்ற பிரச்சாரத்தின் அடுத்த கட்டத்தை தொடங்கியுள்ளது. நடனம், இசை, ரீல், குறும்படம், தெருக்கூத்து மற்றும் கவிதை வாசிப்பு ஆகிய 5 ஆக்கப்பூர்வமான பிரிவுகளில் 3 நிலைகளில் போட்டிகள் நடைபெறவுள்ளன. மாவட்ட, மாநில அளவில் நடந்து இறுதியில் தேசிய அளவில் முடிவடையும் வகையில் இப்போட்டிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இதற்கான பதிவுகள் மை பாரத் இணையதளத்தில் இன்று முதல் தொடங்குகின்றன. மாவட்ட அளவிலான போட்டிகள் வரும் 24 முதல் 27 வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே வானொலியில் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி இம்மாதம் 26 ஒலிபரப்பாக உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கான கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் பொதுமக்கள் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தெரிவிக்கலாம். அல்லது நமோ செயலி அல்லது மை ஜிஓவி இணையதளம் மூலமாகவும் கருத்துக்களை இம்மாதம் 24 வரை பதிவிடலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். பழனியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதற்கட்டமாக பள்ளிகள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் அருகே இருந்த 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டதாக கூறினார். கடைகள் மூடப்படுவதால் அரசுக்கு ஏற்படும் நிதி இழப்பை ஈடுகட்ட மாற்று வழிகளை அரசு ஆராய்ந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டத்தில் கோவில் நிலங்கள் தனியாருக்கு தரப்படவில்லை என்றும் காலம்காலமாக அந்த இடத்தில் வசிப்பவர்களுக்குத்தான் அரசு வழங்க உள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் கொலை, கொள்ளை, போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலத்தில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தாவேகா அரசு திமுக கூட்டணி கட்சிகளின் உதவியுடன் ஆட்சி நடத்தி வருவதாக கூறினார். நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துவிட்டு அதை எப்படி செயல்படுத்துவதென்று தெரியாமல் அரசு தடுமாறுவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் உட்பட 15 இந்தியர்களின் உடல்கள் விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. வியட்நாமின் பூ குவோக் தீவு அருகே சுற்றுலா படகு விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 உட்பட 15 இந்தியர்களின் உடல்கள் ஹோசிமின் நகருக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. சட்டப்பூர்வ நடைமுறைகளை முடித்த பிறகு அந்த உடல்கள் விரைவில் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் தனது சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. இதற்கான பணியில் தூதரக அதிகாரிகளும் வியட்நாமிய அதிகாரிகளும் இணைந்து செயல்பட்டு வருகின்றனர். மீட்கப்பட்ட 17 இந்திய சுற்றுலா பயணிகளில் 16 தாயகம் திரும்பிக் கொண்டிருப்பதாகவும் ஒருவர் மட்டும் கவலைக்கிடமான நிலையில் பூ குவோக் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தூதரகம் கூறியுள்ளது. 4 பணியாளர்கள் உட்பட 36 சென்ற அந்த அதிவேக படகு ரட் நகோய் தீவு அருகே திடீரென எழுந்த அலையில் சிக்கி கவிழ்ந்ததில் இந்த துயரச் சம்பவம் நிகழ்ந்தது. இதில் 21 உயிர் பிழைத்த நிலையில் 2 பெண்கள் உட்பட 15 இந்திய சுற்றுலா பயணிகள் உயிரிழந்துள்ளனர். இதற்கிடையில் இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த வியட்நாம் பிரதமர் திரு லே மின் ஹங் உத்தரவிட்டுள்ளார். விபத்திற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் அவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் அவ்வப்போது ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். ஈரான் அணுசக்தி விவகாரத்தில் தூதரக ரீதியிலான சாத்தியக்கூறுகளை முழுமையாக பயன்படுத்த அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் விரும்புவதாக இஸ்ரேல் அதிபர் திரு பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளார். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் கேளிக்கை விடுதி ஒன்றில் நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 27 உயிரிழந்தனர். ஒரே நாளில் 361 மரக்கன்றுகளை நட்டு அகமதாபாத் நகராட்சி கின்னஸ் சாதனை படைத்துள்ளது. சத்தீஸ்கட் மாநிலம்

தண்டேவாடா மாவட்டத்தில் நக்சல் தடுப்பு நடவடிக்கையின்போது பாதுகாப்பு படையினர் 5 துப்பாக்கிகளையும் 18 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தையும் பறிமுதல் செய்தனர். கோவை ஆவாரம்பாளையத்தில் மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த கட்டிடங்கள் நேற்று இடித்து அகற்றப்பட்டன. தவிர்க்க இயலாத காரணத்தால் அரக்கோணம் சேலம், சேலம் அரக்கோணம் இடையே இயக்கப்படும் ரயில் சேவை இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வேலூர் கிரீன் சர்க்கிள் பகுதியில் சுரங்கப்பாதை பணிகள் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் தேயிலை தோட்டங்களுக்கு செல்லும் தொழிலாளர்கள் கவனமாக இருக்க வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. பராமரிப்பு பணி காரணமாக தாம்பரத்திலிருந்து இன்று காலை விழுப்புரத்திற்கு இயக்கப்படும் 12 பெட்டிகள் கொண்ட பயணிகள் ரயில் இன்று 8 பெட்டிகளுடன் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம் அருள்மிகு ஏகாம்பரநாதர் கோவிலில் தங்க தேரோட்டத்தை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னை கிண்டி பகுதியில் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை வைத்திருந்ததாக 2 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து 144 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னை வியாசர்பாடி சர்மா நகரில் உள்ள உடற்பயிற்சி கூடத்தை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். சென்னை மாநகராட்சியின் சார்பில் கடற்கரையில் நேற்று மாநிலத்தின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விளையாட்டுச் செய்தி. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3 நாளான நேற்று இந்தியா 2 இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்து டிக்ளேர் செய்தது. 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 2 இன்னிங்ஸை தொடங்கியுள்ள இங்கிலாந்து நேற்று ஆட்ட நேர இறுதியில் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் எடுத்திருந்தது. அந்த அணி வெற்றி பெற இன்னும் 327 ரன் தேவைப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் மரம் நடுவதை ஒரு மாபெரும் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் உட்பட 15 இந்தியர்களின் உடல்கள் விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர்கள் கேட்கலாம் சூழல் அறிவோம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
2: உணவு சங்கிலியின் படிநிலைகளில் பூச்சிகள் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு தொடர்ச்சியினை கேட்கலாம்.
1: வழங்குபவர் வி கண்ணன் அவர்கள்.
3: வணக்கம் நேயர்களே. உணவு சங்கிலியின் படிநிலைகளில் பூச்சிகள் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றி வரும் பங்கை புரிந்து கொள்ள சில உதாரணங்களை பார்க்கலாம். முதலில் நாம் காண இருப்பது தேனி. மற்றவர்களுக்காக தன் வாழ்வையே அளிக்கும் இயற்கையின் அற்புத படைப்புகளில் தேனியும் ஒன்று. தேன் என்ற பொருளை பற்றிய குறிப்புகள் மனிதகுல வரலாற்றில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே காணப்படுகிறது. பழங்காலத்தில் எகிப்தியர்கள் தேனை பற்றிய பற்பல குறிப்புகளை தந்துள்ளனர். பிரமிடுகளில் புதைக்கப்பட்டவர்களுடன் தேனும் வைக்கப்பட்டது. தேன் உணவாகவும் பயன்படுகிறது. சமூக ரீதியாக உலகிலேயே தேனை உணவுக்காக அதிகம் பயன்படுத்துபவர்கள் ஜெர்மானியர்கள்தான். சுறுசுறுப்பு மற்றும் உழைப்பிற்கு எடுத்துக்காட்டாக காட்டப்படுபவை தேனீக்கள். நமது பொது புத்தியில் தேனீக்கள் என்றாலே கொட்டும் தன்மையுடைய பெரிய பூச்சிகள் மட்டுமே நினைவிற்கு வரும். ஆனால் எந்த தீங்கும் செய்யாமல் சிறிய பூக்களில் இருந்து தேனை உறிஞ்சி எடுத்து சேமிக்கும் சிறிய வகை தேனீக்களும் உள்ளன. இவற்றை நாம் நமது தினசரி வாழ்க்கையில் பல்வேறு தருணங்களில் எதிர்கொள்கிறோம். நமது வீட்டில் கேபிள் டிவி வயர் வரும் பாதையை திறந்தாலோ அல்லது ஏதாவது ஒரு சுவிட்ச் போர்டை திறந்தாலோ நாம் காணும் தேனீக்கள் இவைதாம். இவற்றுக்கு நஞ்சை வெளியேற்றும் கொடுக்குகள் இல்லை. ஆனால் இவையும் சிறிய பூக்களிலிருந்து தேனை சேமிக்கின்றன. சாதாரணமாக ஒரு தேனி ஒரு சொட்டு தேனை எடுக்க சராசரியாக 50

0: கிலோமீட்டர் பயணிக்கிறது. சிறிய வகை தேனீக்கள் தமது வடிவத்தின் காரணமாக மருத்துவ குணமுடைய துளசி, தும்பை, கீழாநெல்லி போன்ற செடிகளின் பூக்களிலிருந்து தேனை சேகரிக்கின்றன. இந்த வகையான தேனீக்களில் நஞ்சை வெளியேற்றும் கொடுக்குகள் கொண்ட தேனீக்களும் உள்ளன. கொடுக்குகள் இல்லாத தேனீக்களும் உள்ளன. பொதுவாக நம் வீடுகளில் உள்ள மரப்பெட்டிகளில் கூடு கட்டும் தேனீகள் கொடுக்குகள் அற்றவைதாம். எங்கெங்கோ இருக்கும் வயல்வெளிகள், பூந்தோட்டங்கள், மரம், செடிகொடிகளுக்கு பறந்து சென்று மகரந்த சேர்க்கைக்கு உதவும் இவை இயற்கையின் தூதுவர்களாக செயல்படுகின்றன. தேனை மருந்தாக உண்ணும் நாம் மட்டும் இதன் மூலம் பயனடைவதில்லை. இதன் மூலம் நமது விவசாயிகளுக்கும் விளைச்சல் அதிகமாகி நாட்டின் உணவு உற்பத்தியும் அதிகரிக்கும். அடுத்து நாம் காண இருப்பது தட்டான் பூச்சிகள். தட்டான் பூச்சிகள் என்பவற்றுடன் நாம் ஊசி தட்டான் என அழைக்கப்படும் அதன் மற்றொரு வகையையும் சேர்த்து பார்க்கலாம். தட்டான் பூச்சிகள் பிறந்த சில ஆண்டுகள் நீர்நிலைகளின் உள்ளேயே வாழும். அப்போது அவை பறக்காது. அந்த சமயத்தில் அங்குள்ள நீர்வாழ் உயிரினங்கள் மற்றும் இளவுயிர் கொசுக்களையே உண்டு வாழும். தட்டான் பூச்சிகள் பறக்க ஆரம்பித்த பின் சில வாரங்கள் அல்லது மாதங்களே வாழும். உலகின் சிறு பூச்சிகளின் எண்ணிக்கையை கட்டுக்குள் வைத்திருப்பதில் தட்டான் பூச்சிகள் பெரும் பங்கு ஆற்றுகின்றன. மனிதர்கள் வயல்களிலும் வீடுகளிலும் பயன்படுத்தும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் தேனீ மற்றும் தட்டான் பூச்சிகளையும் அழித்து விடுகின்றன. இந்த அழிவு விகிதம் அதிகரிக்கும் போது அது ஒட்டுமொத்த உணவுச் சங்கிலியையே பாதிக்கிறது. தேனீக்களோ தட்டான் பூச்சிகளோ இல்லாத ஒரு உலகத்தை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. கொசுக்களின் எண்ணிக்கை பெருகினால் அவற்றின் மூலம் பரவும் நோய்களும் அதிகரிக்கும். மகரந்த சேர்க்கை சரிவர நடக்கவில்லை என்றால் உலகின் உணவு உற்பத்தியே பாதிக்கப்படலாம். எனவே பூச்சிகளுக்கு நம்மால் ஏற்படும் அழிவு என்பது சிறியதுதானே என்று எந்த ஒரு உயிரினத்தையும் நாம் நமது தேவைகளுக்காக அழிக்க முற்படக்கூடாது.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். உணவு சங்கிலியின் படிநிலைகளில் பூச்சிகள் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வழங்கியவர் வி. கண்ணன் அவர்கள்.
2: நேரம் 7 மணி. கேட்கலாம் 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஸ்ரீவித்யா ஸ்ரீனிவாசன். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 136வது மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மைகவ் இணையதளம் மற்றும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாக வரும் 24ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலம் காந்திநகரில் இன்று நடைபெறும் வேளாண் விளைபொருள் சந்தை குழுவின் அமிர்த மகோத்சவத்தில் மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதிய காய்கறி துணை வளாகத்தை திறந்து வைக்கிறார். இந்நிகழ்ச்சியின் போது திரு அமித்ஷா அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் பிரச்சாரத்தின் கீழ் மரக்கன்று நடுகிறார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று முதல் வரும் 17ஆம் தேதி வரை ஸ்பெயின், பெல்ஜியம் மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறார். தமது பயணத்தின் முதல் கட்டமாக திரு பியூஷ் கோயல் இன்று ஸ்பெயின் நாட்டிற்கு செல்கிறார். ஐரோப்பா உடனான இந்தியாவின் பொருளாதார கூட்டாண்மைகளை வலுப்படுத்துவதே இந்த பயணத்தின் நோக்கம் என்று வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி சார்பில் போதைப் பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று காரைக்காலில் நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் டாக்டர் சுனில் கே நாராயண் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் போதை பழக்கத்தினால் ஏற்படும் உடல் மற்றும் மனநல பாதிப்புகள் குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி அரசு வழக்கறிஞர் திரு வீரப்பிள்ளை மற்றும் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி பேராசிரியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் அரையிறுதிப் போட்டிக்கான அணிகள் தேர்வாகியுள்ளன. முதல் அரையிறுதியில் வரும் 15ஆம் தேதி பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் அணிகளும், இரண்டாவது அரையிறுதியில் வரும் 16ஆம் தேதி இங்கிலாந்து மற்றும் அர்ஜென்டினா அணிகளும் மோதுகின்றன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 8 மணிக்கு.
2: நேயர்கள் கேட்கலாம் புதுவை புதுமை.

0: புதுவை புதுமை நிகழ்ச்சியில் நேர்கள் கேட்கவிருப்பது விளையாட்டுக்களம். இன்றைய நிகழ்ச்சியில் இந்த ஆண்டு டெல்லியில் நடைபெற்ற 69வது தேசிய பள்ளி விளையாட்டுப் போட்டிகளில் கலரிப்பைட் கலையில் வெண்கலப் பதக்கம் வென்ற புதுச்சேரி ஏ மணிமுகிலா அவர்களுடனான சந்திப்பின் முதற் பகுதியினை கேட்கலாம். சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
1: வணக்கமா.
2: வணக்கம் சார்.
1: மிக பழமையான தற்காப்பு கலைகளில் ஒன்றாக கருதப்படும் களரி பயிட்டு போட்டியில 2026 ஆண்டுல கடந்த ஏப்ரல் மாசம் டெல்லியில் நடைபெற்ற 69வது தேசிய பள்ளி விளையாட்டுப் போட்டிகள் SGFI அதுல வெண்கல பதக்கத்தை வென்றிருக்கீங்க. முதல்ல ஆகாஷ்வாணி புதுச்சேரி சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்கள்மா.
2: நன்றி.
1: களரி பயிட்டு பத்தி தான் நிறைய செய்திகளை இன்னைக்கு உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சலான்னு இருக்கிறேன். களரி பயிட்டுனா என்ன, அதை பத்தி கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்களேன்.
2: தமிழ்நாட்டுக்கும் கேரளாக்கும் மத்தியில பயிற்சி பண்ண ஒரு கலையாகும். இந்த கலை வந்து தற்காப்பு கலை பிளஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி பேலன்ஸ் ஸ்ட்ரென்தனிங் இது எல்லாமே கலந்த ஒரு தற்காப்பு கலை. களரினா களம், பயிட்டுனா பயிற்சி.
1: களரி பயிட்டு நிறைய கலைகள் இருக்கு, விளையாட்டுகள் இருக்கு, இதெல்லாம் ஆர்வம் செலுத்தாம களரி பயிட்டுல எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு, அதை பத்தி கொஞ்சம் சுவாரஸ்யமா சொல்லுங்களேன்.
2: சின்ன வயசுல இருந்தே எனக்கு யோகா மேலேயும் பரதநாட்டியம் மேலும் சிலம்பத்து மேலேயும் எனக்கு ஆர்வம் இருந்தது. அதுக்கும் கிளாஸ் போயிட்டு இருந்தேன், நிறைய பதக்கங்களை வின் பண்ணிட்டு இருந்தேன். இந்த கலைக்கு நான் ஏன் முக்கியமா வந்தேன்னா இதுல ஸ்ட்ரென்தனிங் பேலன்சிங் ஃபோக்கஸ் இதனால என் படிப்பும் நல்லா இதுவாச்சு. இந்த மூணு கலையும் சேர்த்த மாதிரி இந்த ஒரு கலையை எனக்கு தெரிஞ்சுது களரி பயிட்டு. அதனால இந்த களரி பயிட்டில் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன்.
1: இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும் இது போல் கலையாக இருக்கட்டும், நம்ம வசிக்கிற இடத்துல கிரிக்கெட் ஃபுட்பால் வாலிபால் கொக்கோ இது போன்ற விளையாட்டில் இருக்கும்போது அதில் தான் நம்ம போக தோணும். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதில் இருப்பாங்க, ஆனால் நாமளும் போய் விளையாடலாம்னு. ஆனால் அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சரி போகாத அந்த ஒரு கலையை நீங்கள் தேர்ந்தெடுத்து அதில் விளையாடுறீங்க. அந்த அளவுக்கு ஏதாவது யாருன்னா சொன்னாங்களா இந்த கலைக்கு போமான்னு?
2: இந்த கலைக்கு வந்ததுக்கான காரணமே என் தம்பி தான். ஏன்னா நான் மற்ற ஆர்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணப்ப என் தம்பி மட்டுமே கிளாஸ் போயிட்டு இருந்தான் களரி பயிட்டு. அப்போ எனக்கு இந்த மூணு கலையும் முன்னாடி நான் படித்த கலையிலேருந்து எல்லாமே சேர்த்த மாதிரி இந்த கலை தெரிஞ்சதுனால அவன் மூலியமா அவனால எனக்கு இன்ஸ்பயர் ஆகி நான் இந்த கலை உலர வந்தேன்.
1: இப்போ உங்கள் தம்பி உங்களை போல இந்த விளையாட்டில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாரு.
2: ஆமாம்,
1: அவரும் கற்றுக்கிறாரு.
2: ஆமாம், அவனும் கற்றுக்கிறான்.
1: அவர் ஏதாவது நேஷனல் ஸ்டேட் லெவல்லாம் போய்
2: ஸ்டேட் லெவல் போயிருக்கான், நேஷனல் லெவல் வந்திருக்கான், அதுலேயும் பதக்கம் வின் பண்ணியிருக்கான், செகண்ட் மெடல் தேர்ட் மெடலும் அடிச்சிருக்கான் ஸ்டேட் லெவலில்.
1: இப்போ இந்த களரி பயிட்டில் என்னென்ன வகைகள்லாம் இருக்குமா சொல்லுங்களேன்.
2: களரி பயிட்டுன்றது மூணாக பிரிக்கப்பட்டது, மெய்த்தாரி கோல்தாரி அங்கத்தாரி. மெய்த்தாரினா ஃபுல் ஆஃப் ஸ்ட்ரென்தனிங் ஃபோக்கஸ் பேலன்ஸ் இது எல்லாமே சேர்த்துது, ஃப்ளெக்சிபிலிட்டி இதெல்லாமே வந்து மெய்த்தாரியில் வரும். கோல்தாரின்றது ஸ்டிக், அது ஸ்டிக்லேயே வந்து சிலம்பம் குறுவடி சிறுவடி இந்த மாதிரி பிரியப்பட்டது. அதுக்கப்புறமேட்டு அங்கத்தாரி, அங்கத்தாரினா ஃபுல் ஆஃப் மெட்டல் வெப்பன்ஸ் இந்த உருமி ஸ்வார்ட் அண்ட் ஷீல்ட் டிராகர் இதெல்லாம் வச்சு பண்ணுறது. இது கோல்தாரி அங்கத்தாரி இது ரெண்டுத்துக்குமே ரொம்ப முக்கியமானது வந்து மெய்த்தாரி. இது மெய்த்தாரியில் நம்ம ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் போது அது ரெண்டும் நம்மளுக்கு ஈஸியாக வரும், அதனால ஆர்வம் செலுத்துகிறேன்.
1: புதுச்சேரியில் களரி பயிட்டு எங்கெங்கெல்லாம் கற்றுத்தராங்க?
2: இப்போதைக்கு வந்து கிருஷ்ணா நகர் லாஸ்பெட்டில் வந்து எங்கள் ஆசான்னு சொல்லித்தராங்க ராஜசேகர் அவர்கள்.
1: நீங்கள் அங்கே தான்
2: போகிறீங்களா? ஆமாம், நான் அங்கே தான் போகிறேன். அதுக்கப்புறமேட்டு ஆரோவில் சொல்லி தந்துட்டுருக்காங்க, அவங்க வந்து கேரளா ஆசான்கள், அவங்க அங்கேருந்து வந்து இங்கே சொல்லி தந்துட்டுருக்காங்க. இப்போதைக்கு இந்த ரெண்டு இடம் மட்டும் தான் களரி பயிட்டு கற்றுத்தராங்க.
1: எத்தனை வருஷமாக கற்றுன்னு வரீங்க?
2: 8 வருஷமாக கற்றுக்கிட்டு இருக்கேன்.
1: மெய்த்தாரி தான் இப்போ கற்றுட்டு இருக்கீங்களா? இப்போ மெய்த்தாரி கோல்தாரி அங்கத்தாரி அப்புறம் வெறுங்கை ஒன்று இருக்கு இல்லையா, மெய்த்தாரி எப்படி விளையாடணும், செயல்முறைகள்லாம் பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன்.
2: மெய்த்தாரின்றது வந்து ஃபுல்லாக வந்து உடல் சம்மந்தப்பட்டது, எப்படி எப்படிலாம் ஃப்ளெக்சிபிலிட்டி ஸ்ட்ரென்தன் பேலன்ஸ் இது எல்லாமே மட்டுமே வர்றது மெய்த்தாரி. இந்த இதில் நம்ம எவ்வளோ ஹையாக போகிறோமோ கால்கள் வச்சு பயிற்சி முறை இருக்குது, அதனால ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதில் ஒரு 6 வகை இருக்குது, நேர்கால் பகிர்ச்சிக்கால் திருச்சிக்கால் அதே மாதிரி இறுதிக்கால் வரைக்கும் இருக்குது. இந்த இது பண்ணுறதுனால மெய்ப்பயிட்டு வந்து ஒரு முழுமையாக ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியாக நம்ம அதை கரெக்டாக பண்ண முடியுது.
1: விளையாடுற இடம் அமைப்பு அதை பற்றி சொல்லுங்கள். மெய்த்தாரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுங்கள்.
2: நாங்கள் பண்ணுறது வந்து ஃப்ளோரில் தான் பண்ணுவோம், சில இடத்துல வந்து மண்லையும் நாங்கள் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது இந்த நேர்கால் பண்ணுறது எதுக்குன்னா எல்லா டைரக்ஷன்லையுமே நம்ம கால் எவ்வளோ தூரம் போகுது, எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக போகுது இது எல்லாத்தையுமே பண்ணுறதுனால மெய்ப்பயிட்டு அதனால தான் ஒரு ஃபினிஷ் ஆகுது. நேர்கால் பகர்ச்சிக்கால் திகிர்ச்சிக்கால் கோன்கால் வீதிக்கால் இது எல்லாமே அந்த கால் வகையில் வரும், இதெல்லாம் பண்ணுறதுனால நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி வரும்.
1: ட்ரைனிங் அந்த பீரியடில் ட்ரெஸ் கோட்லாம் என்ன எப்படி இருக்கும்?
2: கச்சா கட்டி பண்ணணும், ஒரு

0: பேண்ட் ஷர்ட் அந்த மாதிரி போட்டுக்கிட்டு இடுப்பில் மட்டும் நல்லா கட்டிட்டோன்னா ஒரு கோர் பேலன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த கச்சா வந்து ரொம்ப முக்கியமாக பண்ணுவோம். எண்ணெய் வந்து இது உடம்புல தடவிக்கிட்டு அதை பண்ணும்போது ஒன்றும் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக இது பண்ணுவோம், வேஸ்டியும் கட்டிக்கிட்டு பண்ணலாம். இதெல்லாம் பண்ணும்போது நம்மளே மீறி ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு பாடி, நம்ம பாடியில் இருக்கிறது எல்லாமே மூவ்மெண்ட் ஆகும்போது ஒரு நல்ல இது கிடைக்கும்.
1: அதான் நீங்கள் செய்யும் போது உடல்நிலை மனநிலை இதெல்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு?
0: நான் களரி போயிட்டு செய்யும் போது ஒரு பயமே இல்லாமல் செய்வேன். ஏன்னா நான் வந்து எத்தனை விழுந்தாலும் மறுபடியும் எழுந்து செய்ய முடியும், நம்மளால் முடியுன்ற அந்த பாசிட்டிவ் தாட் வந்து எனக்கு நிறையா இப்போ வந்துருச்சு. எத்தனை முறை விழுந்தாலும் நம்மளுக்கு அந்த எழுந்திருக்கிற அந்த திறன் இருக்குல்ல, ஸோ அந்த இதனால எனக்கு மன வலிமையும் உடல் வளமும் நல்லா வருது இந்த களரி பண்ணுறதுனால.
1: இப்போ களரி போயிட்டு மெய்த்தாரியில நீங்க விண்ணர வெண்கல பதக்கம் வாங்கியிருக்கீங்க, அது நீங்க கத்துக்க எப்ப போவீங்க? ஏன்னா ஸ்கூலுக்கு வர போகணும் இல்லையா, எந்தெந்த நேரங்கள்லாம் போய் கத்துக்கிட்டு இருக்கீங்க?
0: ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் பண்ணுவேன். இதுவே நான் நேஷனல்ஸ் போகிறேன்னா ஒரு நாளைக்கு காலையில் 2 மணி நேரம் அந்த மாதிரி பண்ணி மாலை நேரம் 2.5 மணி நேரம் பண்ணுவேன். எக்ஸசைசிங் ஃப்ளெக்சிபிலிட்டி அதுக்கப்புறமேட்டு தான் ஒரு ஒரு பொசிஷனுக்குமே இறங்குற மாதிரி வரும்.
1: இப்போ உங்கள் சென்டரில் எத்தனை பேர் கற்றுக்குறாங்க?
0: எங்கள் சென்டரில் இப்போ ஒரு 3 பேட்ச் பிரிச்சிருக்கிறாங்க, ஒரு ஒரு பேட்ச்லேயும் ஒரு 20 பேர் அந்த மாதிரி இருக்காங்க.
1: அது மாதிரி இருக்கும். எத்தனை வயசுலேருந்து கற்றுக்கலாம்?
0: 7 வயசுலேருந்து எந்த வயசு வரைக்கும் வேணாலும் கற்றுக்கலாம், அவங்களோட மனநிலையை பொறுத்து.
1: எந்த வயசுனா 60-70 வயசு கூடமா?
0: கற்றுக்கலாம்.
1: இப்போ கற்றுக்குறீங்க இல்லைங்களா, இலவச பயிற்சி மாதிரி போகிறீங்களா இல்லை ஃபீஸா?
0: நாங்கள் வந்து ஃபீஸ் கட்டி தான் படிக்கிறோம். சில மாணவர்களுக்கு வந்து எங்கள் சார் வந்து இலவசமாகவும் கொடுப்பார், இல்லை குறைச்சும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவருமே ப்ரொசீஜர் பண்ணி பார்த்து கொடுப்பார்.
1: எவ்வளோ மாதம் கட்டணும்?
0: 1000.
1: காலையிலையும் சரி மாலையிலும் சரி ப்ராக்டிஸ் போகும்போது எப்படி போகணும்? அதாவது சில இது சாப்பிடாத போகணும்னு சொல்லுவாங்க, சில இது பால் குடிச்சிட்டு போகணும்னுவாங்க, இது மாதிரிலாம் அந்த உணவு கட்டுப்பாடில் என்ன எப்படி இருக்கணும்?
0: காலையில் நான் ப்ராக்டிஸ் போகும்போது இந்த நேஷ்னல் அப்போலாம் நான் வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பாடு இதெல்லாம் முடிச்சுட்டு போயிடுவேன். இதுவே ஈவினிங் போகிறேன்னா ஒரு அதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்நாக்ஸ் மட்டும் இந்த பால் குடிக்கிறது அது மட்டும் பண்ணிட்டு.
1: களரி பயிட்டில் இப்போ மெய்த்தாரிலையும் சரி கோல்தாரி அங்கத்தாரி வெறுங்கை இதிலெல்லாம் வெப்பன்ஸ் எதெல்லாம் வச்சுன்னு பண்ணுவீங்களா?
0: கோல்தாரி அங்கத்தாரியில் மட்டும் வெப்பன்ஸ் வச்சு பண்ணுற மாதிரி வரும். கோல்தாரியில் சிலமம், அங்கத்தாரியில் வந்து ஃபுல் வெப்பன்ஸ் வரும், மெட்டல் வெப்பன்ஸ். மெய்த்தாரியில் வந்து ஒன்லி ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த் தரீங்க.
1: மெய்த்தாரி பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கம்மா, இப்போ கோல்தாரி அதை எப்படி விளையாடணும்?
0: கோல்தாரி வந்து 3 விதமாக இதுவாக இருக்குது, பெருவடி சிறுவடி குறுவடி. பெருவடின்றது நம்ம நார்மலாக இந்த சிலம்பம் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த சிலம்பம் வச்சு தற்காப்பு கலை அடிமுறை இது எல்லாமே சேர்த்து வரும். குறுவடி வந்து சிலம்பத்தோட பாதி இதுவாக வந்து அதுலேயுமே வந்து தற்காப்பு பேலன்சிங் ஃபுல்லாக இதுவெல்லாம் வரும். சிறுவடியில் வந்து அதுக்கும் பாதி, அது ஒன்றும் குத்தி நல்லா மசில்ஸ் அதெல்லாம் வந்து இது பண்ணுறதுக்காக குறுவடி.
1: மெய்த்தாரி அதில் இப்போ காம்படிஷன் போகிறீங்க, உங்களை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, உங்ககிட்ட இருந்து பெர்ஃபார்மிங் எப்படி எதிர்பார்ப்பாங்க, நீங்கள் எப்படி வின் பண்ணுவீங்க அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: மெய்த்தாரி பொறுத்த வரைக்கும் ஃப்ளெக்சிபிலிட்டி காற்றோட எப்படி வளர்ச்சி பண்ணுறோன்றதை காமிக்கும். எந்த அளவுக்கு நம்ம பேலன்ஸ்டாக ஃபோக்கஸ்டாக ஆடாமல் கரெக்டாக பண்ணுறோமோ அந்த இது பொறுத்து மாற்றிடுவாங்க.
1: உங்களுக்கு டார்கெட் என்ன கொடுப்பாங்க?
0: டைமிங் அண்ட் ஸ்பீட்.
1: எவ்வளோ டைமிங்?
0: 1 நிமிஷம் 1.5 நிமிஷக்குள்ள அந்த ஒரு சீக்வன்ஸை முடிச்சிடணும். அந்த டைமிங் அண்ட் ஸ்பீடை பொறுத்து எங்களுக்கு ஜட்ஜ் பண்ணுவாங்க. அதிலே பேலன்ஸ் வரும், ஒரு ஒரு காலையும் பேலன்ஸ் வரும் கையிலையும் பேலன்ஸ் வரும். எந்த அளவுக்கு நம்ம பேலன்ஸ் பண்ணி ஃப்ளெக்சிபிலிட்டியும் காமிக்கணும் ஸ்ட்ரென்தனிங் காமிக்கணும் இதுக்கு நடுவில் பேலன்ஸையும் காமிக்கணும், இது எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுறது மெய்த்தாரி. இதை வச்சு தான் மெய்த்தாரி அந்த காம்படிஷனில் ஜட்ஜ் பண்ணுவாங்க, மார்க்ஸ் கொடுப்பாங்க.
1: 69வது தேசிய பள்ளி விளையாட்டு போட்டிகள் நடந்தது இல்லையா, அந்த காம்படிஷன் எப்படி உங்களுக்கு தெரிய வந்துச்சு, எப்படி நீங்கள் போனீங்க?
0: ஸ்கூல்லேருந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, அதை வச்சு இங்கே நேஷ்னலில் போன பிறகு அங்கே போயிட்டோம்.
1: நீங்கள் இங்கேருந்து போனது எல்லாம் செலவெல்லாம் யார் ஏற்படுத்தி கொடுத்தது, நீங்களாவா இல்லை அரசு மூலயமாவா?
0: நாங்களே தான் சொந்த செலவில் தான் போயிட்டு வந்தோம்.
1: கவர்மெண்ட் மூலமா உங்களுக்கு
0: ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? கவர்மெண்ட் மூலமா எந்த ஒரு ஃபண்டும் ப்ரொவைட் பண்ணல.
1: நீங்கள் கேட்கலையா?
0: இப்போ தான் அது புதுசாக வந்து கொண்டு வராங்க, அதனால கவர்மெண்ட்டுக்கும் அடுத்தடுத்து கொடுக்கும் போது கவர்மெண்ட் ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க.
1: இப்போ களரி போயிட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கா, எப்போ வந்தது?
0: இந்த வருஷம் தான் வந்து களரி போயிட்டு வந்து ஸ்கூல் கேம்ஸ்லேயும் கொண்டு வந்திருந்தாங்க, SGF-லையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம், அதனால ஸ்போர்ட்ஸ் கோட்டா கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாமே வந்து இது பண்ணுறாங்க.
1: இப்போ சில மாணவர்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு போனால் சீக்கிரமாக வேலை கிடைக்கும், ஹையர் ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னு எய்மோட சில பேர் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு வருவாங்க. அதுபோல் நீங்கள் அந்த களரி போயிட்டுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா இந்த வருஷம் தான் வந்ததுன்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து 7-8 வருஷமாக நீங்கள் இந்த களரி போயிட்டில் இருக்கிறீங்க, இதெல்லாம் தெரிஞ்சு தான் வந்தீங்களா இல்லை இது ஒரு கலை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு வந்தீங்களா?
0: இல்லை எனக்கு கலையை கற்றுக்கணும் ஒரு ஆர்வத்தினால தான் நான் இங்கே வந்தேன்.
1: நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த வருஷம் ஸ்போர்ட்ஸ் ஹோட்டல் சேர்த்துட்டாங்க.
0: ஆமா,
1: உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா?
0: ஆமா, ரொம்ப சந்தோஷம்.
1: சரிமா, இங்க இருந்து டெல்லிக்கு போனீங்க, எப்படி போனீங்க?
0: நாங்க போகும்போதும் ட்ரெயின் வரும்போதும் ட்ரெயின்ல தான் வந்தோம்.
1: யார் உங்க கூட வந்தது?
0: அம்மா மட்டும் வந்திருந்தாங்க.
1: கோச்சு

0: கவர்மெண்ட் இது பண்ணுறதுனால ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் மட்டும் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து மட்டும் வந்திருந்தாங்க, கவர்மெண்ட்டே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அவங்கள மட்டும்.
1: டெல்லியில் நடைபெற்ற 69 தேசிய பள்ளி விளையாட்டுப் போட்டிகளில் எந்தெந்த ஸ்டேட்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க?
0: கேரளாவில் ஆரம்பித்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் வரைக்கும் வந்திருந்தாங்க. எல்லா ஸ்டேட்ஸுமே 1000 பேர்கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க.
1: மெய்த்தாரி, கோல்தாரி, அங்கத்தாரி, அந்த வெறுங்கை, இதில் எல்லாம் டிஃப்ரெண்ட் கேம்ஸில் எல்லாத்துக்கும் வந்தாங்களா?
0: ஸ்கூல் கேம்ஸில் வந்து மெய்த்தாரியும் கோல்தாரியும் மட்டும்தான் எலிஜிபிள். ஒரு சிங்கிள் ஈவெண்ட், ஒரு டபுள் ஈவெண்ட், அந்த மாதிரி ஒரு ஆள் கலந்துக்க முடியும். அந்த இதுல நான் வந்து மெய்பைட்ல மட்டும் வின் பண்ணிட்டு
1: இருந்தேன். உங்க கூட
0: 30 பேர் கிட்ட கலந்துட்டாங்க.
1: பிரைஸ் வந்து 3 பிரைஸ் தான். அந்த 30 பேர்ல நீங்க 3rd பிரைஸ்.
0: ஆமா, நான் 3rd பிரைஸ்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது இந்த ஆண்டு டெல்லியில் நடைபெற்ற 69வது தேசிய பள்ளி விளையாட்டுப் போட்டிகளில் கலரி பைட் கலையில் வெண்கலப் பதக்கம் வென்ற புதுச்சேரி ஏ மணிமுகிலா அவர்களுடனான சந்திப்பின் முதற்பகுதியினை கேட்டீர்கள். சந்தித்து உரையாடியவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குஜராத்தின் காந்திநகரில் இன்று நடைபெறவுள்ள வேளாண் விளைபொருள் விற்பனைக் குழுவின் அமிர்தப் பெருவிழாவில் பங்கேற்கிறார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று முதல் இம்மாதம் 17 வரை ஸ்பெயின், பெல்ஜியம் மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளுக்கு செல்கிறார். சத்தீஸ்கர் சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. 56வது சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மாணவர்கள் அபார வெற்றி பெற்றுள்ளனர். அமெரிக்கா நேற்று ஈரானுக்கு எதிராக மீண்டும் ராணுவ தாக்குதலை தொடங்கியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குஜராத்தின் காந்திநகரில் இன்று நடைபெறவுள்ள வேளாண் விளைபொருள் விற்பனைக் குழுவின் அமிர்த பெருவிழாவில் பங்கேற்கிறார். இந்த நிகழ்ச்சியில் புதிய காய்கறி சந்தையை அவர் தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் அன்னையின் பெயரில் ஒரு மரம் நடுவோம் என்ற பிரச்சாரத்தின் கீழ் அமைச்சர் திரு அமித்ஷா மரக்கன்றுகளை நடுகிறார். அதனைத் தொடர்ந்து வேளாண் விளைபொருள் விற்பனைக் குழுவின் அமிர்த பெருவிழாவை முன்னிட்டு தயாரிக்கப்பட்ட சிறப்பு கட்டுரையை அவர் வெளியிடவுள்ளார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று முதல் இம்மாதம் 17 வரை ஸ்பெயின், பெல்ஜியம் மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளுக்கு செல்கிறார். ஐரோப்பிய நாடுகளுடன் தொழில் மற்றும் முதலீட்டு உறவுகளை வலுப்படுத்துவதே இந்த பயணத்தின் முக்கிய நோக்கம் என்று வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பயணத்தின் முதல் பகுதியாக இன்று ஸ்பெயின் செல்லும் அமைச்சர் அங்குள்ள முன்னணி வர்த்தக அமைப்புகளின் தலைவர்களை சந்திக்கிறார். கார் உற்பத்தி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, செயற்கை நுண்ணறிவு, செமி கண்டக்டர்கள், ரயில்வே மற்றும் சுற்றுலா போன்ற துறைகளில் இருநாட்டு தொழில் முனைவோரும் ஒன்றிணைந்து செயல்படுவது குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. நாளையும் நாளை மறுநாளும் பெல்ஜியம் செல்லும் அவர் அங்குள்ள பெரிய நிறுவனங்களின் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். குறிப்பாக இந்திய ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தக மாநாட்டில் பங்கேற்கும் அவர் முதலீடுகள், தொழில்நுட்பங்கள் மற்றும் பொருட்கள் விநியோகத்தை எளிதாக்குவது குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளார். தமது பயணத்தின் இறுதியாக வரும் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பின்லாந்தில் நோக்கியா, கோன் உள்ளிட்ட முன்னணி நிறுவனங்களின் நிர்வாகிகளை சந்தித்து பேசுகிறார். தொலைத்தொடர்பு, தூய்மையான எரிசக்தி மற்றும் நவீன தொழில்நுட்பங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகளை அவர் ஆய்வு செய்யவுள்ளார். சத்தீஸ்கர் மாநில சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இம்மாதம் 17 வரை நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தொடரில் மொத்தம் 5 அமர்வுகள் நடைபெறவுள்ளன. இக்கூட்டத்தொடரின் போது மாநில அரசு சுமார் 8 சட்டத்திருத்த மசோதாக்களை சட்ட

சட்டப்பேரவையில் அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது. கத்தாரின் முன்னாள் அரசரும் தற்போதைய அரசரின் தந்தையுமான ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல் தானி காலமானதை முன்னிட்டு அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இந்தியா இன்று ஒருநாள் தேசிய துக்கம் அனுசரிக்கிறது. இதையடுத்து நாடு முழுவதும் அரசு அலுவலகங்கள் மற்றும் தேசிய கொடி ஏற்றப்படும் பிற இடங்களிலும் கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும். துக்கத்தை அனுசரிக்கும் விதமாக இன்று எந்தவிதமான அதிகாரப்பூர்வ விருந்து நிகழ்ச்சிகளும் நடைபெறாது. கத்தார் முன்னாள் அரசர் ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல் தானி மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது இரங்கலை தெரிவித்துள்ளார். அவர் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவர் என்றும் கத்தாரை வளர்ச்சி மற்றும் செழிப்பின் உச்சத்திற்கு கொண்டு சென்றவர் என்றும் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். இந்திய அரசு சார்பில் நாடாளுமன்ற விவகாரங்கள் மற்றும் சிறுபான்மையினர் விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு விரைவில் கத்தார் சென்று அந்நாட்டு தலைவர்களிடம் நேரில் இரங்கலை பதிவு செய்வார் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கொலம்பியாவில் நடைபெற்ற 56வது சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மாணவர்கள் அபார சாதனை படைத்துள்ளனர். இந்த போட்டியில் பங்கேற்ற 5 இந்திய மாணவர்களும் தங்கப்பதக்கங்களை வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளனர். புனேவைச் சேர்ந்த கனிஷ்க் ஜெயின், இந்தூரைச் சேர்ந்த ரித்தேஷ் அனந்த் பென்டாலே, புதுதில்லியின் ரிஷித் கார்க், மும்பையின் ஸ்ரேஷ்ட் கரையா மற்றும் அகமதாபாத்தைச் சேர்ந்த ஸ்வரித் ஜோஷி ஆகிய 5 மாணவர்கள் தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளனர். உலகம் முழுவதிலுமிருந்து 87 நாடுகளைச் சேர்ந்த 381 மாணவர்கள் பங்கேற்ற இந்த போட்டியில் ரஷ்யா, சீனா, கஜகஸ்தான், தென்கொரியா மற்றும் தைவான் ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா முதலிடத்தை பிடித்துள்ளது. இளம் இயற்பியலாளர்களின் இந்த சிறப்பான பங்களிப்பு தேசத்திற்கு பெருமிதம் அளிப்பதாக அணுசக்தித்துறை செயலாளர் டாக்டர் அஜித்குமார் மொஹந்தி கூறியுள்ளார். அமெரிக்கா நேற்று ஈரானுக்கு எதிராக மீண்டும் ராணுவ தாக்குதலை தொடங்கியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் வணிக கப்பல்கள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக விளங்கும் ஈரானின் திறனை மேலும் குறைப்பதே இந்த நடவடிக்கையின் நோக்கம் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஈரானிய படைகளை பொறுப்பேற்க வைக்க தலைமை தளபதியின் உத்தரவின் பேரில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக சமூக வலைதளத்தில் அமெரிக்க ராணுவம் கூறியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் வணிக கப்பல்கள் தடையின்றி செல்வதை உறுதி செய்ய இந்த நடவடிக்கை அவசியம் என்று அது தெரிவித்துள்ளது. தரை மற்றும் கடல் வழியாக போர் விமானங்கள், ஆளில்லா விமானங்கள் மற்றும் கடற்படை கப்பல்கள் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதலில் சுமார் 140 ஈரானிய ராணுவ இலக்குகள் துல்லியமாக தாக்கப்பட்டன. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை தொடர்ந்து ஈரானின் ஜாஸ்க், பந்தர் அப்பாஸ் மற்றும் சிரிக் ஆகிய தெற்கு நகரங்களில் 3 வெடிச்சத்தங்கள் கேட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த மோதல் குறித்து ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்டரஸ் ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ளார். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான இந்த ராணுவ மோதல்கள் பிராந்திய அளவிலும் உலக அளவிலும் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அவர் எச்சரித்துள்ளார். ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவின் தாக்குதல்கள் மற்றும் அண்டை நாடுகளின் இலக்குகள் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்கள் என்று அனைத்தும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மீண்டும் முழு அளவிலான போர் மூண்டால் அது அப்பகுதி மக்கள், சர்வதேச அமைதி மற்றும் உலக பொருளாதாரத்திற்கு பேரழிவை ஏற்படுத்தும் என்றும் அவர் எச்சரித்தார். இரு நாடுகளும் பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்கி ராஜதந்திர ரீதியாக பிரச்சினைகளை தீர்க்க வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் வலியுறுத்தினார். இதற்கிடையே அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நேற்று வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஹோர்முஸ் நீரிணை வணிக போக்குவரத்திற்காக தொடர்ந்து திறந்தே இருப்பதாக தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியான அமெரிக்க ராணுவ தாக்குதல்களுக்கு பிறகு ஈரானின் கட்டுப்பாட்டில் அந்த நீரிணை இருப்பதாக கூறப்படும் தகவல்களை அவர் நிராகரித்தார். ஈரானுடன் சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட ராஜதந்திர முயற்சிகள் முற்றிலும் முறிந்துவிட்டதை அதிபர் சுட்டிக்காட்டினார். தாய்லாந்தின் தலைநகரான பாங்காக்கில் பிரபலமான விடுதி ஒன்றில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 9 ஆண்கள் மற்றும் 18 பெண்கள் என மொத்தம் 27 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். நேற்று நள்ளிரவுக்கு சற்று முன்பு திடீரென பற்றிய தீ விடுதி முழுவதும் வேகமாக பரவியது. தீப்பிழம்புகள் முன்பக்க வாசலை முழுவதுமாக சூழ்ந்ததால் உள்ளே இருந்தவர்கள் வெளியேற முடியாமல் திணறியுள்ளனர். இந்த விபத்தில் 60 மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு படையினர் விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தாய்லாந்து பிரதமர் திரு அனுதின் சர்ன்விராகுல் நேற்று நிலைமையை நேரில் சென்று ஆய்வு செய்தார். இஸ்ரேலில் அக்டோபர் 27 அன்று பொது தேர்தல் நடைபெறும் என்று அந்நாட்டு நாடாளுமன்றமான நெசட் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. காசா போருக்கு பிறகு நடைபெறும் இந்த தேர்தல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெதன்யாகுவின் தலைமைக்கு மக்கள் அளிக்கும் ஒரு முக்கிய தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது. இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தின் தற்போதைய பதவிக்காலம் வரும் 17 தேதியுடன் முடிவடைகிறது. கடந்த 50 ஆண்டுகளில் ஒரு கூட்டணி ஆட்சி தனது முழு 4 ஆண்டுகால பதவிக்காலத்தையும் நிறைவு செய்வது இதுவே முதல் முறையாகும். தேர்தல் களத்தை பொறுத்தவரை 76 வயதான

பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு மீண்டும் போட்டியிடுவதை உறுதிப்படுத்தியுள்ளார். அவர் தனது தற்போதைய வலதுசாரி கூட்டணிக்கு அப்பால் ஒரு விரிவான தேசிய அரசாங்கத்தை அமைக்கும் முனைப்பில் உள்ளார். மணிப்பூரின் இம்பால் கிழக்கு மாவட்டத்தில் உள்ள லெய்தான் போக்பி கிராமத்தில் அசாம் ரைபிள் படையினர், எல்லை பாதுகாப்பு படை மற்றும் மணிப்பூர் காவல்துறையுடன் இணைந்து கூட்டு சமூக நலத்திட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். அமைதி மற்றும் சமூக நல்லிணக்கத்தை ஊக்குவிப்பதையும் உள்ளூர் மக்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே நம்பிக்கையை வளர்ப்பதையும் நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த கலந்து

0: பாதுகாப்பு சூழல் குறித்து மக்களிடம் விளக்கம் அளித்தனர். அடுத்த 2 முதல் 3 நாட்களுக்கு வடகிழக்கு பகுதியிலும் மேற்கு வங்காளம் மற்றும் பீகார் ஆகிய மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல் கிழக்கு உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம் மற்றும் திரிபுரா ஆகிய மாநிலங்களில் வரும் 18ஆம் தேதி வரை பரவலான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னிந்தியாவை பொறுத்தவரை கர்நாடகத்தின் வடக்கு மற்றும் தெற்கு உட்புற பகுதி, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தெலங்கானா ஆகிய பகுதிகளில் வரும் 18ஆம் தேதி வரை ஆங்காங்கே மழை பெய்யக்கூடும். அதே நேரத்தில் வடமேற்கு இந்தியா மற்றும் தென்னிந்தியாவின் தீபகற்ப பகுதிகளில் அடுத்த 6 முதல் 7 நாட்களுக்கு மழைப்பொழிவு குறைவாகவே இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மேகாலயாவில் மிக அதிக கனமழையும் உத்தரப்பிரதேசத்தின் கிழக்கு பகுதியில் மிக கனமழையும் பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் மேலும் கூறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3ஆம் நாளான நேற்று இந்தியா 2வது இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்து டிக்ளேர் செய்தது. 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 2வது இன்னிங்ஸை தொடங்கியுள்ள இங்கிலாந்து ஆட்டநேர இறுதியில் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் எடுத்திருந்தது. அந்த அணி வெற்றி பெற இன்னும் 327 ரன் தேவைப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குஜராத்தின் காந்திநகரில் இன்று நடைபெறவுள்ள வேளாண் விளைபொருள் விற்பனைக் குழுவின் அமிர்தப் பெருவிழாவில் பங்கேற்கிறார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று முதல் இம்மாதம் 17ஆம் தேதி வரை ஸ்பெயின், பெல்ஜியம் மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளுக்கு செல்கிறார். சத்தீஸ்கர் சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. 56வது சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மாணவர்கள் அபார வெற்றி பெற்றுள்ளனர். அமெரிக்கா நேற்று ஈரானுக்கு எதிராக மீண்டும் ராணுவ தாக்குதலை தொடங்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 7:25 நேயர்கள் இனி கேட்கலாம் நலமாய் வாழ.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் அயோடின் குறைபாட்டினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் வி உமாசங்கர் அவர்கள்.
4: நேர்கள் நினைவிற்கும் இனிய காலை வணக்கம். இன்று தைராய்டு சம்பந்தப்பட்ட மேலும் சில தகவல்களை பார்ப்போம். ஆரம்ப காலங்களில் இந்த தைராய்டு தொந்தரவுகள் பார்த்தீங்கன்னா சப் ஹிமாலயன் பெல்ட், அதாவது ஹிமாலயன் மலைக்கு கீழே இருக்கக்கூடிய அடிவாரங்களில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் மட்டும்தான் இது வந்து அதிகமாக இதனுடைய தொந்தரவுகள் காணப்பட்டு வந்தது. என்ன காரணம்னா அங்கே இருக்கக்கூடிய மண், அதில் நீர், இதிலெல்லாம் வந்து அந்த தாது உப்பு வந்து குறைய ஆரம்பிச்சுட்டே போயிடுச்சு. வந்து நமக்கு வந்து சாயல் வழியாக தான் இந்த அயோடின் வந்து நமக்கு வந்து உணவுப் பொருள்களை கிடைக்கக்கூடியது. அந்த இடங்களில் வந்து ரொம்ப நிறைய வேகமாக அது வந்து மண்ணிலிருந்து அதனுடைய தரம் குறைய குறைய அந்த விட்டமின் வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போயிட்டுது. அதனால் அந்த இடங்களை தான் நம்ம அதிகமாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நாளாக நாளாக இந்த தைராய்டு வந்து முன்கழுத்து கழலை வீக்கன்றதை மட்டும்தான் நம்ம அப்போல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இங்கே கழுத்தில் வீக்கம் இருக்கிறதால அந்த ஏரியாவில் நிறைய பேருக்கு அது வீக்கம் இருந்தது. அது மட்டும்தான் தைராய்டுடைய மிகப்பெரிய தொந்தரவு நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் ஆனால் நாளாக நாளாக தான் பார்த்தோம் அது வந்து அயோடின் டிஃபிஷியன்சி டிசார்டர்ஸ் ஒரு ஸ்பெக்ட்ரம். அந்த ஸ்பெக்ட்ரம்னு பார்த்தீங்கன்னா அது தலையிலிருந்து கால் வரைக்கும் பல பாகங்களில் ஏற்படக்கூடியது. மிக முக்கியமாக வந்து மூளை வளர்ச்சியை தடுக்கக்கூடியது, பிறந்த குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சி பின்தங்கக்கூடியது. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பல மாவட்டங்கள்லையும் நம்ம அதுக்கான சர்வே எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 400 மாவட்டங்கள் வந்து அயோடின் பற்றாக்குறைகளுக்கான அறிகுறிகள் இருக்கு அப்படின்றது தெரிய வந்திருக்குது. அதாவது இந்தியாவில் 5ல் 1 நபர் வந்து இந்த அயோடின் டிஃபிஷியன்சி ஏரியாஸ் எங்கெங்கெல்லாம் வந்து மண் வளத்தில் வந்து அயோடின் குறைவாக இருக்கக்கூடிய இடங்களில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்கன்னு நம்ம இப்போ தெரிய வந்திருக்குது. 1 in 5, அதாவது இப்போ கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 150 கோடி கிட்டத்தட்ட ஆக போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கோடி மக்கள் வந்து அயோடின் பற்றாக்குறையால் ஏற்படக்கூடிய வியாதிகளால் பாதிப்பு அடையக்கூடியதற்கு வாய்ப்புகள் உள்ளது அப்படின்னு பார்த்துருவோம். சீ ஃபிஷ்ஷு, அப்புறம் வந்து சீவீடு, அதாவது கடல் பாசி, இதிலெல்லாம் வந்து இந்த அயோடின் நிறையா இருக்குது. அதுமாரி வெஜ்ஜு ஐட்டம்ஸ்லையும் இருக்குது, தாவரங்கள் மற்றும் பயிர் வகைகள் எல்லாத்திலையும் கிடைக்குது. பட் நாளாக நாளாக என்ன, மண்ணினுடைய தரம் குறைய குறைய இந்த அயோடின் வந்து ஆல்மோஸ்ட் நில் தான் சொல்லணும். நம்ம இது வரைக்கும் ஆரம்பத்தில் பார்த்த அந்த முன்கழுத்து கழை வீக்க மட்டுமில்லை, மென்டல் ரிட்டார்டேஷன், அதாவது மூளை வளர்ச்சி குறைகிறது, அப்புறம் பிசிக்கல் சப்நார்மலிட்டின்னு சொல்லுவாங்க, ஒரு டல்லாக இருக்கிறது. குழந்தைங்களுடைய இதில் பார்த்தீங்கன்னா படிப்பு இதில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள வந்து ஸ்கூலில் வந்து சரியாக படிக்க மாட்டிருக்காங்க, சரியாக மார்க் ஸ்கோர் பண்ண மாட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் அடிக்கடி இருந்துகிட்டே இருக்கும். இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து அவங்களுடைய உணவுல வந்து சரியான படிந்த அயோடின் வந்து சேரல அப்படின்றது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். கர்ப்பத்தில் அம்மா வந்து மாசமாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து சரியான வந்து அயோடின் கிடைக்கல, குழந்தைங்களுக்கு வந்து பாதிக்கக்கூடியது. எப்படி நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து அபாஷ அபார்ஷன் ஆகுறது இல்லைன்னா குழந்தை இறந்தே பிறக்கிறது இந்த மாதிரியான சங்கடங்கள் ஏற்பட்டதுன்னா நம்ம உடனே அவங்களை வந்து செக் பண்ணி பார்க்கணும். அவங்களுக்கு அயோடின் பற்றாக்குறை இருக்கிறதா அப்படின்றத முக்கியமாக செக் பண்ணணும். அப்படி இதை மீறி சில சமயம் குழந்தைகள் பிறந்ததுன்னா என்ன ஆகலாம், சம்டைம்ஸ் கன்ஜெனிட்டல் அனாமலிஸ்ன்னு, அதாவது பிறவிலேயே உடல் குறைபாடுகள் இருப்பதற்கான வாய்ப்பு

0: இருக்குது. அப்புறம் இறப்பு விகிதம் அதிகமாக இருக்குது. அந்த இறப்பு விகிதம் பார்த்தீங்கன்னா பெரிநேட்டல் மார்டாலிட்டி, அதாவது டெலிவரிக்கு முன்னாடி, டெலிவரி டைம், டெலிவரிக்கு இமீடியட்டாக உள்ள பீரியட்ல, இந்த பீரியட்லாம் வந்து குழந்தையினுடைய இறப்பு விகிதம் வந்து அதிகமாக இருக்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மென்டல் டிஃபிஷியன்சி, அவங்களுடைய மூளை செயல்பாடு திறன் வந்து பர்மனண்ட்டாக குறைஞ்சிரும், அது இல்லாமல் காது கேளாமல் இருக்கிறது, வாய் பேசாமல் இருக்கிறது, அப்புறம் கைகால்கள் வந்து மடக்கும் தன்மையில் வந்து சில குறைபாடுகள் ஏற்படுது, கண்ணில் வந்து மார்கண் போன்ற தொந்தரவுகள் ஏற்படுது, இதெல்லாம் வந்து இந்த அயோடின் பற்றாக்குறையால் ஏற்படக்கூடியதாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தால் நம்ம உடனே வந்து மதனுடைய தைராய்டு லெவல் சரியானபடி இருக்கிறதா என்று நம்ம செக் பண்ணி பார்த்துக்கொள்ள வேண்டும். மேலும் இதை பற்றிய தகவல்களை அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் அயோடின் குறைபாட்டினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் வி உமாசங்கர் அவர்கள்.
3: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 தினசரி நிலவரம், டெல்லி அஞ்சல்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

36 நிமிடமாவது ஃப்ரம் ரெயின்போ 102.8 இனி கேட்கலாம். வணக்கம் மக்கள், வணக்கம் மக்களே. நிகழ்ச்சியில என்ன க்வெஸ்சன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தூத்துக்குடியில் சமீபத்தில் அமைக்கப்பட்ட இந்தியாவின் முதலாவது மிகப்பெரிய கப்பல் கட்டும் கிளஸ்டரிங், அதாவது மெகா ஷிப் பில்டிங் கிளஸ்டரோட பேர் என்ன அப்படின்னு தான் எஃபில கேட்டிருக்கோம். நேர்களே, உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உடனே ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 அப்படிங்கிற எஃபி பேஜ்ல போயிட்டு உங்க பேரு ஊரு என்ன ஆன்சர் எல்லாத்தையும் டைப் பண்ணி அனுப்புங்க. நிகழ்ச்சியில நிறைவா யார் யார் சரியான பதில் சொல்லிருக்கீங்களோ அவங்க பேரை சொல்லுவோம். ஓகே, நிகழ்ச்சியில ஒரு பாடல் வருது, கேட்டு வரலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

மக்களே வணக்கம். மக்களே, நிகழ்ச்சியில இன்னைக்கு வேலைவாய்ப்பு செய்தி என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹைதராபாத் ஐஐடியில வேலைக்கு பணியிடங்கள் வந்து குரூப் பி மற்றும் குரூப் சி பணியிடங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க. ஜூனியர் என்ஜினியர், அப்புறம் ஜூனியர் என்ஜினியர்ல எலக்ட்ரிக்கல்ஸ், உடற்பயிற்சி இன்ஸ்பெக்டர், அக்கௌண்டன்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் டெக்னீஷியன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பயோமெடிக்கல் என்ஜினியரிங், சென்ட்ரல் ஒர்க் ஷாப்பு அப்படின்னு நிறைய பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்புகள் அறிவிப்பு வெளியாயிருக்கு. இதை பற்றின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா https.iith.ac.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு மேலும் விவரங்களை பார்த்து தெரிஞ்சுங்க. மறுபடியும் சொல்கிறேன், https.iith.ac.in அப்படிங்கிற வெப்சைட்ல போய் பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த மாதம் 20ஆம் தேதி வந்து கடைசி நாள் கொடுத்துருக்காங்க. நேர்களே, நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு பாடல் வருது, கேட்கலாம்.

48 நிமிடமாகுது. வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன க்வெஸ்சன் கேட்டிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தூத்துக்குடியில் சமீபத்தில் அமைக்கப்பட்ட இந்தியாவின் முதலாவது மிகப்பெரிய கப்பல் கட்டும் கிளஸ்டரிங், அதாவது மெகா ஷிப் பில்டிங் கிளஸ்டரோட பேர் என்ன அப்படின்னு தான் எஃபில நம்ம கேள்வி கேட்டிருக்கோம். நேர்களே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா உங்க

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884221666.
2: வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியில என்ன க்வெஸ்சன் கேட்டிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தூத்துக்குடியில் சமீபத்தில் அமைக்கப்பட்ட இந்தியாவின் முதலாவது மிகப்பெரிய கப்பல் கட்டும் கிளஸ்டரிங், அதாவது மெகா ஷிப் பில்டிங் கிளஸ்டரோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். ஆன்சர் என்ன? NSHIP, நேஷனல் ஷிப் பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளான் தமிழ்நாடு அப்படிங்கறது ஆன்சர். சரியான ஆன்சர் சொன்ன நேயர்கள் யாராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முல்லக்காடு பாபு, பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன், கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன், அன்புராணி, மேலவோடுதுறை எஸ் சேப்பு விஜயராகவன், வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, பெரிய வளையம் கி ரவிச்சந்திரன், அரியலூர் வீரதுரை, ராஜபுராலயம் பிரபு வீரா, ஹேமலதா, சென்னை ஆண்டனிராஜ், செஞ்சி சிங்கவரம் கலைவாணி கனிஷ்மா, மனோகரன், பூவுலப்பாளையம் ஆனந்த் முருகன், எரவாஞ்சேரி சாகுல் ஹமீத், மதுரை சோ சண்முக சுந்தரம், மணலி மாறம், குத்தாலம் தேரடி தில்லை வில்லான், புவனகிரி சுமதி பாபு ஹரிஹரன். சரியான பதிலளித்த நேயர்களுக்கு நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில நிறைவா ஒரு பாடல் வருது.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஸ்ரீ வித்யா சீனிவாசன். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குஜராத் மாநிலம் காந்திநகரில் உள்ள தேசிய தடயவியல் அறிவியல் பல்கலைக்கழக வளாகத்தில் இன்று நடைபெறும் 11வது இன்டர்போல் டிஜிட்டல் தடயவியல் நிபுணர்கள் குழு கூட்டத்தின் தொடக்க விழாவில் பங்கேற்கிறார். தொடர்ந்து முதல் சர்வதேச குற்றப்புலன் ஆய்வாளர்கள் போட்டி மற்றும் உச்சி மாநாட்டையும் அவர் தொடக்கி வைக்கிறார். குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல், துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்கவி ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று முதல் 17வது தேதி வரை ஸ்பெயின், பெல்ஜியம் மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறார். தமது பயணத்தின் முதல் கட்டமாக திரு கோயல் இன்று ஸ்பெயின் நாட்டிற்கு செல்கிறார். அந்நாட்டு வர்த்தக சபை, தொழில்துறை கூட்டமைப்பு மற்றும் வர்த்தகம் மற்றும் முதலீட்டு அமைப்பு ஆகியவற்றுடன் தொழில்துறை ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்கிறார். கத்தார் நாட்டின் முன்னாள் மன்னர் அமீர் ஷேக் ஹமத் பின் கலிபா அல் தானி நேற்று காலமானார். அவரது மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். லாஸ்பேட்டையில் உள்ள புதுச்சேரி பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியில் இளங்கலை பட்டப்படிப்புகள் மற்றும் பாராமெடிக்கல் பட்டப்படிப்புகளுக்கு மாணவர்கள் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. சேர விரும்பும் மாணவர்கள் www.pucc.edu.in என்ற இணையதளத்தில் வரும் 17வது தேதி வரை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்று பல்கலைக்கழக மக்கள் தொடர்பு அதிகாரி திரு மகேஷ் அறிவித்துள்ளார். கொலம்பியாவில் கடந்த 4வது தேதி முதல் 12வது தேதி வரை நடைபெற்ற 56வது சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் 2026க்கான போட்டியில் இந்திய மாணவர்களான புனேவைச் சேர்ந்த கனிஷ்க் ஜெயின், இந்தூரைச் சேர்ந்த ரிதேஷ் அனந்த் பென்டாலே, புதுடெல்லியைச் சேர்ந்த ரிஷித் கார்க், மும்பையைச் சேர்ந்த ஸ்ரேத் சுரையா மற்றும் அகமதாபாத்தைச் சேர்ந்த ஸ்வரித் ஜோஷி ஆகிய மாணவர்கள் தங்கப்பதக்கங்களை வென்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: நேரம் 8:22 ஆயிற்றுக்கு. ரெயின்போ புதுவை 102.8 கேட்டிருக்க நேயர்கள் அனைவருக்கும் ஒரு சூப்பரான காலை வணக்கம். எல்லாரும் டேவை சூப்பரா ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. சோ எல்லாரும் காலையில அப்படின்னும் போது ஸ்கூலுக்கு கிளம்புறவங்க ஸ்கூல் கிளம்பிட்டு இருப்பாங்க, சோ காலேஜ் கிளம்புறவங்க காலேஜுக்கு அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு திங்கக்கிழமை. ஏன் அப்படின்னா திங்கக்கிழமைனாவே எல்லாரும் அவங்களோட ஒர்க்கை சும்மா ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணி அவங்களோட ஒர்க்குக்கு போய்கிட்டே இருப்பாங்க. சோ இப்ப நம்ம என்ன ஷோ கேட்க போறோம் அப்படின்னா நம்ம புதுவை. சோ நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜோ. நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நம்ம ஆர்ஜே டெய்லியும் நம்ம புதுவையில் உள்ள ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு போய் அங்க நடக்கிற நிகழ்வுகள்லாம், அங்க என்னென்ன நடக்குது, அந்த ஊரை பத்தின தகவல்கள்லாம் நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சோ அந்த வரிசையில இப்ப எந்த ஆர்ஜே எந்த ஸ்பாட்ல இருக்காங்க, என்னென்னலாம் பேச போறாங்க, அந்த ஊர் மக்கள் என்னென்னலாம் பத்தி சொல்ல போறாங்க அப்படின்றத வாங்க அவங்க கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: Thank you, Joe. Hi, மக்களே, from Rainbow புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை நேயர்களுக்கும் இனிமையான ஃப்ரெஷ்ஷான உற்சாகமான குட் மார்னிங் சொல்லிக் கொள்வது. நான் இந்த தொழிலாளர் அன்பரசி. சோ நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நான் வந்துட்டேன். எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தேத்தாம்பாக்கம் அப்படிங்கிற ஒரு அழகான அமைதியான ஒரு கிராமத்துலதான் இருந்துட்டு இருக்கோம். ஆக்சுவலா வந்து இப்பெல்லாம் சின்ன வச்சு கட்டுற வீடு எல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா ஒரு அழகான ஒரு குட்டி வீடு, லைவ்லியான ஒரு வீடு. சோ அந்த வீட்டுல ஒரு திண்ணையில உட்காந்துக்கிட்டு ஒரு பாட்டி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா சீராஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்டதான் நம்ம வந்து பேசலாம்னு சொல்லும்போது அவங்க முகம் ஃபுல்லா சிரிப்பா அப்படியே நம்மள வந்து வரவேற்றாங்க. அவங்கள்ட்டதான் நம்ம பேச போறோம். சோ தேத்தாம்பாக்கத்தை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம்மா.
2: வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
2: ரிஜியா.
1: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கீரை உரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, அது தவிர்த்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: அது தவிர்த்து சும்மா தான் இருக்கிறேன்.
1: சும்மா இருக்கீங்க? அதாவது வீட்டுல இருக்கிற எல்லாரும் கரெக்டா அவங்க அவங்க வேலை செய்யறாங்களா அப்படின்னு பாத்துக்கிட்டு வழி நடத்திக்கிட்டு இருக்க மிகப்பெரிய தாய் அப்படிதான். ஓகே, நீங்க சொல்லுங்கம்மா, எத்தனை வருஷமா நீங்க தேத்தாம்பாக்கத்துல இருக்கீங்க?
2: 42 வருஷமா இருக்கேன்.
1: 42 வருடங்களா? ஓகே, 42 வருஷத்துல இந்த தேத்தாம்பாக்கம் என்னென்ன மாதிரி எல்லாம் இருந்திருக்கு அப்படின்றத சொல்லுங்க.
2: மாறிக்கிட்டே இருக்குது. நெல்லு பயிறு இதெல்லாம் வந்து விளையும். இப்பதான் ரொம்ப இல்ல என்னது மல்லாட்டை நெல்லு கம்பு கேவுரு
1: பயிரா
2: வச்சுப்பாங்க. இப்ப எதுவும் இல்ல, எல்லாம் சும்மா அப்படியே கிடக்குது. கரம்பாவே கிடக்கு. ஆறு இருக்குது, சங்கராபரணி ஆறு, அது நல்லா இதா இருக்குது.
1: பக்கத்துலயே
2: பாண்டி டவுனுக்கு போக திருக்கனூரு அப்படியே போயிட்டு இருக்குது. கோயில் இருக்குது.
1: நீங்க சொல்லுங்க, நம்ம பாண்டிச்சேரியில எந்த இடத்துக்கு போயிருக்கீங்க நீங்க?
2: அவரு சினிமா பாக்க மாட்டாரு, போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க.
1: யாரு கூட போவீங்க நீங்க?
2: எங்க புள்ள, எங்க பொண்ணு ஒண்ணு இருக்கு, மூத்தார் பொண்ணு, அதெல்லாம் இட்டு போய் பாத்துருக்குறோம்.
1: சரி,
2: எந்த இதுவும் கிடையாது. தேத்தம் பாக்கத்துல நல்லா ஜாலியான ஊரு, நல்லா இதா இருக்கும், செழிப்பான ஊரு, தண்ணிக்கு பஞ்சம் கிடையாது, காத்தோட்டமா இருக்கும், நல்லா
1: ஜாலியா
2: உட்காந்துட்டு.
1: அப்புறம் இங்க வந்துட்டு வேற விவசாயம் தான் அதிகமா பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்க என்னென்ன வேலை எல்லாம் செஞ்சிருக்கீங்க விவசாயம்?
2: நான் வந்து ரொம்ப புள்ளி வெளிக்கெல்லாம் போக மாட்டேன். சும்மா அப்படியே வீட்லயே வேலை செஞ்சுக்கினேன். செடிங்களுக்கு தண்ணி விட்டுக்கிட்டு இப்படியா வீட்டு வேலையே செஞ்சுக்கினு இப்படியா இருப்போம். எங்கெல்லாம் கடைக்கடைக்கு போனா போயிட்டு வருவோம். அதான் நான் புள்ளி வெளிக்கெல்லாம் ரொம்ப போக
1: மாட்டேன். உங்க ஊர்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்லுங்க. உங்க ஒரு கோவிலை பத்தி சொல்லுங்க. என்னென்ன திருவிழாலாம்
2: இங்க நம்ம ஊர்ல இருந்துட்டு ஆடி மாசம் திருநாள் நடக்கும். இப்ப இந்த ஆடி பிறகு எல்லாம் அப்பதான் நடக்கும். பக்கத்துல திருவக்கரை இருக்குது, அங்க கோயிலுக்கு போயிட்டு வருவோம். இங்க வந்து திருமங்கலம் பழனி திருக்குன்னு அந்த கோயிலுக்கு போவோம். மயிலம் போயிட்டு வருவோம். ஆமா,

0: பக்கத்துல ஜாலியா அப்படி போயிட்டு
1: ஜாலியா அப்படியே போயிட்டு வருவீங்க. உங்க ஊர் திருவிழாக்கள் பத்தி சொல்லுங்க, என்னென்ன கோவில் இருக்கீங்க?
0: இங்கே ஆமா அம்மன் கோயிலு பிள்ளையார் கோயில இதுதான் இருக்குது, வேற எந்த கோயிலும் கிடையாது.
1: திருவிழாலாம் இங்க எப்படி நடக்கும்?
0: சிம்போல அப்படியே நடக்கும்.
1: அங்க
0: வீடுங்க நிறைய கிடையாது,
1: சின்ன
0: ஊரு, அதனால திட்டமா தான் நடக்கும்.
1: நீங்க மொத்தம் எத்தனை குடும்பம் இருப்பாங்க?
0: நீங்க வந்து பத்து குடும்பம் தான் இருக்கு.
1: ஒரு கோவில் இருக்கு இல்லையா, அந்த கோவில்லாம் வந்து அந்த திருவிழாக்கள் அங்க ஒரு பெரிய மரம் இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. வேப்ப மரம்,
0: வேப்ப மரம் வந்து தென்னை மரம், ஆலமரம், அச்ச மரம், எல்லா மரங்களுமே இங்க இருக்குது. அதெல்லாம் தென்னை மரம் ஜாஸ்தி இங்க, அதெல்லாம் ஜாலியா
1: ஜாலியா இருக்கு. அப்ப நீங்க வந்து உங்க பொழுதுபோக்கு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
0: நாங்க பொழுதுபோக்குன்னா அந்த காலையில எழுந்தோம்னா எஜாமான் கழுவுவோம், காட் போடுவோம்,
1: வீட்டு வேலையே போயிடுது.
0: ஆமா
1: வீட்டு முடிச்சிருக்கோம்,
0: வீட்டு வேலை முடிச்சுதான் டிவி பார்த்திருப்போம், சட்ட படுப்போம், இப்படியா
1: கண்டுக்கிட்டோம்
0: போயிடும்.
1: ரொம்ப சந்தோஷம், நிறைய விஷயங்கள்
0: நீங்க
1: அந்த முத்துகிருஷ்ணாபுரத்துல இருந்து இங்க தேத்தாம்பாக்கத்துக்கு கல்யாணம்
0: பண்ணிக்கலாம்.
1: இப்ப உங்களுக்கு அந்த ஊர் பிடிச்சதா இந்த ஊர் பிடிச்சதா? நீங்க வரும்போது
0: வரும்போது இந்த ஊரும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது, தண்ணிக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம், ஆற்றுல எல்லாம் உடம்பு தூக்கிட்டு வந்தோம்.
1: இங்க ஆறு இருக்கா?
0: அதான் சங்கராபுரம் யாரு
1: பக்கத்துலயே,
0: அங்க போயிட்டு தூக்கிட்டு வந்திருக்கிறோம். உப்பு எல்லாம் அதெல்லாம் கிடையாது, ஒரு பாஞ்சு வருஷமா ஜாலியா தண்ணிக்கெல்லாம் பஞ்சம் கிடையாது இருக்குது. உப்பு எல்லாம் அந்த பக்கம் போனாலே என்னடாப்பா இப்படி இருக்குதுன்னு நினைக்க வேண்டியதா இருக்குது. ஜாலியா போயிட்டு
1: இப்ப வந்து தண்ணிக்கெல்லாம் பிரச்சனை
0: இல்ல.
1: விவசாயம் பண்ணும் போதும் உங்களுக்கு தண்ணி வசதி? அப்பெல்லாம் எப்படி விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க? கிணறுல
0: பைப்பு போரு இருக்கும், அதுல தண்ணி வரும்.
1: 42 வருஷத்துக்கு முன்னாடி
0: அப்படியே தான்.
1: அப்போதான் இங்க இந்த மாதிரி ரோடு வசதி கரண்ட் வசதி எல்லாம் இருந்துச்சா?
0: கரண்டும் இருந்துச்சு, இருந்தாலும் அப்பப்ப போய்கிட்டு
1: வந்து
0: நல்லாவே இருக்குது. நல்லா
1: ரொம்ப நன்றி,
0: அவங்க
1: உங்களுக்கு வந்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்க, சின்ன வயசு பெரிய வயசு அப்படிங்கிற மாதிரி. வாங்க நம்ம இங்க வந்து சங்கீதா அவங்கள்ட்ட நம்ம பேசுவோம். ஹாய் வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்க பேரு?
2: சங்கீதா.
1: ஓகே, நீங்க தான் இந்த கீரைனா செஞ்சுட்டு
2: இருக்கீங்க?
1: உங்க வீடு ரொம்ப அழகா இருக்கு, குட்டையா சொல்லுங்க. நீங்க உங்க சொந்த ஊர் எது?
2: எங்க சொந்த ஊர் மேட்டுவெளி.
1: மேட்டுவெளி? ஓகே.
2: அங்க இருந்து இங்க வரதுக்கு ஒரு 5 kilometers.
1: ஓகே,
2: அப்படி இருக்கும்.
1: ஆக்சுவலா மேட்டுவெளியும் நான் லைவ் ஷோ பண்ணிருக்கேன்.
2: அப்படிங்களா? பார்த்ததில்லை, பாக்குறேன்.
1: ஓகே ஓகே, சூப்பர். சோ நீங்க சொல்லுங்க, இப்ப உங்க ஊரு அந்த ஊரும் ஒரு குட்டி ஊரு. குட்டி ஊரு தான்.
2: ஆமா
1: சொல்லுங்க, இந்த ரெண்டு ஊருக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு உங்களுக்கு? எந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு?
2: அமைதியா இருக்கு, ஹாப்பியா இருக்கு, ஜாலியா என்டர்டைன்மெண்ட். எங்கும் அங்கேயும் என்டர்டைன்மெண்ட், இங்கேயும் என்டர்டைன்மெண்ட், ஜாலியா தான் இருக்கா?
1: சுத்தி சுத்தி சின்னலாம் கட்டி வச்சு உட்காந்து ஜாலியா
2: ஜாலியா பேசினு ஒரு ஃபன்னா தான் இருக்கும், ஜாலியா தான் இருக்கும்.
1: பண்ண சொல்லுவே பயங்கர எனர்ஜி ஆயிட்டு
2: இருக்கு.
1: மார்னிங் டைம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப எல்லாருக்குமே பரபரப்பான ஒரு டைம் இல்லையா? சோ நான் வரும்போதே ஐயோ இந்த டைம்ல வந்திருக்கீங்களே.
2: ஆமா, காலையில ஸ்கூல் கிளப்பணும்ல, எல்லாரும் வெளில போகணும், அதனால சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு.
1: ஓகே, சோ அதுதான் கேட்டேன், உங்களோட இந்த மார்னிங் நீங்க எப்படி வந்து கொண்டு போறீங்க? ஏன்னா எல்லாருக்கும் ஒரே பரபரப்பா போகணும்.
2: ஆமா கண்டிப்பா, எல்லாருக்குமே பரபரப்பா, ஏன்னா ஸ்கூல் போகணும், காலேஜ் போகணும், அப்புறம் ஒர்க் போகணும், எல்லாரும் இருக்காங்களே. அதனால திங்க மண்டே வந்து எப்பயுமே ஒரு ஃபாஸ்டா தான் இருக்கும்.
1: ஃபர்ஸ்ட் டே இல்ல. இந்த பிளான் எல்லாம் எப்படி பண்ணீங்க உங்களுடைய இந்த மார்னிங் டைம் ஷெட்யூல் எல்லாம் எப்படி இருக்கும்?
2: ஷெட்யூல்லாம் எப்படி இருக்குன்னா, காலையில மார்னிங்கே எழுந்திருப்போம். மார்னிங் ஒருத்தவங்க 5 AM எழுந்திருப்பாங்க, சொல்லுவாங்க எப்படி அவங்கவுங்க இஷ்டமோ
1: அவங்க. பாண்டிச்சேரிக்கும் உங்க ஊருக்கும் எவ்வளவு தூரம் அப்படின்றத பத்தி?
2: அங்க இருந்து ஒரு 20 kilometers இருக்கும்.
1: பாண்டிச்சேரிக்கு நீங்க என்னென்ன விஷயமா போயிருக்கீங்க?
2: நிறைய ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும், இல்ல ஏதாவது திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா நாங்க திருக்குனூர் போகும். இங்க ரெண்டு

0: பாண்டிக்கு போவோம், இல்லைன்னா வெளியனூர் போயிட்டு வாங்கிக்கணும் வருவோம்.
1: கண்டிப்பா
0: பாண்டிச்சேரி தான்
1: கிளம்பிடுச்சு.
0: எனக்கு ராக் பீச்னா ரொம்ப பிடிக்கும். அங்க ஜாலியா என்டர்டைன்மெண்டா ஃபேமிலியா போயிட்டு பார்க்ல, பாரதி பேங்க்ல பார்க்ல நாங்க உட்காந்து ஜாலியா
1: என்டர்டைன்மெண்ட். நிறைய விஷயங்கள் பேசலாம், நிறைய விஷயங்களை கூட பகிர்ந்துட்டது ரொம்பவே நன்றி.
0: தேங்க்யூ சோ மச் மக்களே, நம்ம இன்னைக்கு நம்ம புதுவை ஷோ வந்து பாத்தீங்கன்னா பேத்தாம்பாக்கம் அப்படின்ற ஒரு அமைதியான அழகான ஒரு கிராமத்துலதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்ப கூட பாத்தோம்னா அப்படியே சிறு சிறு சிறு சிறு காத்து பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த காத்தை நான் சுவாசிச்சு வாங்கிட்டே அப்படியே இன்னும் அடுத்ததா யாரு பேச போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நான் போய் பார்த்துட்டு கேட்டுட்டு வரேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8 செகண்ட் ஹாஃப்ல மறுபடியும் உங்களை நான் வரவேற்கிறேன். பேத்தாம்பாக்கம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு
2: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
3: தலைமுறையா வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
4: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் அனுஜா குமார். தி ஹெட்லைன்ஸ். Two new anti-crime laws passed by West Bengal Assembly come into force in the state today. ISRO successfully carries out 3 major tests of Gaganyaan crew module systems. 5 Indian students win gold medals at 56th International Physics Olympiad 2026. India secures world number 1 rank jointly with other countries. IMD forecasts heavy rainfall over northeast India, West Bengal and Bihar during next 2 to 3 days. US launches fresh strikes on Iran. And Yannick Sinner beats Alexander Zverev to retain Wimbledon men's singles title. And now the news in detail. In West Bengal, 2 new anti-crime laws come into force in the state today. State Governor R.N. Ravi has given his assent to the bill related to the control of anti-social activities. In June this year, the Assembly passed the Stringent Anti-Crime Bills, the West Bengal Public Safety and Control of Anti-Social Activities Bill 2026 and the West Bengal Maintenance of Public Order Amendment Bill 2026. More from our correspondent.
5: Under the West Bengal Public Safety and Control of Antisocial Activities Act 2026, a person involved in antisocial activities or one who is likely to engage in such activities in the future may be placed under preventive detention. Such a person can be detained for a maximum period of 1 year. The state government says the new law will enable quicker and stricter action against antisocial activities, riots, attacks on police personnel and organized crime. Chief Minister Shubhendu Odhikari has earlier stated that violence or disruption of public order in the name of protest will not be tolerated. He also expressed hope that the new law will play an important role in ensuring the safety and security of women and children. Sandeep Dashgupta, Akashvani News, Kolkata.
4: The Indian Space Research Organization says it has successfully carried out 3 major tests of the Gaganyaan crew module systems. More from a correspondent.
6: The first test pertained to ensuring an upright position for the crew module after splashdown in the sea, considered one of the most important crew safety requirements. To do this, a stored cold gas-based uprighting system was developed and tested. The second test involved examining the separation of the umbilical mechanism that serves as a link between the crew module, where astronauts live, and the service module, which provides power and propulsion. The third test validated the structural integrity of the crew module during the apex cover separation event. Yashasvi Kiryal, Akashvani News, Delhi.
4: 5 Indian students have won gold medals at the 56th International Physics Olympiad 2026, which was held at Bucaramanga in Colombia from 4th to 12th of this month. With the exceptional performance, India reaffirmed the growing stature in science education and excellence at the international level. We have a report.
7: Delivering an extraordinary performance at the 56th International Physics Olympiad, these young physicists have brought immense pride to the nation. The gold medal winners are Kanishk Jain from Pune, Riddhi

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:31. ஏற்று நொடிகள் ஆயிற்றுக்கு.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம்
3: புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
2: வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நம்ம ஆர்ஜே தேத்தாம்பாக்கம் அப்படின்ற ஒரு சூப்பரான இடத்துல இருந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப யாரெல்லாம் அவங்க கூட பேச போறாங்க, அந்த ஊரை பத்தின நினைவுகள்லாம் என்னெல்லாம் சொல்ல போறாங்க அப்படின்றத வாங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: வெல்கம் பேக் டு த ஷோ மகளே. இனிமையான காற்றோட இதம முகத்துல படுறதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம இங்க காலமான ஒரு சூழ்நிலையா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய மக்கள் நான் வந்து பேசணும் அப்படின்னு சொன்னோடனே தண்ணி எடுத்துட்டு வந்து குடிச்சு வரவேற்கிறதா இருக்கட்டும், ரொம்ப அழகா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊர் இருக்கு அப்படிதான் நான் சொல்லணும். தேத்தாம்பாக்கம் அப்படிங்கிற ஒரு அமைதியான இயற்கை சூழல் எழில் கொஞ்சக்கூடிய ஒரு ஊர்ல இருந்துதான் இன்னைக்கு நம்மளோட ஷோ போயிட்டு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்டயும் நம்ம பேச போறோம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாய் மகன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர்கிட்டதான் நம்ம பேச போறோம். ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட பேசிடலாம். வணக்கம்மா. வணக்கம்.
6: வணக்கம்.
5: உங்க பேரு?
6: பேரு மீனா.
5: ஓகே. சோ மீனாம்மா எத்தனை வருஷமா இங்க இருக்கிறீங்க? தெரிஞ்ச விஷயங்கள்லாம் சொல்லுங்க. இந்த 26 வருஷத்துல நீங்க என்னென்னலாம் பாத்தீங்க?
6: இந்த ஊர் ஒரு அமைதியான ஊரு, ஒரு விசேஷ நாள்ல நல்லா கிராண்டா கொண்டாடுவோம். கோயில் ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லா கிராண்டா கொண்டாடுவோம்.
5: என்னென்ன கோவில் ஃபங்க்ஷன் எல்லாம் போயிருக்கு?
6: இங்கே மாமன் கோயில் இருக்கு, அடுத்து கலைஞர் கோயில் இருக்கு, இதெல்லாம் நல்லா கிராண்டா கொண்டாடுவோம்.
5: வேற என்ன? அப்புறம் நீங்க எங்கிட்ட ஆஃப்லைன்ல சொன்னீங்க இல்லையா, இந்த ஊர்ல என்னென்னலாம் மாறி இருக்கு அப்படிங்கறதுலாம்.

0: அதை பத்திலாம் சொல்லுங்க.
1: இங்க இருந்தவங்க எல்லாம் எல்லாம் பாண்டிக்கு போயிட்டாங்க, வேற யாரும் இல்ல. இருக்கிறது ஒரு அஞ்சு ஆறு வீடு தான்
0: இங்க இங்க இருந்துட்டு இருக்காரு. சரி, அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் இருந்தது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் சொல்லுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இங்க இந்த ஊருக்கு வரும்போது எப்படி இருந்துச்சு இந்த ஊரு?
1: ஊர் நல்லா, நான் தான் நல்லா ஊர் பெருசா இருக்கும், ஆனா ஜனகாரி எல்லாம் நிறைய இருக்கும், மாடல் எல்லாம் நிறைய இருக்கும். பொங்கல் விசேஷம் எல்லாம் நல்லா வந்து செமையா கொண்டாடுவாங்க. இங்க மாந்தோப்பெல்லாம் இருக்கும், நல்லா நாளுக்கு சொல்லி நல்லா கிராண்டா நடக்கும். ஒரு ஆசையா இருக்கும் பாக்குறதுக்கு, இப்ப அப்படிலாம் கிடையாது. போயிட்டு
0: மாறிடுச்சு, அவ்வளவு பிரம்மாண்டமா இருந்த ஒரு ஊரு. எல்லா இடத்தையும் மக்கள் நிறைய பேரு வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்களா? என்னென்ன வேலை எல்லாம் அப்ப நடந்துச்சு?
1: அதெல்லாம் இந்த கூலி விவசாயம் தான், அல்லமா விவசாயம் தான். நாளுக்கு போவாங்க, களை கொட்டை, களை பறிக்க, அதிகமா போவாங்க. இப்ப அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அல்லாம இப்ப கம்பெனி கம்பெனி கம்பெனி வேலைக்கு போற
0: போக ஆரம்பிச்சாங்க.
1: யாரும் வரமாட்டாங்க, நல்லா விவசாயமும் பண்ணாங்க, எல்லாம் காடு காரம்பா கிடைக்கும்.
0: ஆனா இங்க ஃபுல்லாவே நிலம் இருக்கு, நிறைய
1: நிலம் இருக்கு. பயிர் ஏத்தாத அப்படியே ஆள் செய்யறதுனால பயிர் ஏத்தாத அப்படியே
0: கிடைக்கும். ஓகே, இங்க தண்ணி வசதி மற்ற எல்லா வசதியும்
1: குடிக்கிற எல்லா வசதிக்கு தண்ணிக்கு எல்லாம் பஞ்சமே கிடையாது. தண்ணி எல்லாம் ஏடைம் தண்ணி எல்லாம் வரும்.
0: ஓகே,
1: அது கரண்ட் வசதி இருக்கு, எந்த ஒரு குறையில.
0: நிறைய புளிய மரங்களோட அப்படியே கொண்டு வந்து விட்டது உங்க ஊருக்கு அந்த வழி.
1: ஆனா ரோடெல்லாம் நல்லா இதுவா இருக்கும், அதெல்லாம் ஒண்ணும் குறைக்கிறது.
0: நீங்க எது போகணும்னா டூ வீலர் எடுத்துட்டு தான் நீங்க வெளியில
1: போகணும்.
0: உங்களுடைய சேத்தாம்பாக்கம் அப்படிங்கிற உங்க ஊரை பத்தி ஒரு சில விஷயங்கள் நீங்க சொல்லணும். உங்க ஊரு சேத்தாம்பாக்கத்துல உங்களுக்கு பிடிச்ச இடம் எது?
2: எங்க ஊர் கிரவுண்ட் நல்லா இருக்கும், எங்க வீட்டுல பிரைவேட் கம்பெனிஸ் நிறைய இருக்கு, பக்கத்துல பக்கத்துல டேம்ஸ் இருக்கு, தண்ணி வசதி எல்லாம் பயங்கரம், ஆறு ஆறு எல்லாம் இருக்கு.
0: என்ன ஆறு உங்க ஊர் பக்கத்துல இருக்கு?
2: பன்னியாறு.
0: ஓகே,
2: எங்களுக்கு பக்கத்துல சிறு ஒரு வக்கரகாஜன் கோயில் ஃபேமஸா இருக்கும். நிறைய அக்ரிகல்ச்சர்ஸ் எல்லாம் நிறைய நடக்கும், ஃபார்மிங் நல்லா இருக்கும்.
0: நீங்க பார்த்த விஷயங்கள் என்ன? இங்க முன்னாடி நீங்க பார்த்த உங்க ஊரும் இப்ப என்ன மாற்றம் இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லுங்க. உங்களுடைய இந்த சின்ன குட்டி அனுபவத்துல
2: நிறைய பார்த்தவே நிறைய அழகா இருக்கும். இப்ப காலப்போக்குல எல்லாம் மாறிடுது.
0: இப்ப நீங்களே பாத்துருக்கீங்க போல இந்த மாற்றத்தை.
2: வீட்டு ஃப்ரெண்ட்ல நிறைய மாசோக்கு பெருசா இருக்கும், நிறைய பேர் விளையாடுவாங்க. அப்ப சின்ன சின்ன ஆசையா கூட அஞ்சு வரலாம்
0: இருக்கும்.
2: நிறைய பசங்களா சேர்ந்து ஒன்னா விளையாடுவோம், கிரிக்கெட் விளையாடுவோம். அதெல்லாம் இப்ப எல்லாம் காலங்கள் மாற எல்லாம் பாண்டி போயிட்டாங்க, கம்மியா தான் இருக்கு.
0: நீங்க இப்ப அந்த லைஃப் எல்லாம் மிஸ் பண்ற மாதிரி இருக்கா உங்களுக்கு? ஓகே, திருப்பி அதை கொண்டு வரணும்னா நீங்க என்ன பண்ணலாம் இருக்கீங்க? மாறி போயிட்டாங்க இல்லையா, இங்க ஃபெசிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா அழகான ஒரு ஊர் இல்லையா, எல்லா வீட்லயுமே வந்து இவ்ளோ கேப் குடுத்து கேப் குடுத்து ஒரு வீடு இருக்கு. நல்ல பின்னாடி
2: எல்லாம் தோட்டம் சூப்பரா இருக்கும், பின்னாடி மாமரம் தென்னை மரம் ஃபுல்லா வீடு, பின்னாடி இருக்கும்.
0: நீங்க இங்க வந்து விவசாயம் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? பண்ணுவீங்க?
2: இங்க விவசாயம் நல்லா இருக்கு, நாங்க விவசாயம் பண்றோம்,
0: பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, என்னென்னலாம் விவசாயம் பண்றீங்க?
2: கரும்பு, நெல், காராமணி எல்லாம் போடுறோம்,
0: எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து இப்ப நீங்க இப்போ நீங்க அடுத்த ஜெனரேஷன் அப்படிங்கறதுனால அடுத்தது நீங்க அங்க போய் பயிர் வைக்கணும் செய்யணும்னா நீங்க செய்வீங்களா? செய்வீங்க, கத்துக்கிட்டீங்களா? வாவ், சூப்பர், ஆல் தி
2: பெஸ்ட்.
0: வாவ், சூப்பர். சோ இந்த விஷயம் வந்து நிஜமாலே சூப்பர் தான் புகழ்மணி, கரெக்டா? ஓகே, சோ அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்தை நோக்கியும் கண்டிப்பா போய் ஆகணும்.
2: விவசாயத்தை
0: உங்க ஊர்ல வந்து திருவிழாக்கள் நல்லா நடக்கும் அப்படின்றதெல்லாம்
2: அம்மன் கோயில் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பயங்கரமா நடக்கும். அம்மன் போய் அவங்க சன் அய்யனார் அப்பனை இட்டுனாருமே ஃபங்க்ஷன் பயங்கரமா நடக்கும்.
0: அய்யனார்னாலே ஒரு கோலம்
2: இருக்கு, கோயிலும் பக்கத்துல சமைத்தா இருக்கும். அந்த குளத்துல கன்னி அம்மன் எல்லாம் விளையாடுனா ஒரு ஐதீகம் இருக்கு.
0: பரவாயில்ல, நிறைய விஷயம் ஊரை பத்தி தெரிஞ்சு.

0: பக்கத்துல சுத்தி இருக்கக்கூடிய ஊர் பேர்லாம் சொல்லுங்க. என்னென்ன
1: ஊரு? கொடாத்தூர், கொம்பராபாளையம், பக்கத்துல
0: எல்லா ஊருமே இருக்கு. இங்க இருந்து வெளியில போனோம் அப்படின்னா என்ன ஊரு ஃபர்ஸ்ட் நம்ம போவோம்? கொம்பராபாளையம் தான் இங்க இருந்து. ஓகே, அதுக்கப்புறம் தான் நீங்க மற்ற இடத்துல எல்லாம் போகணும். இப்ப ஏதாவது பொருள் எல்லாம் வாங்கணும் சேத்த மக்கத்துல இருந்துன்னா என்ன ஊர்? திருக்கனூர் தான் ஸ்ட்ரெயிட்டா போகணும். ஓகே, சோ பாண்டிச்சேரிக்கு நீங்க போயிருக்கீங்களா? பாண்டிச்சேரியில உங்களுக்கு பிடிச்ச இடம் எது? தேத்தாம்பாக்கத்துல இருந்துதான் ஷோ பண்ணிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் அந்த ஊர்ல என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்றத பத்தி எல்லாம் இவங்க சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். சோ நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம ஊர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. தொடர்ந்து நம்ம இந்த ஊரை பத்தி தெரிஞ்சுக்கலாம் நினைக்கிறீங்களோடு.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நம்ம அர்ஜய் தேத்தம்பாக்கம் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப யார் கூட பேச போறாங்க, என்னெல்லாம் பேச போறாங்க அப்படின்றத வாங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: எஸ், இப்போ நம்மகிட்ட பேச போறது யார் அப்படின்றத கேக்கலாம். ஹாய், வணக்கம். தீபிகா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னென்ன ஊர்லாம் நிறைய ஊர் இருக்கு இங்க? மொத்தமா எத்தனை குடும்பம் இருப்பாங்க
2: இங்க தேத்தாம்பாக்கத்துல? நிறையவே இருக்கு.
1: ஓகே, இவ்வளவு நிறைய குடும்பம் இருக்காங்க. ஓகே, இங்க இந்த சைடுல 5 குடும்பம், அந்த பக்கம் நிறைய குடும்பம். ஓகே ஓகே. சோ இங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன தேத்தாம்பாக்கத்துல?
2: இங்க வந்து எப்படி சொல்றது, அந்த அளவுக்கு வெளியில போனா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நம்ம உள்ளே நம்ம ஜாலியா இருக்கலாம், அசம்பட்டையா இருக்க மாட்டாங்க, அது நல்லா இருக்கும். தண்ணி வசதி இங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான்,
1: நிறையவே தண்ணி வந்துட்டு இருக்கும். இயற்கையான ஒரு ஊரா
2: இயற்கையா?
1: ஓகே ஓகே. இப்போ உங்க சொந்த ஊர் எதுங்க?
2: எனக்கு மூங்கில்.
1: மூங்கில் பட்டு. அங்கேக்கும் இங்கேக்கும் என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியுது?
2: அங்க வந்து அங்க எங்களுக்கு தண்ணி வசதி தெரியாது. தண்ணி வசதி வந்து அப்போ வந்து பஸ் வசதி கிடையாது. இங்க இதை இங்க கொஞ்ச தூரம் நடந்து போனாக்கா கிடைக்கும். ஆனா அது ஒரு ஊரையே தாண்டி வந்துதான் பஸ் வசதி. அதுதான் இங்க நல்ல வசதியான.
1: இப்போ இந்த ஊர்ல வந்து தேத்தாம்பாக்கம் அப்படிங்க எதுக்கு இந்த ஊருக்கு பேர் வந்துச்சு அப்படின்றது ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? எதுவும் தெரியல. ஓகே, நம்ம வந்து அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம், அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி ஓகே. இப்ப நீங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க?
2: ஒரு பாப்பா மட்டும் தான்.
1: ஓகே. சோ இங்க வந்துட்டு நிறைய விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. இப்ப உங்க வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
2: நான் எங்க வீட்டுல இருக்கிறவங்க கல்லு இருக்க போறாங்க.
1: ஓகே, கல் இங்க இங்க செய்யறாங்களா? தேத்தா மட்டத்துல கல்லு செய்யறாங்க. ஓ ஓகே ஓகே. இப்ப இங்க கல்லு செய்யற வேலை உங்களுக்கு தெரியுமா?
2: நீங்க
1: பாண்டிச்சேரியில உங்களுக்கு எந்த இடம் ரொம்ப பிடிக்கும்? பாண்டிச்சேரி எல்லாம் போயிருக்கீங்களா? தேத்தாம்பாக்கத்துல இருந்து ஏதாவது பொருட்கள் வாங்கணும் இல்ல வெளியில போகணும் அப்படின்னா எந்த ஊருக்கு போவீங்க?
2: திருக்கனூர்.
1: இங்க இருந்து திருக்கனூர் எவ்வளவு தூரம்?
2: ஒரு 5 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர்.
1: அதுக்குள்ளே போயிட்டுதான் எந்த பொருளா இருந்தாலும் அங்கதான் போயிட்டு வாங்கணும். ஓகே,
2: சின்ன பொருள்னா இங்க கடையிலேயே தேத்தாம்பாக்கத்துலதான் வாங்கணும். மொத்த பொருள் வாங்கினா திருக்கனூர் போயிடுவாங்க.
1: ஓகே. இப்போ இங்க வந்து கடலாம் இருக்கு.
2: திருவிழா
1: வந்து அங்க நடக்கும். தேங்க்யூ சோ மச். கிடைக்கதான் வந்து நிறைய வேலைய முடிச்சுக்கிட்டே வந்து எங்கள்கிட்ட பேசினதுக்கு தேங்க்யூ. உங்களுடைய இந்த வேலை காலையில எழுந்த உடனே நீங்க வேலை செய்யறது அந்த மாதிரிலாம் இருக்கல, எப்படி நீங்க பிளான் பண்ணுவீங்க? ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்றனால இப்ப வேற எங்கயும் இங்க நிறைய வீடும் இல்ல, இல்ல நீங்க வேலைக்கும் போகலன்னும் போது நீங்க எப்படி அந்த டேவை கொண்டு போவீங்க?
2: காலையிலேயே வேலை முடிஞ்சிச்சுன்னா அன்னைக்கு பூரா அப்படியே அவ்வளவுதான். சைலண்டா பாப்பா ஸ்கூல் போயிட்டாங்கன்னா அப்படியே
1: உட்காந்துக்க வேண்டியதா. ஹாப்பியா உங்களோட அந்த டைம் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே மேம், ரொம்ப நன்றி நீங்க கூட பேசினதுக்கு. தேங்க்யூ சோ மச். மக்களே, இன்னைக்கு நம்ம தேத்தாம்பாக்கம் அப்படிங்கிற இந்த ஊர்ல இருந்து தான் நம்மளோட லைவ் ஷோவை கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இந்த ஊரை பத்தி நிறைய விஷயங்கள்

0: நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கண்ணு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. ஒரு ஊரா இருந்துட்டு இருக்கு. இப்போ மைக்ரேஷன் அப்படின்றதா இருக்கட்டும், விவசாயம் அப்படின்றதா இருக்கட்டும், எல்லாமே வந்து சேஞ்ச் ஆயிட்டே தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஊர்ல ரொம்ப இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய ஒரு ஊர்ல உங்க கூட இன்னைக்கு நம்மளோட ஷோ பண்ணது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா சேத்தம் பாக்கம் அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்டா, அந்த ஊருக்குமே வந்து பாத்தீங்கன்னா என்ன எதுக்காக அந்த பேர் வந்துச்சு அப்படின்றத சொல்றது கூட அவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியவே இல்லை அப்படின்றதுதான் இப்போதைக்கு நிதர்சனமான ஒரு உண்மையா இருக்கு. நம்ம ஊரை பத்தி நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம புதுவை ஷோ இருந்துட்டு இருக்கு. ஸோ அடுத்ததான் நம்மளுடைய ஆர்ஜிஎஸ் உங்க ஊருக்குலாம் வந்து லைவ் ஷோ பண்ணுவாங்க. ஸோ உங்க ஊரை பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, உங்க மூலியமா நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம், எங்க மூலியமா இன்னும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஊரை பத்தி தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரெயின்போ சார்பில் இந்த ஷோ வந்து பாத்தீங்கன்னா மீனும் இதே போல ஒரு தருணத்தில் வந்து சந்திக்குமாறே உங்களிடமிருந்து விடைபெறும். நானும் ஜோடி அன்றை அன்பரசி தொடர்ந்து இணைந்திருந்தால் ரெயின்போ புதுவை 102.8.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும், பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.

0: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: ஒரு கிராமத்தில் ஒருத்தன் வந்து தன்னுடைய நகங்களை வெட்டிக்கிட்டு இருந்தான். வெட்டி முடித்ததும் ஒரு வயசானவர் அவனை பார்த்து, அதையெல்லாம் அடுத்தவன் கண்ணில் படுறது மாதிரி போட்டுறாதப்பா, ஆபத்துன்னார். என்ன ஆபத்துன்னு கேட்டான். இவன் எவனாவது பில்லி சூனியம் வைக்கிறவன் எடுத்துகிட்டு போயிட போகிறான் அப்படின்னார் அவர். வேண்டாத ஒருத்தனுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணணும்னா உடனே மந்திரவாதியை தேடி போகிறது உண்டு. மந்திரவாதி என்ன பண்ணுவார்னா, யாருக்கு சூன்யம் வைக்கணுமோ அவனோட காலடி, மண், முடி, நகம் இதையெல்லாம் அவனுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வா அப்படிம்பார். இது மட்டும் இல்லை, அழுக்கு துணி, அவனோட பேர், மனித உருவம் மாதிரி செய்யப்பட்ட பொம்மை, இதையெல்லாம் கூட மந்திரவாதிகள் பயன்படுத்துறது உண்டு. இதெல்லாம் ஏமாத்து வேலை. மனிதனுடைய முடி, நகம் இதெல்லாம் வெட்ட வெட்ட வளருது இல்லையா, அதனால் அதுக்குள்ளே உயிர் இருக்கிறதாக ஆதி மனிதர்கள் நம்பியிருப்பாங்க. அதனால் மனுஷங்கிட்டேருந்து அதெல்லாம் பிரிக்கப்பட்ட பிறகும் கூட அதுகளுக்கும் அந்த மனுஷனுக்கும் தொடர்பு இருக்கிறதாக அவங்க நம்பினாங்க. அந்த நம்பிக்கை தொடர்ந்து வந்து அதோட விளைவாக தான் இன்றைக்கி மந்திரவாதிகள் நகத்தையும் முடியையும் எடுக்கிறாங்க. அந்த நகத்துக்கும் முடிக்கும் ஒரு பாதிப்பு உண்டாக்குனா அது சம்மந்தப்பட்டவனுக்கு போய் சேரும் அப்படிங்கிறது அவங்க நினப்பு. அவ்வளோதான் விஷயம். இது மாதிரி நம்பிக்கைகள் தான் இன்றைக்கி நகம், முடி இதையெல்லாம் மற்றவங்க கண்ணில் படும்படி போடக்கூடாது அப்படிங்கிற வழக்கத்தை உண்டாக்கி விட்டுது. ஒருத்தர் பேர் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போய் அந்த பேரை வச்சு அவனோட ராசி பலனை கணித்து அவனுக்கு ஏற்பட இருக்கிற கெட்ட நேரத்தில் அவனுக்கு சூன்யம் வச்சா அது உடனே பலிக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அது மட்டும் இல்லை, சூன்ய தகட்டில் பேரை எழுதி புதைக்கிறதும் உண்டு. இதனால தான் பெண்கள் வந்து கணவன் பேரை சொல்லாத பழக்கம் ஏற்பட்டு தான், அதாவது பேரை கேட்டுக்கிட்டு போய் ஏதாவது கெடுதல் பண்ணிவிட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயம். அப்படி ஆரம்பித்த பழக்கம்தான் இன்றைக்கி ஏதோ மரியாதைக்காக கணவன் பேரை வந்து பிறர் முன்னிலையில் சொல்கிறதில்ல அப்படிங்கிறது மாதிரி ஆயிட்டுது. மந்திரவாதிகள் நம்ம ஊரில் மட்டும்தான் இருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க, உலகம் பூரா உண்டு. ஃபிசி தீவில் வாழக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்களாம் தெரியுமா, இது மாதிரி மாந்திரீகம், செய்வினை, பில்லி, சூனியம் இதெல்லாம் தங்களை பாதிக்காமல் இருக்கிறதுக்காக வீட்டை சுற்றி அகழி வெட்டி அதில் தண்ணீரை வந்து நிரப்பி வச்சுருவாங்களாம். ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள்கிட்ட ஒரு பழக்கம், ஏதாவது பழங்கள் சாப்பிட்டா அதோட விதையை தண்ணீர்லேயோ அல்லது ஆற்றுலேயோ போட்டுருவாங்களாம். வெளியில் போட்டுவிட்டால் அதை எடுத்து செய்வினைக்கு பயன்படுத்திடுவாங்க அப்படிங்கிற பயம். இது மாதிரி உலகம் பூராவும் செய்வினையின் மூலம் அடுத்தவங்களுக்கு பாதிப்பை உண்டு பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கத்தான் செய்யுது. பொதுவாக எல்லா ஊர்லேயுமே நகம், முடி, காலடி, மண், மனித உருவ பொம்மை இதை தான் மந்திரவாதிகள் பயன்படுத்துகிறாங்களாம். இந்த பில்லி சூனியம் செய்வினை இதில் இருக்கிற உண்மை என்ன தெரியுமா, நகமோ முடியோ எதையும் செய்கிறதில்ல, சம்மந்தப்பட்டவனுக்கு ஏற்படுற பயம் இருக்குது பாருங்கள், அதுதான் பாதிக்கும். இது மனநிலையை பொறுத்த விஷயம், வேறு விஞ்ஞான ரீதியான பாதிப்பு இதில் வந்து எதுவும் கிடையாது. நம்ம ஊரில் ஏற்பட்ட பகுத்தறிவு சிந்தனைகள், மூட நம்பிக்கைகளை எவ்வளவோ குறைச்சிருக்குது, இருந்தாலும் ஏமாந்து போகிறவங்க இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த காலத்தில் சின்ன குழந்தைகளை கூட ஏமாத்துறது கஷ்டம்.

0: ஒரு குழந்தை கேட்டு தான், ஏன்ப்பா பிரார்த்தனை பண்ணுனா நமக்கு எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு தான். ஓ கிடைக்குமே அப்படின்னாராம் அப்பா. நீ வச்சிருக்கிறிய பேனா அது கூட கிடைக்குமா அப்படின்னு கேட்டு தான் குழந்தை. ஓ கிடைக்கும் அப்படின்னாராம். அப்படின்னா நீ வச்சிருக்கிற பேனாவை என்கிட்ட கொடுத்துரு, அதுக்கப்புறம் நீ பிரார்த்தனை பண்ணி வேற ஒரு பேனாவை வாங்கிக்கோ அப்படின்னு தான் அந்த சின்ன குழந்தை.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில் அனைத்து
3: மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: நேர்கள் கேட்கலாம் 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஸ்ரீ வித்யா ஸ்ரீனிவாசன். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 136வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மைகவ் இணையதளம் மற்றும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாக வரும் 24ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலம் காந்திநகரில் இன்று நடைபெறும் வேளாண் விளைபொருள் சந்தை குழுவின் அமிர்த மகோத்சவத்தில் மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதிய காய்கறி துணை வளாகத்தை திறந்து வைக்கிறார். இந்நிகழ்ச்சியின் போது திரு அமித்ஷா அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் பிரச்சாரத்தின் கீழ் மரக்கன்று நடுகிறார். இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் மை பாரத் அமைப்பின் மூலம் நாடு தழுவிய வளர்ந்த இந்தியாவிற்கான போதையில்லா இளைஞர் என்ற இயக்கத்தின் கீழ் 19 முதல் 29 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களுக்கான இசை, நடனம் உள்ளிட்ட கலைத்துறை சார்ந்த போட்டிகள் நடைபெற உள்ளன. இதற்கான விண்ணப்பங்களை மை பாரத் இணையதளத்தில் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஆகாஷ்வாணியின் தொலைபேசி வழி நிகழ்ச்சியான பப்ளிக் ஸ்பீக் இன்று இரவு 9:30 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நீர் பாதுகாப்பு மற்றும் மழைநீர் சேகரிப்பின் முக்கியத்துவம் குறித்து தேசிய நீர் இயக்கத்தின் கூடுதல் செயலாளர் மற்றும் இயக்குநர் அர்ச்சனா வர்மா கலந்துரையாடுகிறார். இந்நிகழ்ச்சியில் நேயர்கள் 0112317117 மற்றும் 0112317106 என்ற தொலைபேசி எண்ணிலோ அல்லது 9289094444 என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவோ தொடர்பு கொண்டு தங்களது கேள்விகளை கேட்கலாம். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் அரையிறுதி போட்டிக்கான அணிகள் தேர்வாகியுள்ளன. முதல் அரையிறுதியில் வரும் 15ஆம் தேதி பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் அணிகளும், இரண்டாவது அரையிறுதியில் வரும் 16ஆம் தேதி இங்கிலாந்து மற்றும் அர்ஜென்டினா அணிகளும் மோதுகின்றன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 10 மணிக்கு.

0: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: திரை இசையில் அடுத்ததாக உள்ளம் கேட்குமே திரைப்பட பாடல்.

வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: திரை இசையில் அடுத்ததாக வருகிறது சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்பட பாடல்.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: திரை இசையில் அடுத்ததாக வருகிறது டெடி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: திரை இசையில் வருகிறது சூரியவம்சம் திரைப்பட பாடல்.

0: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.
1: திரை இசையில் நிறைவாக வருகிறது ஃப்ரெண்ட்ஸ் திரைப்பட பாடல்.
2: ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கையில் நல்லதும் வரும் கெட்டதும் வரும், அது சகஜம்தான். அதுக்காக உண்மையை மட்டும் மறைக்கக்கூடாது. உண்மையை சொல்றதுனால எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கிக்கிற சக்தி கடவுள் நிச்சயமாக நமக்கு கொடுப்பார்.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஸ்ரீவித்யா ஸ்ரீனிவாசன். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குஜராத் மாநிலம் காந்தி நகரில் உள்ள தேசிய தடயவியல் அறிவியல் பல்கலைக்கழக வளாகத்தில் இன்று நடைபெறும் 11வது இன்டர்போல் டிஜிட்டல் தடயவியல் நிபுணர்கள் குழு கூட்டத்தின் தொடக்க விழாவில் பங்கேற்கிறார். தொடர்ந்து முதல் சர்வதேச குற்றப்புலன் ஆய்வாளர்கள் போட்டி மற்றும் உச்சி மாநாட்டையும் அவர் தொடக்கி வைக்கிறார். குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல், துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்கவி ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று முதல் வரும் 17ஆம் தேதி வரை ஸ்பெயின், பெல்ஜியம் மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறார். தமது பயணத்தின் முதல் கட்டமாக திரு பியூஷ் கோயல் இன்று ஸ்பெயின் நாட்டிற்கு செல்கிறார். அந்நாட்டு வர்த்தக சபை, தொழில்துறை கூட்டமைப்பு மற்றும் வர்த்தகம் மற்றும் முதலீட்டு அமைப்பு ஆகியவற்றுடன் தொழில்துறை ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்கிறார். லாஸ்பேட்டையில் உள்ள புதுச்சேரி பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியில் இளங்கலை பட்டப்படிப்புகள் மற்றும் பாராமெடிப்பு மெடிக்கல் பட்டப்படிப்புகளுக்கான மாணவர்கள் சேர்க்கை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. சேர விரும்பும் மாணவர்கள் www.pucc.edu.in என்ற இணையதளத்தில் வரும் 17ஆம் தேதி வரை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்று பல்கலைக்கழக மக்கள் தொடர்பு அதிகாரி திரு மகேஷ் அறிவித்துள்ளார். கத்தார் நாட்டின் முன்னாள் மன்னர் அமீர் ஷேக் ஹமத் பின் கலிஃபா அல் தானி நேற்று காலமானார். அவரது மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். கொலம்பியாவில் கடந்த 4ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை நடைபெற்ற 56வது சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் 2026க்கான போட்டியில் இந்திய மாணவர்களான புனேவை சேர்ந்த கனிஷ்க் ஜெயின், இந்தூரை சேர்ந்த ரிதேஷ் ஆனந்த் பென்டாலே, புதுடெல்லியைச் சேர்ந்த ரிஷித் கார்க், மும்பையைச் சேர்ந்த ஸ்ரேஷ்த் சுரையா மற்றும் அகமதாபாத்தைச் சேர்ந்த ஸ்வரித் ஜோஷி ஆகியோர் தங்கப்பதக்கங்களை வென்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.

கெட்ஸ் அட் கோ நிகழ்ச்சியில முதல் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் மிக உயரமான நீர்வீழ்ச்சி எது அப்படின்ற கேள்வி கேட்டிருக்கேன். சோ மறுபடியும் கேள்வி சொல்றேன், தமிழ்நாட்டின் மிக உயரமான நீர்வீழ்ச்சி எது? இதுக்கு கரெக்டா பதில் தெரிஞ்சவங்க நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்க வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 7598510505. மறுபடியும் சொல்றேன், 7598510505.

கெட்சட்கோ நிகழ்ச்சியில நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, தமிழ்நாட்டின் மிக உயரமான நீர்வீழ்ச்சி எது அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தேன். சோ இதுக்கான கரெக்டான பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலையாறு நீர்வீழ்ச்சி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதை எலிவாழ் நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான கரெக்டான பதிலை யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷயா மீனாட்சி அப்படின்றவங்க மதுரையில இருந்து இதுக்கான கரெக்டான பதிலை நமக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க. வேற யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தூத்துக்குடியில இருந்து முல்லக்காடு பாபு அப்படின்றவங்க இதுக்கான பதிலை கரெக்டா நமக்கு வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. சோ கெட்செட் கோ நிகழ்ச்சியில அடுத்ததா என்ன க்வெஸ்சன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? கேள்வியை மறுபடியும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? இதற்கு கரெக்டா பதில் தெரிஞ்சவங்க நீங்க வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7598510505. மறுபடியும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க, 7598510505. இப்ப ஒரு பாடல் வருது, கேட்டுட்டு வந்துருங்க.

கெட்ஸ்அட் கோ நிகழ்ச்சியில நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, அதை மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தேன். இதுக்கான பதில் தெரிந்தவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்க வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னா 7598510505 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.

எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்ற கேள்வியை நான் கேட்டிருந்தேன். இதுக்கு கரெக்டாக வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க, யார் எந்த ஊர்ல இருந்து வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உளுந்தூர்பேட்டையிலிருந்து ராஜேந்திரன் அப்படின்றவங்க கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான பதில் என்ன டிஸ்ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் மாவட்டத்தில் தான் இந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி அப்படின்றது இருக்கு. ஸோ அடுத்த கேள்வி கெட்சத்கோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக வர்ற என்ன க்வெஸ்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஸோ கேள்வியை மறுபடியும் சொல்கிற, நோட் பண்ணிக்கோங்க. ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஸோ இதுக்கான பதில் தெரிஞ்சவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 7598510505. ஸோ ஒரு பாடல் வருது, கேட்டுட்டு வந்துடலாம்.

கெட்ஸ் அண்ட் கோ நிகழ்ச்சியில் நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தேன். இதுக்கான கரெக்டான பதிலை யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செஞ்சி சிங்காவரத்திலிருந்து கலைவாணி கனிஷ்கா, அதுக்கப்புறம் மதுரையிலிருந்து சண்முக சுந்தரம், அக்ஷய மீனாட்சி, ஐஸ்வர்யா மித்ரன் அப்படின்னு வைதேகி அப்படின்றவங்க இதுக்கான கரெக்டான பதிலை சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கான கரெக்டான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்மபுரி. ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்மபுரி அப்படின்ற மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இதை இந்தியாவின் நயகர அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அடுத்த கெட்ஸ் அண்ட் கோ நிகழ்ச்சியில அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குற்றாலம் நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? சோ கேள்வியை மறுபடியும் சொல்றேன், குற்றாலம் நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? சோ இதுக்கான பதில் தெரிஞ்சவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்க வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 7598510505 அப்படிங்கற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.

கெட்செட்கோ நிகழ்ச்சியில நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குற்றாலம் நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்ற கேள்வியை நான் கேட்டிருந்தேன். இதுக்கான பதில் சொன்னவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐஸ்வர்யா மித்ரன் அப்படின்றவங்க மதுரையில இருந்து இதுக்கான பதில கரெக்டா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் செஞ்சு சிங்கவரம் அப்படின்ற இடத்துல இருந்து கலைவாணி அப்படின்றவங்க இதுக்கான பதில கரெக்டா சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தென்காசி. குற்றாலம் நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தென்காசி அப்படின்ற மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இதை ஸ்பா ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னும் இதை சொல்லுவாங்க. ஸோ கெட்செட்கோ நிகழ்ச்சியில அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுருளி நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது. சோ கேள்வி மறுபடியும் சொல்றேன், சுருளி நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஸோ இதுக்கான பதில் தெரிஞ்சவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்க வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 7598510505 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.

கெட்ஸ் அண்ட் கோ நிகழ்ச்சியில் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுருளி நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்ற கேள்வியை நான் கேட்டிருந்தேன். இதுக்கான கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் எங்கிருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலா வாழப்பட்டாபாளையம் அப்படின்ற ஊர்லேருந்து இதுக்கான பதில் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அடுத்து கலைவாணி கனிஷ்கா அப்படின்றவங்க செஞ்சு சிங்கவரத்திலிருந்தும், உளுந்தூர்பேட்டையிலிருந்து ராஜேந்திரம் அப்படின்றவங்களும் இதுக்கான கரெக்டான பதிலை நமக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க. ஸோ கெட்ஸ் அண்ட் கோ நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைஹாரா நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? கேள்வியை மறுபடியும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. பைஹாரா நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? இதுக்கான பதில் தெரிஞ்சவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்க வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 7598510505 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.

0: के चिकित्सा खर्च में लगभग 2,00,000 करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1-4555 पर कॉल करें।
1: கெட்சட்கோ நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்டிருந்தா அப்படின்னா, பைஹாரா நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தேன். ஸோ மறுபடியும் ரிப்பீட் பண்ற கேள்வியை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பைஹாரா நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்க வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 7598510505. வாட்ஸ்அப் நம்பரை மறுபடியும் சொல்றேன், 7598510505 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.

கெட்ஸட் கோ நிகழ்ச்சியில் நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைஹாரா நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தேன். இதுக்கான கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க. யார் எங்கேருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலூர் புதுப்பாளையத்திலிருந்து இளையராஜா அப்படின்றவங்க இதுக்கான கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீலகிரி. பைஹாரா நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஸோ அடுத்த கேள்வி, கெட்ஸட் கோ நிகழ்ச்சியோட அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வைதேகி நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? கேள்வியை மறுபடியும் சொல்கிறேன், வைதேகி நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஸோ இதுக்கான கரெக்டான பதில் தெரிஞ்சவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 7598510505. மறுபடியும் சொல்கிறேன், 7598510505 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.

கெட்ஸ் அண்ட் கோ நிகழ்ச்சியில் நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைதேக நீர்வீழ்ச்சி அப்படின்றது எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருந்தேன். இதுக்கான பதில் கரெக்டாக யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ் செல்வி, தர்மா, ரஞ்சித், சிவலிங்கம் அப்படின்றவங்க பாண்டியிலிருந்து இதுக்கான கரெக்டான பதிலை சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்டான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர். கெட்ஸ் அண்ட் கோ நிகழ்ச்சியில் நிறைய கேள்வி கேட்டிருந்தேன், எல்லாரும் சூப்பர் சூப்பராக பதிலெலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ பதில் சொன்ன அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. ஸோ கெட்ஸ் அண்ட் கோ நிகழ்ச்சியாக நிறைவாக பாடல் வருது, கேட்டுட்டு வந்துருங்க.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீவித்யா ஸ்ரீனிவாசன். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 136வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11

மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மைகோ இணையதளம் மற்றும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாக வரும் 24ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தனி மனிதனின் நேர்மறையான மாற்றத்தை உறுதி செய்யும் போது அனைத்து தரப்பு மக்களின் வளர்ச்சிக்கும் நாட்டின் முன்னேற்றத்திற்கும் புதிய உத்வேகத்தை அளிக்கிறது என்று ஒரு சமஸ்கிருத மேற்கோளை சுட்டிக்காட்டி நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் மை பாரத் அமைப்பின் மூலம் நாடு தழுவிய வளர்ந்த இந்தியாவிற்கான போதையில்லா இளைஞர் என்ற இயக்கத்தின் கீழ் 15 முதல் 29 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களுக்கான இசை, நடனம் உள்ளிட்ட கலைத்துறை சார்ந்த போட்டிகள் நடைபெற உள்ளன. இதற்கான விண்ணப்பங்களை மை பாரத் இணையதளத்தில் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. வியட்நாமில் கடந்த வாரம் ஏற்பட்ட படகு விபத்தில் உயிரிழந்த 15 இந்திய சுற்றுலா பயணிகளின் உடல்கள் வியட்நாம் விமானம் மூலம் இன்று ஹோ ஷி மின் நகரில் இருந்து மாலை 6 மணிக்கு புறப்பட்டு இரவு 9:35 மணிக்கு மும்பை விமான நிலையத்தை வந்தடையும் என்று வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் தமது சமூக ஊடகப் பதிவில் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் குற்றத்தடுப்பு தொடர்பான 2 புதிய சட்டங்கள் இன்று முதல் நடைமுறைக்கு வருகின்றன. அம்மாநிலத்தில் சமூக ஊடக செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவது தொடர்பான சமூக விரோத செயல்பாடுகள் கட்டுப்பாட்டு மசோதா 2026 மற்றும் பொது ஒழுங்கு பராமரிப்பு திருத்த மசோதா 2026 ஆகிய 2 மசோதாக்களுக்கு அம்மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 11:02. நேயர்கள் இனி கேட்கலாம் வளமான பாரதம்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது வளமான பாரதம். புதுச்சேரி இந்திரா காந்தி தேசிய கலை மையம், சித்திரம். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
2: எப்பா ரவிவர்மா, உன்னதான்ப்பா,
3: என்ன ஒரே யோசனையா இருக்காப்ல?
4: யாரு பிரணித் குரல் கேக்குது?
2: எப்பா நான் தான்ப்பா. எப்பா உன் வீட்டு வாசல் படி ஏறி உள்ள வந்து உன் பக்கத்துல நிக்கிறேன். இதுவரைக்கும் என்ன நீ பார்க்க கூட இல்லையா?
4: ஆனா ஒண்ணுமில்லப்பா பிரணித், நான் தான் ஃபைன் ஆர்ட்ஸ்ல பிஹெச்டி பண்ணிருக்கேன்.
2: எப்பா நான் கேட்கவே இல்ல, இதை எதுக்கு இப்ப சொல்ற?
4: அதான்ப்பா ஆய்வு கட்டுரை பண்றேன்பா.
2: ஓஹோ, ஆய்வு கட்டுரை தயார் பண்றியா? எதை பத்தி?
4: தோல்பாவை குத்து சம்பந்தமா ஒரு ஆய்வு கட்டுரை பண்றேன்பா.
2: சரிப்பா, அதுக்கு என்னப்ப?
4: அது சம்பந்தமா மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணும்பா. அதான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன், எங்க பண்ணலாம் எங்க போலாம் அப்படின்னு.
2: எப்பா இது ஒரு மேட்டராப்பா, நான் அருமையான ஒரு ஐடியா சொல்லட்டுமா?
4: அப்படியா?
2: ஆமாப்பா.

0: நாம இலவசமா நமக்கு தேவையான புத்தகங்கள் எல்லாம் எடுத்து படிக்கலாமா?
1: பிரணீத, நானும் யூனிவர்சிட்டியில படிச்சதால பாண்டிச்சேரிக்கு என்னால வர முடியல. இன்னைக்கு நீ ஒரு நல்ல இடத்த சொல்லிக்கிறப்பா, இப்பவே நம்ம அந்த இடத்துக்கு போறோம்.
0: நிச்சயமாப்பா, அந்த லைப்ரரி சொன்ன இல்லையா, புத்தகங்கள் நாம விலைக்கும் வாங்கிக்கலாமா, மானிய விலையில கொடுக்கறாங்க. சில புத்தகங்கள் அங்க இல்லைன்னா நாம எழுதி கொடுத்தோம்னா அதை வரவழைச்சு கூட அவங்க கொடுக்கறாங்களாம்ப்பா. உனக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு மையமா அது இருக்கும். நாம அங்க போறோம்.
1: அப்ப பிரணீத், மோட்டர் சைக்கிள் இடம் போலாம்.
0: இப்பயே போலாங்கறியா?
1: ஆமா,
0: அப்ப கிளம்பலாம்.
1: சரி,
0: இருந்தாலும் வந்துட்டேன், ஒண்ணுமே கவனிக்க மாட்டேங்கிற. ஒரு காஃபி டீ ஏதாவது கொடுத்துட்டு அந்த இந்திரா காந்தி தேசிய கலை மையம் அது சம்பந்தமா இன்னும் சில செய்திகள் எல்லாம் ஒன்றை நான் சொல்றேன்ப்பா, அதெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் போவோமே.
1: பிரணீத், போற வழியில கம்மங்கூழ் வாங்கி தரேன், உடம்புக்கு நல்லா உறுதி இல்ல.
0: ஆமாப்பா, நல்லதுதான், நீ குடுக்கிற டீயை விட அது நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி சரி, நம்ம போலாம்.
1: வண்டி எடுப்பா.
0: சரிப்பா, வண்டி எடுக்கிறப்பா, உட்காருப்பா.
1: பிரணீத், இந்திரா காந்தி தேசிய கலை மையம் பத்தி சொன்ன.
0: ஆமா,
1: அது எப்படி புதுச்சேரியில மட்டும் இருக்கா இல்ல நாடு முழுதும் இருக்கா?
0: எப்பா, நாடு முழுக்க 9 இடத்துலதான் இருக்குது, அதுல புதுச்சேரி ஒண்ணே.
1: ரொம்ப சந்தோஷம்.
0: ஆமாப்பா, இந்திரா காந்தி தேசிய கலை மையம் 1985 நவம்பர் 19, அதாவது முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தியோட பிறந்த தினம் இல்லையா, அன்னைக்கு அப்ப பிரதமரா இருந்த ராஜீவ் காந்தி அவர்களால தொடங்கப்பட்டது. ஆங்கிலத்துல IGNCA அப்படின்னு இதை சொல்லுவாங்க. அதுக்கு ஆங்கில விரிவாக்கம் என்னன்னா, இந்திரா காந்தி நேஷனல் சென்டர் ஃபார் த ஆர்ட்ஸ். இதான்ப்பா, இது வந்து இந்திய அரசாங்கம் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
1: ஆமாமா,
0: அதுக்கு கீழே மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், அதுலதான்ப்பா இந்த துறை இருக்குது.
1: பிரணீத், அங்க குழு இருக்க, குடிச்சிட்டு போயலாமா?
0: குடிக்கலாம் ரவிவர்மா.
1: அம்மா, 2 சொம்பு கம்பங்கூழ் போடுமா.
0: நல்லா சூப்பரா இருக்குப்பா.
1: ஆமா,
0: தொட்டுக்க அந்த நார்த்தங்காய் ஊறுகாய் இருக்குது, துவையல் கூட வச்சிருக்காங்கப்பா.
1: இல்ல, நான் நார்த்தங்காய் ஊறுகாய் எடுத்துக்கிறேன்ப்பா.
0: நான் வந்து துவையலும் அந்த மோர் மிளகாயும் எடுத்துக்கிறேன்ப்பா.
1: பிரணீத், அந்த சின்ன வெங்காயம் 2 இடம்.
0: இதுவும் நல்லா இருக்கும்ப்பா, இதுக்கு
1: சூப்பரா இருக்குது. அப்பா, வயிறு அம்பிடுதுப்பா, கூழ் குடிச்ச. இந்தாங்கம்மா, 50 ரூபா.
0: சரிப்பா ரவிவர்மா, அப்ப நம்ம கிளம்பலாமா?
1: மணி ஆகுது.
0: ஆமாப்பா, ஆமாப்பா, வண்டியில உட்காருப்பா.
1: சரி சரி சரி. பிரணீத், இந்திரா காந்தி தேசிய கலை மையம் நம்ம இந்தியாவில் எத்தனை மையங்கள் இருக்குதுன்னு சொன்னேன், அதனுடைய விரிவாக்கம்லாம் சொன்னேன். இந்த இந்திரா காந்தி தேசிய கலை மையம் ஆரம்பிக்கப்பட்டது நோக்கம் தான் என்னப்பா? அதை
0: ஒன்றும் இல்லைப்பா, இந்திரா காந்தி தேசிய கலை மையம் பல்வேறு கலை வடிவங்களை ஆய்வு செய்வதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுப்பா. மனித கலாச்சாரம், சமூகம், இயற்கையுடைய பரந்த சூழல்ல வெவ்வேறு கலை வடிவங்கள்ல ஒன்றோடொன்று எப்படி இணைஞ்சிருக்குது, இதெல்லாம் வந்து அவங்க கண்டுபிடிச்சு வாய்மொழியா கூட சில விஷயங்கள் வந்து தொன்று தொற்று நமக்குள்ள கடத்தப்பட்டு வரும். அதெல்லாம் கூட அவங்க காட்சி பொருளா வந்து கொண்டு வராங்கப்பா. இப்ப இருக்கக்கூடிய அந்த டிஜிட்டல் டெக்னாலஜி சொல்றோம் இல்லையா, கணினி தொழில்நுட்பம், இதெல்லாம் பயன்படுத்தி ஆவணப்படுத்துறாங்கப்பா. இதெல்லாம் அவங்களுடைய முக்கியமான வேலை.
1: சரி சரி. பிரணீத், நோக்கங்கள் பத்தி கொஞ்சம் விளக்கமா சொன்ன, இது போக இந்த கண்காட்சிகள் எல்லாம் பத்தி சொன்ன, இதுவும் அவங்களுடைய வேலை தானா?
0: ஆமாப்பா, நிகழ்ச்சிகள் நடத்துறது, கண்காட்சிகள் வைக்கிறது, அப்புறம் அந்த மல்டி மீடியா கணிப்புகள், மாநாடுகள், கருத்தரங்குகள், அப்புறம் பாரம்பரிய மற்றும் சமகால இந்திய கலைகள் பற்றிய பட்டறைகள் நடத்துறது, உரையாடல் நடத்துறது, நம்ம வந்து கலந்துரையாடல்லாம் கூட அவங்கள்ட்ட போய் பேசலாம் பா. இது சம்பந்தமா அறிவியல் பூர்வமா பல்வேறு விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போறதுலயும் இந்த இந்திரா காந்தி தேசிய கலை மையம் நாடு முழுக்க 9 இடத்துல அமைக்கப்பட்டு அருமையான செய்திகள் எல்லாம் வந்து மக்கள்கிட்ட பரப்பிட்டு இருக்காங்க.
1: பிரணீத், இது வந்து மாநில அரசு நிர்வகிக்குதா இல்ல மத்திய அரசு நிர்வகிக்குதா?
0: மத்திய அரசு நிர்வகிக்குது. இப்ப டெல்லி
1: சொன்னாங்கன்னு,
0: இது போக வாரணாசி, கவுகாத்தி, பெங்களூரு, ராஞ்சி, புதுச்சேரி, திருச்சூர், அப்புறம் வந்து வதோதரா, ஸ்ரீநகர், இந்த இடங்கள்லயும் இந்த இந்திரா காந்தி கலை மையத்துடைய ரீஜனல் ஆபீஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு எல்லா இடங்கள்லயும் இந்த மாதிரியான பணிகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்கப்பா.
1: அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த கலைகள் எல்லாம் அழியாவண்ணம் பாதுகாக்கிறாங்க.
0: ஆய்வுகள் செய்யறது, அதை ஆவணப்படுத்துறது, இப்படி பல்வேறு செயல்களை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்கப்பா.

0: எப்போ பேசிகிட்டே இருந்ததுல முருகன் பக்கமே வந்துட்டோம், அப்படியே லெஃப்ட்ல டேர்ன் பண்ணோம்னா அப்படியே அந்த ரோட்ல போயிட்டே இருக்கலாம்ப்பா.
1: பிரணீத், இதோ அதான் வந்துச்சு வந்துருச்சு வந்துருச்சு, அங்க போர்டு இருக்கு, இந்திரா காந்தி தேசிய கலை மையம்.
0: ஆமாப்பா ஆமாப்பா, இந்த கலை மற்றும் கைவினை கிராமம் முருகம்பாக்கம், இந்த உள்ள போலாம்ப்பா.
1: ஓ சரி சரி சரி,
0: அதோ லெஃப்ட் சைடு நீ சொன்ன மாதிரி கரெக்டா போர்டு உள்ளே ஒன்னு போட்டுருக்காங்க பாருங்க.
1: ஆமா ஆமா ஆமா,
0: வண்டியை நான் இப்ப ஓரமா நிப்பாட்டுறேன்.
1: கலை மற்றும் கைவினை கிராமம் போட்டுருக்க.
0: ஆமாப்பா, அது ஒட்டு மொத்தமா இந்த இடத்துக்கு பேரு.
1: ஓஹோ,
0: இப்ப நம்ம வந்து இடது பக்கமா தான் நம்ம போகக்கூடிய அந்த இந்திரா காந்தி தேசிய கலை மையம்
1: உள்ள இருக்கோ.
0: ஆமாப்பா, கொஞ்சம் உள்ளதான் இருக்கு, வாப்பா போலாம். சரியா, சரி உள்ள போய் யார பாக்க போறோம், முதல்ல என்ன போர்டு போட்டுருக்கு கொஞ்சம் பாருப்பா.
1: மண்டல இயக்குனர் கலைமாமணி, முனைவர் கோபால் ஜெயராம.
0: இந்திரா காந்தி தேசிய கலை மையம் இது சம்பந்தமா ஒரு ஆய்வு கட்டிய நண்பர் ரெடி பண்ணிட்டு இருக்காரு.
1: ஆமா, நான் தான் ரெடி பண்றேன் சார்.
0: அதனால இந்த மையத்தின பத்தின பல்வேறு செய்திகளை நீங்க சொல்லணும்.
1: என் பேரு ரவிவர்மன், நண்பர் பேரு பிரணீத்.
0: சார் நீங்க பேசுங்க சார்.
2: இந்திரா காந்தி தேசிய கலை மையம் என்பது ஆவணப்படுத்தக்கூடிய மிக அற்புதமான ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் இந்திய அரசாங்கத்தின் கீழ் கலாச்சார பண்பாட்டுத் துறையின் கீழ் இயங்குகின்ற ஒரு அற்புதமான ஒரு நிறுவனம். இந்த இடம் என்பது மிக பிராதானமிக்க இடம் மட்டுமல்ல, வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடமாகவும் கருதப்படுகிறது. என அருகாமையிலேயே அரிக்கமேடு என்ற ஒரு அற்புதமான உலக தரம் வாய்ந்த அகழ்வாராய்ச்சி நிகழ்த்தி இருக்கின்ற, இன்னும் நிகழ்த்து கொண்டு இருக்கின்ற ஒரு அற்புதமான இடத்துக்கு அருகாமையில் இருப்பதாகவும், இயற்கை வளங்கள் கூடிய ஒரு இடத்திலையும் இந்த இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த கலை மற்றும் கைவினை கிராமம் இருப்பதனாலையும் இந்த இடத்தை நம்ம சூஸ் பண்ணோம். இந்திரா காந்தி தேசிய கலை மையம் இங்கு நிகழ்த்தப்படும் போது ஆய்வு செய்வதற்கும் ஆவணப்படுத்துவதற்கான சூழல் இயல்பாகவே அமைஞ்சிருக்கிறது இந்த இடத்தை தேர்ந்தெடுக்கப்படுதும். இந்த நிறுவனத்தினுடைய முக்கியமான வேலை, ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒவ்வொரு பணி இருக்கிறது. அதுல புதுச்சேரி இருக்கிற இந்த நிறுவனத்தின் முக்கிய பணியாக அகழ்வாராய்ச்சி, அதே சமயத்துல மறைந்து கொண்டிருக்கின்ற கலைகள் அல்லது மறந்து போன கலைகள் அத்தனையும் ஒன்று சேர்த்து அதை தேடி தேடி கண்டுபிடிச்சு அதை முறையாக ஆய்வுக்கு உட்படுத்தி சரியான முறையில் ஆவணப்படுத்தணும் அப்படின்ற நிலைப்பாட்டில் தான் நாம இதை செஞ்சிருக்கிறோம். புத்தகம் வடிவம் என்பது ஒரு பகுதியாக இருந்தால் கூட முழுமையாக டிஜிட்டல் முறையில் ஆவணப்படுத்தி நம்மளுடைய வெப்சைட்ல அதை போடுறோம். இப்ப இந்தியாவில் இருக்கிற பெரும்பான்மை கலை நிறுவனங்கள் வெப்சைட்ல நாம் ஆவணப்படுத்தியதை பார்த்து அவங்க ஆய்வுக்கு உபயோகப்படுத்திக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, உலக அளவில் நமது நிறுவனத்தினுடைய வேலைப்பாடுகள் அவங்க கிட்ட போய் சேர்ந்து இருக்கிறது என்பதுக்கு யுனெஸ்கோ நம்முடைய தொடர்பில் இருப்பது தான். தற்போது கூட உலக அளவில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மாநாடு புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் தாந்திரிக் ஆர்ட்ன்னு சொல்லு, அதில் பல்வேறு நாடுகளிலிருந்து பேராசிரியர்கள் ஆய்வாளர்கள் அழைத்து வந்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்ல வச்சு அவங்கள ஆய்வு முறைகளை கட்டுரை வெளியிட்டு அதை ஒரு புத்தக வடிவில் வெளியிடுறோம். இதை போன்ற பல புத்தகங்கள் நம்ம வெளியிட்டிருக்கோம். அதே போலவே கிராமப்புறங்களிலும் நாம் நோக்கி போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் நாம் இப்போ தற்போதைக்கு வேலைக்கு அமர்த்திருக்கிறோம். அது ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் சொல்லித்திட்ட ஆய்வாளர்கள், அதே சமயத்தில் பேராசிரியர்கள் இங்கே இருக்கிறாங்க, ஆய்வாளர்கள் இருக்கிறாங்க, அலுவலகம் சார்ந்த ஊழியர்கள் இருக்காங்க. அலுவலகத்துக்குள்ளே ஒரு சிறிய நூலகமும் வைத்திருக்கிறோம். நீங்கள் தோல்பாவை என்ற ஒரு அற்புதமான பாரம்பரியமிக்க ஒரு கலை வடிவம் இன்றைக்கு காணாமல் போயிடுச்சு. தமிழகத்திலும் சரி, புதுச்சேரியிலும் சரி, அல்லது மற்ற அருகாமையில் மாநிலங்களிலும் வெகு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் இருக்கிற குடும்பங்கள் தான் பழமையாக மாறாத அந்த தோல்பாவை நிகழ்ச்சிகளை செய்துட்டு இருக்காங்க. ஆனால் புதுச்சேரி கலை மற்றும் கைவினை கிராமத்தில் இயங்கிக்கொண்டிருக்கிற இந்த நிறுவனம் ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாடு செய்து ஆவணப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறது. அதில் முக்கியமான சொல்லப்போனால், புதுவையிலேயே மிக புகழ்பெற்ற ஒரு கலைஞராக வாழ்ந்தவர் தேசிய விருதாளர் ராஜப்பா அப்படின்றவர், தோல்பாவையில் மிகவும் ஆழம் பார்த்தவர், அற்புதமான ஒரு கலைஞர். அப்பேற்பட்ட ஒரு கலைஞருடைய படைப்புகள் நாம் பாதுகாத்தே ஆகணும் அப்படி என்பதற்காக இந்திரா காந்தி தேசிய கலை மையத்தின் மேலதிகாரியுடன் தொடர்பு கொண்டு கொரோனா காலகட்டத்திலையும் அவங்களை போய் சந்திச்சிருந்தோம். துரதிருஷ்டவசமாக அவர் அந்த காலத்தில் இல்லை, அவருடைய மனைவி திருமதி சுந்தரி அம்மாள் அவங்க இருந்தாங்க, அதற்கு பிறகு அவருடைய மகன் ஒருத்தர் இருந்தாங்க, ரெண்டு பேர் மட்டுமே சந்தித்தோம். ஒரு கலைஞனுக்கே இருக்கக்கூடாத மிகப்பெரிய ஒரு இழப்பு என்னென்னா வறுமை. ஆனால் பெரும்பான்மையான கலைஞர்கள் வறுமையை தான் நோக்கி போய்கிட்டு இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்பதை அவங்களை சந்திச்சதில் நான் அறிந்து கொண்டது. கிட்டத்தட்ட அவங்களுடைய நினைவுகள் அத்தனையும் காலம் கடந்து நிக்கணும் அப்படின்றதுக்கு அவங்க பொருட்களை போட்டு போய் கேட்டிருந்தோம். எங்களுக்கு ஒரு சிறு நிகழ்வுல கேள்விப்பட்டோம், அவங்க

0: உபயோகப்படுத்தி கொண்டிருந்த பழம்பெருமை வாய்ந்த தோல் பாவைகள், உண்மையான முறையாக செய்யப்பட்ட தோல் பாவைகள் வெளிநாட்டினர்கள் வந்து வாங்கிட்டு போறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். இந்த மண்ணில இருக்கிற நாம அதை பாதுகாக்கலனா இந்த மண்ணுக்கே செய்யற மிகப்பெரிய துரோகமாக கருதி முறையாக அனுமதி வாங்கி அவங்களுடைய பொருட்களை வாங்க போயிருந்தோம். அப்போதைக்கு அந்த பொருட்களை பத்தி விசாரிக்கும் போது கிட்டத்தட்ட 5 தலைமுறையினராக செய்த அந்த தோல் பாவைகளை செய்த முறையை பற்றியும், எந்த காலகட்டத்தில் இது வாங்கப்பட்டது இல்லை செய்யப்பட்டது, எப்படி செய்தீங்க, இது யார் யாரால் செய்யப்பட்டது, எந்தெந்த தலைமுறைகள் இதுல ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க, அப்படி அத்தனை விஷயங்களிலும் சேகரிச்சு அவங்க இந்த தோல் பாவைகளை வாங்கி இப்போது நம்முடைய நிறுவனத்திலே இருக்கின்ற ஒரு அரங்கத்துல இப்ப காட்சிப்படுத்திருக்கிறோம். இந்த கண்காட்சியின் முக்கியமான நிகழ்வு என்னன்னா, பெரும்பாலும் தோல் பாவை நிகழ்ச்சி திரைக்கு பின்புதான் நிகழும், திரைக்கு முன்பு இருந்தால் பார்வையாளர்கள் பார்ப்பாங்க, ஆனா இப்ப எந்த பொருளால் செய்யப்பட்டது அப்படின்னு பார்ப்பதற்கு பெரும்பாலும் யாருக்கும் வாய்ப்பு இல்லை. ஆனா இப்ப நாம காட்சிப்படுத்திருக்கும் போது அதை வெளியே கொண்டு வந்து பழம்பெருமை வாய்ந்த கிட்டத்தட்ட 300 வருடத்திற்கு முன்பு செய்யப்பட்ட அந்த தோல் பாவைகளை பார்வையாளர்கள் அழைச்சி தொட்டு பாருங்க. ஆரம்பிச்சு ஒரு 2 மாதம் ஆகிறது, ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கலை ஆர்வலர்கள் வந்து இதுவரைக்கும் பயன்பெற்று போறாங்க. மற்ற மாநிலங்கள் இருந்தும் கூட இதை கேள்விப்பட்டு இன்றும் இருக்கிறது. இது இன்னும் ஒரு மாதம் அல்லது 2 மாதம் போல அந்த கண்காட்சி நிகழும், பார்வையாளர்கள் வந்து பார்க்கலாம். இதை பார்க்கறதுக்கு எந்தவித கட்டணமும் கிடையாதுங்க. இது இந்த நிறுவனத்திற்கே கிடைத்திருக்க மிகப்பெரிய பெருமையை நினைக்கிறோம். புதுச்சேரியில வீராம்பட்டினம் அப்படின்ற தேர் மிக புகழ் பெற்றது, அதே போல வில்லியனூர் தேரும் மிக புகழ் பெற்றது, புராதனமிக்க கோவில் அது. அந்த தேரை பற்றி முறையாக எப்படி செய்திருக்கிறார்கள், அந்த காலகட்டத்தில் என்ன மரம் உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க, அது செய்யும் போது எந்த உளிகள் உபயோகப்படுத்தினாங்க, எந்தெந்த தச்சர்கள் இந்த மாதிரி ஒரு சிற்பம் செய்யும் போது எந்தெந்த உணவு கட்டுப்பாடு இருக்கும், தேர் செய்வதற்கான முறைகள் என்ன, அத்தனையும் நான் ஆவணப்படுத்தி ஒரு புத்தகமாக வெளியிட்டு இருக்கிறோம். அந்த புத்தகம் நம்ம நூலகத்திலே கிடைக்கிறது. ஒருவேளை தவிர்க்க முடியாத காரணத்தால் வெளியூர் நாடுகளிலிருந்தோ அல்லது வெளி மாநிலங்களிலிருந்தோ இங்க இருக்கின்ற ஓவிய கண்காட்சியை அல்லது சிற்ப கண்காட்சியோ அல்லது இங்கிற தோல் பாவை கண்காட்சியை பார்க்கணும் ஆர்வப்பட்டாங்கன்னா முன்கூட்டியே நமக்கு தெரிவித்தாங்கன்னா அதற்கான ஏற்பாடுகள் செய்யும். 0413-296-2280 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். அது மட்டுமல்ல, இந்திரா காந்தி தேசிய கலை மையத்தினுடைய வலைத்தளம் www.ignca.gov.in இந்த வலைதளத்தில் போயிட்டு நம்ம பார்த்தோம் தெரியும். இப்போ நம் மண்ணுக்கே வந்திருக்கிற இந்த மாபெரும் கொடையை கலைஞர்கள், ஆய்வாளர்கள், மாணவர்கள் என்று பாகுபாடு பார்க்காமல் இங்கு வந்து பயன்பெறுமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
1: ரவிவர்மா, அதோ ஒருத்தர் உட்காந்துருக்கா இல்லையா?
2: ஆமா,
1: தாடி எல்லாம் வச்சுக்கிட்டு போன தடவை வந்தப்பயே பார்த்தேன். அவரு ஒரு ஆராய்ச்சி மாணவர்.
2: ஓஹோ,
1: அவரு சில ஆராய்ச்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு, அது சம்பந்தமா சில கட்டுரைகள்லாம் எழுதிட்டு இருக்காரு. அவருக்கு இந்திரா காந்தி தேசிய கலை மையத்துல நிறைய தொடர்பு இருக்குதுப்பா.
2: ஆமா ஆமா ஆமா, இவரை நான் பாத்துருக்கிறேன், புதுச்சேரியை சேர்ந்தவர் தான். இவர் பேரு முனைவர் நான் கோபி. இவரு
1: அவர்கிட்ட நம்ம கேப்போம்பா.
2: சரி சரி சரி.
1: சார் வணக்கம். சார்
2: சார் வணக்கம். சார் கோபி சார், இந்திரா காந்தி தேசிய கலை மையத்துக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த தொடர்பு பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: நான் புதுச்சேரி பல்கலைக்கழகத்துல நாடகத்துறையில முனைவர் பட்டம் பெற்ற பிறகு ஆய்வுகள்ல வந்து ரொம்ப கவனம் செலுத்த ஆரம்பிச்சேன். நிகழ்கலைத்துறை சார்ந்த ஆய்வுகள்ல தொடர்ச்சியாக கவனம் செலுத்தி வருகிறேன். அது வந்து மாநிலம் தாண்டி நாடுகள் தாண்டி நிறைய ஆய்வு பணிகள்ல ஈடுபட்டுகிட்டு இருக்கிறோம். அதன் அடிப்படையில புதுச்சேரியில இந்திரா காந்தி தேசிய கலை மையம் இந்த மண்டல பிரிவு அமைந்ததன் பிறகு ஏறக்குறைய ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஆய்வு சம்பந்தப்பட்ட கலை மற்றும் அது தொடர்பான ஆய்வுகள் வந்து நிறைய மேலோங்கி இருக்கு அப்படின்னு சொல்லணும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நிகழ்கலை துறை சார்ந்த ஆய்வுகள் வந்து எங்களை மாதிரி தனி நபர்கள் மேற்கொள்வது ஒரு முறை, அல்லது தனியார் நிறுவனங்கள் மேற்கொள்வது ஒரு முறை அப்படின்ற வரிசையில நம்முடைய இந்திய நாட்டின் தேசிய கலை மையங்கள் நமக்கு எவ்வளவு வாய்ப்புகளை வந்து வழங்கி வருகிறது அப்படின்ற விஷயமே இந்த புதுச்சேரியினுடைய மண்டல மையம் வந்த பிறகும், அதனுடைய இயக்குநராக முனைவர் கோபால் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு தெருக்கூத்து தொடர்பான ஆய்வுகள் வந்து இங்க தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. அது மாதிரி தொடர்ச்சியாக நாட்டியம் மற்றும் இசை இது தொடர்பான மாணவர்களை ஒருங்கிணைத்த வகையில் வந்து இவங்க கருத்தரங்கங்கள் நடத்துறது அப்படின்றது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக நாங்கள் நினைக்கிறோம். அப்போ மாணவர்கள் ஈடுபடுவதன் வழியாக ஆய்வாளர்கள் மட்டுமே இந்த துறையில் வந்து ஈடுபடுவது என்ற அந்த ஒரு வழக்கு மறுவி மாணவர்களும் அதே சமகாலத்திலே நம்மை சுற்றி நடக்கக்கூடிய

0: இந்த அரிய கலை வடிவங்களை புரிந்து கொள்வது, அதை தொடர்வது, அதை அவர்களுடைய வருங்காலத்தில் அவங்க கையில் எடுக்கிறது அப்படின்ற நிறைய வேலைப்பாடுகள் இதுக்குள்ள நடந்துகிட்டு வருது. அதுக்கு அடுத்தது தொடர்ச்சியாக சொல்லணும்னு சொன்னால், தெருக்கூத்து பயிற்சிகள் இப்போ மிக சமீபத்தில் தேசிய நாடக பள்ளியிலிருந்து வந்து மாணவர்கள் நம்மளுடைய புதுச்சேரியில் 40 நாள் வந்து தங்கி தெருக்கூத்தை வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு போயிருக்கிறாங்க. இப்போ அதை ஒருங்கிணைப்பதற்கு கட்டாயம் ஒரு பெரிய நிறுவனம் வந்து நமக்கு துணை செய்யணும். அந்த வகையில் அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 40 நாள் ஒர்க் ஷாப்பை முடிச்சுட்டு இதே இடத்துல இந்த முருங்கப்பாக்கம் கலை மற்றும் கைவினை கிராமத்தில் ஒரு நிகழ்வை நிகழ்த்திட்டு போனாங்க. அது மாதிரி எனக்கு ரொம்ப நினைவில் நிற்கக்கூடிய நிகழ்வாக நான் இங்கே பார்க்கக்கூடியது, நாட்டிய சாஸ்திரத்தை பற்றி இங்கே ஒரு கருத்தரங்கம் ஒன்று நடந்துச்சு. அதில் தொடர்ச்சியாக பணிபுரியக்கூடிய ஒரு சிறப்பு அழைப்பாளர் வந்து அவருடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். அப்போ ஆய்வாளர்கள் ஒரு இருக்கையில் உட்கார்ந்துருக்கோம், அதே நேரம் ஆய்வாளர்களை விட அதிகமாக சமகாலத்தில் படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்களும் வந்து உட்கார்ந்துருந்தாங்க. அந்த கருத்தரங்கங்களில் உட்கார்றதுன்றது மிக மிக முக்கியமான விஷயமா நாங்கள் பார்க்குறோம்.
1: ரவிவர்மா, அடுத்ததா நம்ம யாரை சந்திக்க போறோம்?
2: அதுவும் அந்த ரூம்ல உட்காந்துக்கிறாங்களே, அவங்க எனக்கு தெரியுமா? அவங்க பொம்மலாட்ட கலைஞர் எலிசபெத் ராணி அவங்க.
1: ஓஹோ, தெரிஞ்சவங்களா?
2: ஆமா ஆமா ஆமா, பொம்மலாட்ட கலையை பத்தி நிறைய சொல்லுவாங்க.
1: ரவிவர்மா, அவங்க இந்த மையத்துல இருக்காங்கன்னா
2: ஆமா,
1: இந்த மையத்துக்கும் அவங்களுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குப்பா. அதனால இந்த மையத்துல அவங்களுடைய செயல்பாடு என்ன, அதை கூட நம்ம கேட்கலாம்ப்பா.
2: கேட்டுடுவோம்,
1: கேளுப்பா, உனக்கு தெரிஞ்சவங்களாச்சே.
2: சரி சரி சரி. எலிசபெத் ராணி மேடம் வணக்கம்.
1: வணக்கம்மா.
2: இந்த கலை மையத்துக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன்.
3: வணக்கம். இந்திரா காந்தி தேசிய கலை மையத்தோட ஒரு பயனாளியா நான் உங்க முன்னாடி பேசுறதுக்குல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு பொம்மலாட்ட கலையில மிகப்பெரிய ஒரு இடம் பிடித்த என்னுடைய முன்னோர்கள் ராசப்பா ஐயாவோட கலைக்கூடத்தோட தோல்பாவை பொம்மைகளை காட்சிப்படுத்தி அதை வருங்கால குழந்தைகள் மத்தியில எடுத்துட்டு போற ஒவ்வொரு நொடிக்காகவும் நாங்க நன்றி சொல்றோம். ஏன்னா நான் வந்து பொம்மலாட்ட கலைஞர் அப்படின்னு சொல்றதுல நான் ஒரு சிறிய துரும்பு. எனக்கு முன்னாடி எங்க புதுவையில எங்களுடைய ராசப்பா ஐயாவா இருக்கட்டும், மிகப்பெரிய கலை மாமணி வாங்கின எங்களுடைய சுந்தரி அம்மாவா இருக்கட்டும், அதை தொடர்ந்து தண்டமாணி ஐயா ஒரு தேசிய விருதாளர் ஆசிரியர் அவர்கள் அரசு பள்ளி ஆசிரியராக இருந்து கொண்டு இந்த கலையை வந்து மக்கள் மத்தியில கொண்டு போனாங்க. அதே மாதிரி காரைக்கால்ல இருக்கக்கூடிய எங்களுடைய மூத்த கலைஞர்ல மிகப்பெரிய பத்மஸ்ரீ விருது வாங்கின எங்களுடைய கேசவசாமி ஐயா அவர்கள், இவ்வளவு முன்னோர்களையும் கடந்துதான் நான் ஒரு சிறு துரும்பாக இந்த பொம்மலாட்ட கலையை என்னுடைய வாழ்நாளில் நான் சுமந்துட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த இந்திரா காந்தி தேசிய கலை மையம் மூலமாக பயனடைந்த ஒரு நபராக நம்மளுடைய முன்னாள் கவர்னர் திரு கிரண்பேடி அம்மையார் அவர்களுடைய மேற்பார்வையில் அவங்களுடைய தலைமையில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் கல்வியை ஊக்குவிப்போம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பொம்மலாட்டம் நிகழ்வை நடத்த எனக்கு வாய்ப்பு வழங்கினாங்க. மிக அற்புதமான நிகழ்வாக இன்னைக்கும் என்னுடைய வாழ்நாளில் நான் ஒரு சாதனை பண்ணியிருக்கேன்னா அது எனக்கு மிக பெரிய ஒரு வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2023 என் தேசம் என் மண் என்ற நிகழ்வுல அரசு பள்ளி மாணவர்களிடையே நாங்க வந்து பறை இசை, மயிலாட்டம், ஒயிலாட்டம், மாடாட்டம் என்ன அப்படியே அற்புதமா இந்த நிகழ்வை வந்து அரசு பள்ளி மாணவர்கள்கிட்ட கொண்டு போனோம். இந்த தேசிய கலை மையம் என்ன பண்ணுவாங்கன்னா, மாசத்துல ஒரு 2 நாட்களை வந்து நாங்க வந்து அரசு பள்ளி மாணவர்களை இந்த கண்காட்சி ஆவணப்படுத்தக்கூடிய படங்களை ஒரு டைம் வந்து திரையிட்டாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பழங்குடி இன மக்களோட ஓவியங்கள் அந்த மாதிரியான ஒரு படங்களை வந்து காட்சிப்படுத்துறப்ப அற்புதமா இருந்ததா, பழங்குடியின மக்கள் கிட்ட இவ்வளவு பெரிய ஒரு திறமைகள் இருக்கா அப்படின்றத வந்து பள்ளி மாணவர்களை அழைச்சி அவங்களாம் வந்து இதெல்லாம் பார்த்தே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற சில விஷயங்களை இந்திரா காந்தி தேசிய கலை மையம் மக்கள் மத்தியில அதிகமா எடுத்துட்டு போறோம். இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கற்சிற்பங்கள், இந்த கல்லுல ஆகக்கூடிய சிற்பங்களை பத்தி ஆவணப்படங்கள் திரையிடப்பட்டாங்க, அதுவும் பள்ளி மாணவர்களுக்காக. இந்த ஆவணப்படங்களை மட்டுமே வெளியிட்டுட்டு பள்ளி மாணவர்களை அனுப்புறாங்களா அப்படின்னு யோசிக்கிற நேரத்துல அப்படியே ஒரு சைலண்டா ஒரு 2 மினிட்ஸ் தான் இருக்கும் ஒரு மூவி போடுவாங்க. அதுல அவ்வளோ அந்த பசங்களுடைய அந்த நல்லொழுக்கம், இங்க வர குழந்தைங்களுக்கு அறிவு சார்ந்த சில விஷயங்களும் அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களையும் கண்டிப்பா வந்து இந்திரா காந்தி தேசிய கலை மையம் ஒவ்வொரு நாளும் மாணவர்களுக்கும் இங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கும் அதை நாங்க விதைச்சிட்டு இருக்கோம். அதுல பயனடைஞ்சதுல எனக்கு ரொம்ப பெருமை. என்னுடைய வேலை வந்து பாத்தீங்கன்னா பொம்மலாட்டம் மூலியமா பாலினம் சார்ந்த வன்கொடுமையை எதிர்த்து குழந்தைகள் அவங்கள பாதுகாப்பா வச்சுக்கணுன்றத ஒவ்வொரு அரசு பள்ளிக்கூடங்கள், தனியார் பள்ளிக்கூடங்கள், பொது இடங்கள்ல வாய்மொழி பொம்மலாட்டம் மூலியமாக நான் வந்து என்னுடைய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்திட்டு இருக்கேன். அத்தனை பேரோட சார்பாகவும் இந்த துறையில வேலை செய்யற அத்தனை

0: நபருக்குமே நாங்க நன்றி சொல்றோம். நன்றி
1: பிரணீத். சொல்லுப்பா, இங்க பாருப்பா, அரங்கம் உள்ள ஒரே தோல் பாவையா இருக்க.
2: ஆமாப்பா, அருமையா இருக்குப்பா பாக்கிறதுக்கு. ஒரு கண்காட்சியில ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அந்த தோல் பாவைய நம்ம தொட்டு பாக்கறோம் இல்லையா?
1: ஆமா ஆமா,
2: ரொம்ப ஆச்சரியமா இருக்குப்பா, அதிசயமா இருக்குப்பா.
1: நம்ம பள்ளிக்கூடம் படிக்கும் போது கூட பாத்துருக்கோம்.
2: ஆமாப்பா, வெள்ள வேட்டி கட்டிருப்பாங்க, திரைக்கு பின்னாடி தோல் பாவை கூத்து நடக்கும். நம்ம இந்த முன்னாடி உட்காந்துக்கிட்டு நம்ம பாப்போம். நம்ம நேரடியா அதெல்லாம் தொட்டு கூட பார்த்தது இல்லப்பா.
1: ஆமா,
2: இங்க எல்லாம் தொட்டு பாக்குற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு.
1: இது என்ன மெட்டீரியல் இது? புதுச்சேரி வாதானூர் கிராமத்தை சேர்ந்த தேசிய விருது பெற்ற பிரபல தோல் பாவை கூத்து கலைஞர் மறைந்த கலைமாமணி ராஜப்பா
2: ரவியூர்மா, அவருடைய மனைவி கலைமாமணி சுந்தரி.
1: பிரணீத், அவங்கள போய் நம்ம கண்டிப்பா பாக்கணும். ஏன்னா என்னுடைய ஆய்வு கட்டுரைக்கு அவங்க என்ன சொல்றாங்க அதையும் நான் எழுதணும்பா.
2: சரிப்பா சரிப்பா, சரி இங்க வந்த வேலை நமக்கு முடிஞ்சு போச்சு.
1: ஆமா,
2: இப்ப நம்ம வண்டி எடுத்துட்டு நேரா வாதானூர் போறோம்.
1: சரி, அப்ப போலாம். நம்ம
2: போலாம்ப்பா, உட்காருப்பா.

0: பிரணீத், வண்டி வண்டி வண்டி நிறுத்து, வண்டி நிறுத்த. வாதானூர் போர்டு போட்டிருக்க, இங்க தான்ப்பா இருக்கும். அப்பா
1: நிச்சயமாப்பா, இந்த வாதானூர் போர்டு இருக்குல்ல?
0: ஆமா,
1: இதுல அப்படியே லெப்ட்ல ஒரு ரோடு போகுதுல, அப்படியே கொஞ்சம் தூரம் போனோம்னா அப்புறம் அப்படியே ஒரு மண் ரோடு இருக்கும்பா, அதுலதான்ப்பா அவங்க வீடு இருக்கு.
0: ஓ, நீ வந்துக்கிறியா?
1: நான் பாத்துருக்கேன்பா. ஆஹா, அதோ வீடு வந்துருச்சுப்பா.
0: ஓ, இதானா?
1: ஆமாப்பா, ஆமாப்பா. பாப்பா உள்ள போவோம். சரி, அந்த அம்மாட்ட நம்ம கேப்போமா?
0: சரி, இது மொபைல் ஆன் பண்ணிக்கிறேன்.
1: அப்பா ரவிவர்மா, அந்த அம்மா கொஞ்சம் எட்ட உட்காந்துருக்காங்க, அவங்க ஏஞ்சி வர முடியாது போல இருக்கு.
0: உடம்பு சரியில்லாம போல இருக்கிறாங்க.
1: ஆமாப்பா, கொஞ்சம் மொபைல் போன அவங்க பக்கத்துல வச்சுட்டு.
0: சரி சரி சரி,
1: நாம கொஞ்சம் எட்ட இருந்தே கேப்போம்பா.
0: சரி சரி.
2: எங்கெங்கயே போய் தங்கி இருந்தோம்.
3: தெரியும்,
2: நீங்க அவர் கூட வந்து நீங்க வந்து அந்த தோல்பாவை ஆட்டுறத நான் பாத்துருக்கேன்.
3: பாத்துருக்கலாம்,
2: சினிமால கூட பண்ணீங்களா? அழகி படத்துல யார் அழைச்சிட்டு போனா?
3: தங்கர் பச்சா.
2: பாட்டு ஏதாவது பாடுவீங்களா?
3: பாடுவா? இப்ப
2: முடியல. உங்களுக்கு என்ன அவார்டு கொடுத்துருக்காங்க?
3: பழமாமணி அவார்டு கொடுத்துக்கிறாங்க, அதை
2: வாங்கிருக்கேன்.
3: வருது 2700 மாசம் மாசம் வருது. அது வரலன்னா கையெங்கேயே என்ன வருது? அதெல்லாம் என் கணவர் இருக்கு போது.
2: என்னென்ன கதையெல்லாம் நடத்துவீங்க தோல்பாவையில?
3: எங்க வீட்டுக்காரு வந்தேன், எல்லா கதையும் நடத்துவோம்.
1: ரவிவர்மா, இந்த அழிந்து வரக்கூடிய அந்த தோல்பாவை கூத்து கலை, அந்த கலையை வந்து செஞ்சுக்கிட்டு இருந்த ஒருத்தவங்களை நம்ம சந்திச்சு பேசணும் இல்லையா, அதுவே நமக்கு ஆச்சரியமாகவும் ஒரு பெருமையாகவும் இருக்குப்பா.
0: ஆமாம்,
1: உன்னுடைய ஆராய்ச்சி கட்டுரைக்கு இந்திரா காந்தி தேசிய கலை மையத்தில் நம்ம போய் பேசுனது, அப்புறம் இங்கே சுந்தரி அம்மாள்கிட்ட பேசுனது, இதெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: அரிய பொக்கிஷமாக எனக்கு கிடைச்ச போல ஒரு உணர்வு இருக்கு பிரணீத்.
1: ஆ சரிப்பா, அப்போ நம்ம கிளம்பலாம். வண்டி எடுக்கட்டுமா?
0: ஆ சரி சரி.
1: ஓகேப்பா, உட்கார்ப்பா.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது வளமான பாரதம். புதுச்சேரி இந்திரா காந்தி தேசிய கலை மையம், சித்திரம். தொகுப்பு ஏ கதிஜாபி. அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: என்றும் தரமான பொருட்கள் இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில வருது ஏழாம் அறிவு திரைப்பட பாடல்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேயர்கள் இனி கேட்கலாம் மெலடி மேஜிக். நேரம் 11:30.
1: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள்.

0: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884221666.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் வருகிறது நண்பன் திரைப்பட பாடல்.

0: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
1: மன்னடி மேஜிக் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வருகிறது பூஜை திரைப்பட பாடல்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில அடுத்ததாக வருது மனம் கொத்தி பறவை திரைப்பட பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வருகிறது ராஜா ராணி திரைப்பட பாடல்.

0: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
1: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6 டிஜிட் HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
0: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
3: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் நிறைவாக வருகிறது யாரடி நீ மோகினி திரைப்பட பாடல்.
4: Can you feel her? Is your heart speaking to her? Can you feel the love?

0: தொடர்வது 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஸ்ரீவித்யா ஸ்ரீனிவாசன். கத்தார் நாட்டின் முன்னாள் மன்னர் அமீர் ஷேக் ஹமத் பின் கலிஃபா அல்தானி நேற்று காலமானார். அவரது மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். கத்தார் நாட்டின் வளர்ச்சி மற்றும் செழிப்பு நிலைக்கு அயராது பாடுபட்டவர் என்று பிரதமர் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இன்று ஒருநாள் தேசிய துக்கமாக அனுசரிக்கப்படும் என்றும் நாடு முழுவதும் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பிறப்பு மற்றும் இறப்புகளை பதிவு செய்யும் இந்திய அரசின் குடிமை பதிவு முறை இணையதளம் தற்போது நடைமுறைக்கு வந்துள்ளது. பொதுமக்கள் தங்களது யுஆர்என் மற்றும் ஓடிபியை பயன்படுத்தி dc.crsorgi.gov.in என்ற இணையதள பக்கத்தில் சான்றிதழ்களை நேரடியாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பிறப்பு இறப்பு பதிவுகளை வேண்டுவோர்

செய்யப்பட்ட சான்றிதழ்களை நகராட்சி, கொம்யூன், பஞ்சாயத்து அல்லது பொது சேவை மையங்களில் பெற்றுக்கொள்ளலாம் என்று உள்ளாட்சித்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி பள்ளிக்கல்வித்துறை சார்பில் வரும் ஆகஸ்ட் 15 நடைபெறவுள்ள சுதந்திர தின அணிவகுப்பு விழாவில் பங்கேற்கும் பள்ளி குழுக்களை தேர்வு செய்வதற்கான போட்டி இம்மாதம் 24 பிற்பகல் 2:30 உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் நடைபெறவுள்ளது. இந்த தேர்வில் மொத்தம் 28 அணிகள் தேர்வு செய்யப்பட உள்ளன. லாஸ்பேட்டையில் உள்ள புதுச்சேரி பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியில் இளங்கலை பட்டப்படிப்புகள் மற்றும் பாராமெடிக்கல் பட்டப்படிப்புகளுக்கு மாணவர்கள் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. சேர விரும்பும் மாணவர்கள் www.pucc.edu.in என்ற இணையதளத்தில் வரும் 17 வரை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்று பல்கலைக்கழக மக்கள் தொடர்பு அதிகாரி திரு மகேஷ் அறிவித்துள்ளார். புதுச்சேரி ஜிப்மரில் 2026-27 கல்வியாண்டிற்கான எம்எஸ்சி நர்சிங் உள்ளிட்ட முதுநிலை படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வு நாளை மறுநாள் ஆன்லைன் மூலம் நடைபெறவுள்ளது. இதற்கான நுழைவுச் சீட்டை www.jipmer.edu.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளுமாறு ஜிப்மர் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் இத்தேர்வின் முடிவுகள் மற்றும் தரவரிசை பட்டியல் ஆகஸ்ட் 10 வெளியிடப்படும் என்று ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு.

நேரம் 12:41 ஆயிற்றுக்கு. வரலாற்றில் இன்று ஒரு சின்ன தகவல் பெரிய அர்த்தத்தோட. வரலாற்றில் இன்று நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜோ. வரலாற்றில் இன்றைய நாளில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ முதல்ல என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் ராக் டே, அதாவது ராக் மியூசிக் அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய கேட்டிருப்பீங்க. ராக் மியூசிக் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ அந்த தினத்தை கொண்டாடுறதுக்காக இன்றைய நாளை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 13 தேதி அதாவது இன்றைய நாளில் இன்டர்நேஷ்னல் ராக் டே அப்படின்ற ஒரு தினத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம்.

0: இந்த நாள எண்ணெயிலிருந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1985 ஜூலை 13 அதாவது இன்றைய நாளில் நடைபெற்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இசை நிகழ்ச்சியை நினைவு கூறும் வகையில் தான் நம்ம இந்த நாளான இன்டர்நேஷனல் ராக் டே அதாவது ராக் மியூசிக் அப்படின்ற ஒரு தினத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் காத்துட்டு இருக்கு, ஸோ தொடர்ந்து கேளுங்க. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
1: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.

0: சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: வரலாற்றில் இன்றில் இன்றைய தினம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ராக் டே. ஓகேவா? ஸோ இதோட முக்கியமான நோக்கம், இந்த தினத்தை கொண்டாடுறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசைக்கலைஞர்களோட பங்களிப்பை பாராட்டுறதற்கும் இந்த தினத்தை கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்ல, இசையின் மூலம் மனிதநேயம் மற்றும் ஒற்றுமையையும் வலியுறுத்தது. இளம் தலைமுறைக்கு உலக இசை மரபை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காகவே நம்ம இன்டர்நேஷனல் ராக் டே, அதாவது ராக் மியூசிக் அப்படின்ற ஒரு தினத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். வரலாற்றில் இன்றில் இன்னும் சூப்பரான பல தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ தொடர்ந்து கேளுங்க. இது FM Rainbow Dubai 102.8.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வரலாற்றில் இன்றில் அடுத்ததாக இன்றைய நாளில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஃபிஃபா வேர்ல்டு கப் நிறைய இப்போ வந்து வேர்ல்டு கப் நடந்துட்டுருக்கு இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு ஃபிஃபா வேர்ல்டு கப் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1930 ஜூலை 13, அதாவது இன்றைய நாளில் தான் முதல் ஃபிஃபா வேர்ல்டு கப்புன்றது ஒன்று நடந்துச்சு. எந்த ஊரில் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஊர் மீன்ஸ் எந்த நாட்டில் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருகுவே அப்படின்ற ஒரு நாட்டில் நடந்துச்சு. இந்த முதல் உலகக்கோப்பை ஃபிஃபா வேர்ல்டு கப்பில் மொத்தம் 13 நாடுகள் பங்கு பெற்றாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. சோ இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப் பத்தின இன்னும் பல தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ தொடர்ந்து கேளுங்க. இது FM ரெயின்போ புதுபாய் 102.8.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
4: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
5: வரலாற்றில் இன்றுல இன்னைக்கான நாள்ல முதல் ஃபிஃபா வேர்ல்டு கப் நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த முதல் உலக கோப்பை வரலாற்றுல முதல் கோலை அடிச்சவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த லூசியன் லாடன்ட் அப்படின்றவர் தான் ஃபிஃபா உலகக்கோப்பை முதல் உலகக்கோப்பை அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் கோல் அடிச்சாரு அப்படின்னு சொல்லலாம். உலகக்கோப்பையை வென்ற முதல் அணி யாருன்னு பாத்தீங்கன்னா உருகுவே அப்படின்றதான். அந்த நாட்டுலதான் ஃபிஃபா வேர்ல்டு கப் அப்படின்றது ஃபர்ஸ்ட் நடந்துச்சு. அந்த நடத்தின நாடே தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப்பான ஃபிஃபா வேர்ல்டு கப்பையும் கைப்பற்றி. உலகக்கோப்பை வரலாற்றிலே முதல் ஹாட்ரிக், அதாவது தொடர்ந்து 3 கோல் அடிப்பாங்க இல்லையா, சோ அந்த வீரர் யாரு அப்படின்னா பெர்ட் பேட்டனாட் அப்படின்ற ஒரு அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர் இந்த ஹாட்ரிக் அப்படின்ற உலகக்கோப்பை வரலாற்றில் முதல் ஹாட்ரிக் அடித்த வீரர் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக வரலாற்றில் இன்றில் காத்துட்ருக்கு. ஸோ தொடர்ந்து கேளுங்க. இது FM Rainbow புதுவாய் 102.8.

குடும்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9888424216.

0: வரலாற்றில் இன்றில் கடைசியாக எதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் என்ன விஷயம் அப்படின்னா, ஏன் இந்த டேவை கொண்டாடுறாங்க அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரு தனித்துவமான திறமை எல்லாருக்குமே இருக்கும். பாடுற திறமையாக இருக்கும், பேசுகிற திறமையாக இருக்கும், வாட் எவர், ஏதோ ஒரு திறமை எல்லாருமே அவங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த திறமையை பெருமைப்படுத்தும் விதமாக தான் நம்ம இன்றைய நாளை கொண்டாடுறோம். அதாவது எம்ப்ரேஸ் யுவர் கிரீக்னஸ் டே அப்படின்ட்டு ஒரு தினத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். உங்கள் அறிவார்வத்தையும் தனித்துவமான திறமைகளையும் பெருமைப்படுத்தும், பெருமையடைய கொண்டாடப்படும் நாள் அப்படின்றதுக்காக, நம்ம திறமைய நம்ம கொண்டாடணும் அப்படின்றதுக்காகவே ஒரு தினத்தை கொண்டாடி இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு தினம் இருக்குன்றது கேட்கும் போதே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்லையா? சோ இதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட முக்கியமான நோக்கம் புதிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப விஷயங்களை கற்றுக்கொள்ளணும். அதாவது டெய்லியும் புதுசு புதுசா ஏதாவது நம்ம கத்துக்கணும் அப்படின்றதுதான் இதோட நோக்கமா கொண்டிருக்காங்க. வரலாற்று புத்தகத்தை திறந்து பார்த்தோன்னா, இன்னைக்கு இன்றைய நாளில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்ட்டு எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு. நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஒவ்வொரு குடிமகனின் வாழ்விலும் நேர்மறையான மாற்றத்தை உறுதி செய்யும் போது அது நாட்டின் முன்னேற்றத்திற்கு புதிய உத்வேகத்தை அளிக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வியட்நாமில் படகு விபத்தில் உயிரிழந்த 15 இந்தியர்களின் உடல்கள் இன்று மும்பை கொண்டுவரப்பட இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. நீர் மேலாண்மையில் சுயசார்பை எட்டுவதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. மேற்கு வங்கத்தில் 2 புதிய குற்றவியல் தடுப்பு சட்டங்கள் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளன. ஜோர்டன், பஹ்ரைன், குவைத் நாடுகளில் உள்ள அமெரிக்க முகாம்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஈரான் கூறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். ஒவ்வொரு குடிமகனின் வாழ்விலும் நேர்மறையான மாற்றத்தை உறுதி செய்யும் போது அது நாட்டின் முன்னேற்றத்திற்கு புதிய உத்வேகத்தை அளிக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவின் திறனை மேம்படுத்த ஆற்றலுடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மகளிரின் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு இளைய சமுதாயத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் ஒற்றுமை, பாதுகாப்பு, வளம் மற்றும் நிர்வாகத்திற்காக தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வியட்நாமில் படகு விபத்தில் உயிரிழந்த 15 இந்தியர்களின் உடல்கள் இன்று மும்பை கொண்டுவரப்பட இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. வியட்நாமிற்கான இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஹோச்சி மின் நகரிலிருந்து வியட்நாம் விமானம் மூலம் இன்று இரவு 9:35 அவர்களின் உடல்கள் மும்பை கொண்டுவரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்பையிலிருந்து ஒவ்வொரு மாநிலத்தைச் சேர்ந்தவர்களின் உடல்களை அந்தந்த

0: மாநில அரசுகள் கொண்டு செல்லுமாறு தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. நீர் மேலாண்மையில் சுயசார்பு எட்டுவதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய மத்திய பஞ்சாயத்ராஜ் அமைச்சக செயலர் திரு விவேக் பரத்வாஜ், அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கிராம பஞ்சாயத்துகள் இதற்காக ஒன்றிணைந்து செயல்பட்டு நீர் மேலாண்மை திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தேசிய சுகாதார ஆராய்ச்சி கொள்கையை வடிவமைப்பதற்கு மத்திய சுகாதார அமைச்சகம் கருத்துக்களை வரவேற்றுள்ளது. இந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டின் சுகாதார ஆராய்ச்சியை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு அம்சங்கள் இந்த வரைவு கொள்கையில் இடம்பெற இருப்பதாக தெரிவித்துள்ளது. மக்களின் சுகாதார தேவைகளுக்கு ஏற்ப பல்வேறு அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. உயர்தர ஆராய்ச்சி மூலம் தேசிய சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்ய இந்த புதிய கொள்கை வழிவகை செய்யும். தேசிய ஆரோக்கிய ஆராய்ச்சி அம்சங்களை உருவாக்கி சுகாதார ஆராய்ச்சியை மேம்படுத்துவதே இந்த வரைவு கொள்கையின் நோக்கமாகும். வரும் 27ஆம் தேதிக்குள் இது தொடர்பாக கருத்துக்கள் அனுப்ப வேண்டும் என்றும் சுகாதார அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. கத்தார் முன்னாள் அரசர் ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல்தானி காலமானதை முன்னிட்டு அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இந்தியா இன்று ஒருநாள் தேசிய துக்கம் அனுசரிக்கிறது. இதனையடுத்து நாடு முழுவதும் அரசு அலுவலகங்களில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படுகிறது. துக்கம் அனுசரிக்கும் விதமாக இன்று நடைபெறவிருந்த அதிகாரப்பூர்வமான நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டன. கத்தார் முன்னாள் அரசர் ஷேக் ஹமத் பின் அல்தானி மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பிரதமரின் கிசான் சம்பதா யோஜனா திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. உணவு பதப்படுத்துதல் துறையை மேம்படுத்தி விவசாயிகளின் வருவாயை உயர்த்தவும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. தென்காசி மாவட்டம் புளியங்குடி பகுதியைச் சேர்ந்த தொழில் முனைவோர் ஒருவர் இத்திட்டத்தின் கீழ் கடனுதவி பெற்று பயனடைந்ததாக தெரிவித்துள்ளார்.
1: தென்காசி மாவட்டத்தில் உள்ள புளியங்குடிங்கிற ஒரு டவுன்ல இருந்து பேசுறோம். நம்ம கஸ்தூர் இந்தியன் ஸ்வீட்ஸ்லங்கிற ஒரு பீனட் சிக்கி கம்பெனியில் எங்களுக்கு வந்து நம்ம பாரத பிரதமர் உன்னத திட்டத்தில் ஒன்றான பிஎம்எஃப்எம் ஸ்கீமில் நம்ம வந்து லோன் அப்ளை பண்ணியிருந்தோம். அது எலிஜிபிள் ஆகி லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு. நாங்கள் கிட்டத்தட்ட 26.24 lakhs வந்து நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம் லோனு. 9.18 lakhs வந்து தள்ளுபடியாக மட்டுமே கிடச்சிருக்கு. ஸோ இதனால் நாங்கள் நிறைய மிஷினரிஸ் வாங்கியிருக்கோம். மேன் பவர் டிபெண்டன்ஸிலேருந்து மிஷினரி மாறி இருக்கோம். ஸோ இதனால் ப்ரொடக்ஷன் நல்லாயிருக்கு, அதுமாதிரி வியாபாரம் நல்லா விருத்தியாகுது. ஸோ இந்த ஸ்கீம் கொடுத்த பாரத பிரதமர் நம்ம நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு மிகவும் நன்றி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. மேற்கு வங்கத்தில் 2 புதிய குற்றவியல் தடுப்பு சட்டங்கள் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளன. சமூக விரோத செயல்களை கட்டுப்படுத்தும் வகையில் கொண்டுவரப்பட்ட இந்த மசோதாக்களுக்கு அம்மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி ஒப்புதல் வழங்கியுள்ளார். கடந்த ஜூன் மாதம் மேற்கு வங்க சட்டப்பேரவையில் குற்றவியல் தடுப்பு மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. ஆளுநர் ஒப்புதல் பெறப்பட்ட இந்த சட்டத்தின் கீழ் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுபவர்களை ஓராண்டு வரை சிறையில் அடைத்து விசாரணை செய்ய வகை செய்கிறது. இதன் மூலம் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுபவர்களை முன்கூட்டியே கண்டறிந்து அவர்களை கைது செய்வதன் மூலம் வன்முறையை தடுக்க முடியும் என்று அம்மாநில அரசு கூறியுள்ளது. மேற்கு வங்கத்தில் பல்வேறு சமூக விரோத செயல்கள் மூலம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருந்ததாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியிருந்தார். புதிய சட்டம் மூலம் மகளிர் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். உஸ்பெகிஸ்தானின் கேரளம் மாநிலத்தை சேர்ந்த மருத்துவ மாணவி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் கவலை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக விசாரணையை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று கேரளம் காவல்துறை தலைவர் மற்றும் வெளியுறவு அமைச்சகம் டாஸ்கண்டில் உள்ள இந்திய தூதரகத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான அறிக்கையை ஒரு வாரத்திற்குள் ஆணையத்திடம் சமர்ப்பிக்குமாறு கேரளம் காவல்துறை தலைவருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. உயிரிழந்த மருத்துவ மாணவியின் குடும்பத்திற்கு அனைத்து உதவிகளும் வழங்க வேண்டும் என்று உஸ்பெகிஸ்தானுக்கான இந்திய தூதரிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஜோர்டன், பஹ்ரைன், குவைத் நாடுகளில் உள்ள அமெரிக்க முகாம்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஈரான் கூறியுள்ளது. இது தொடர்பாக ஈரான் அரசு ஊடகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஜோர்டனின் பிரின்ஸ் ஹசன் விமானப்படை தளம், பஹ்ரைனில் உள்ள ஷேக் இசா விமானப்படை தளம், குவைத்தில் உள்ள அலி அல் சலேம், அகமத் அல் ஜாஃபர் விமானப்படை தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் மூலம் எரிபொருள் சேமிப்பு கிடங்குகள், ராணுவ தளவாடங்கள், ரோடர் கருவிகள் சேதமடைந்ததாக கூறியுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் கூறியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக வர்த்தக கப்பல்கள் தடையின்றி செல்வதற்காக ஈரானின் பல்வேறு ராணுவ தளங்கள் மீது அமெரிக்கா நேற்று வான்வழி தாக்குதல் நடத்தியது. ஈரான் ஏவுகணை தளங்கள், கடற்படை தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ஒருங்கிணைந்த மத்திய ராணுவ முகமை கூறியுள்ளது. மியான்மர் முன்னாள் தலைவர் ஆங் சான் சூகியின் உடல்நிலை குறித்து ஆராய ஆசியான் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டம் தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் நடைபெற்றது.

0: இது தொடர்பாக நடைபெற்ற கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிலிப்பைன்ஸ் வெளியுறவுத்துறை அதிகாரி மரியா தெரசா, ஆங்சான் சூகி உடல்நிலை சீராக இருப்பதாக மியான்மர் அரசு கூறியதாக தெரிவித்தார். கடந்த 2021 ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் மியான்மரில் ராணுவ ஆட்சி வந்ததை அடுத்து ஆங்சான் சூகி கைது செய்யப்பட்டார். 27 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஆங்சான் சூகியை விடுதலை செய்ய உலக நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன. இதனையடுத்து அவரது சிறை தண்டனை காலம் குறைக்கப்பட்ட போதிலும் அவர் எந்த சிறையில் அடைக்கப்பட்டார் என்பது குறித்து தகவல் ஏதும் வெளியிடப்படவில்லை. மேற்கு வங்கம், பீகார் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு உத்தரப்பிரதேசம், ஒடிஷா, உத்தராகண்ட் உள்ளிட்ட பகுதிகளில் நாளை மறுநாள் வரை ஒரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. ஆந்திரப்பிரதேசம், தெலங்கானா, ஜார்க்கண்ட், ஜம்மு காஷ்மீர், அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த 3 நாட்களுக்கு சூறாவளி காற்றுடன் மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி, கடலோர ஆந்திரப்பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளில் வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. லண்டன் லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 4 விக்கெட்கள் மட்டுமே எஞ்சியிருக்கும் நிலையில் மேலும் 377 ரன் எடுக்க வேண்டும். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னும் இரண்டாவது இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்து டிக்ளேர் செய்தது. இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னும் இரண்டாவது இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன்னும் எடுத்துள்ளது. 4ஆம் நாள் ஆட்டம் இன்று பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் நாளை தொடங்குகின்றன. நாளை மறுநாள் நள்ளிரவு 12:30 டலாஸில் நடைபெறும் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. வியாழக்கிழமை நள்ளிரவு 12:30 அட்லாண்டாவில் நடைபெறும் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்த்து விளையாடுகிறது. விம்பிள்டன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இத்தாலியின் ஜனிக் சின்னர் வென்றுள்ளார். இறுதி ஆட்டத்தில் அவர் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வெரேவை 6-7, 7-6, 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் வென்றார். மகளிர் இரட்டையர் சாம்பியன் பட்டத்தை சீனாவின் கியோ ஹான்யோ பிரான்சின் கிறிஸ்டினா இணை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஒவ்வொரு குடிமகனின் வாழ்விலும் நேர்மறையான மாற்றத்தை உறுதி செய்யும் போது அது நாட்டின் முன்னேற்றத்திற்கு புதிய உத்வேகத்தை அளிக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வியட்நாமில் படகு விபத்தில் உயிரிழந்த 15 இந்தியர்களின் உடல்கள் இன்று மும்பை கொண்டுவரப்பட இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. நீர் மேலாண்மையில் சுயசார்பு எட்டுவதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. மேற்கு வங்கத்தில் 2 புதிய குற்றவியல் தடுப்பு சட்டங்கள் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளன. ஜோர்டன், பஹ்ரைன், குவைத் நாடுகளில் உள்ள அமெரிக்க முகாம்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஈரான் கூறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ புதுவை 102.8 நேரம் 12:50 7:00 ஆயிற்றுக்கு.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர், வாசிப்பவர் AB எலிசபெத் அவர்கள்.
3: தாயும் மகனும் அநேகமாக பேசுவதே இல்லை. அதிகமாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வதும் இல்லை. காலையில் அவன் வாய் பேசாமல் தேநீர் அருந்திவிட்டு வேலைக்கு போவான். மத்தியானத்தில் அவன் சாப்பிடுவதற்காக திரும்பி வருவான். அப்போதும் அவர்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக எதுவும் பேசிக் கொள்வதில்லை. மாலை வரை அவன் மீண்டும் எங்கேயோ போய்விடுவான். மாலையில் சீராய் குளித்துவிட்டு தனது புத்தகங்களை நீண்ட நேரம் படிப்பான். பண்டிகை நாட்களில் அவன் காலையிலேயே வீட்டை விட்டு கிளம்பி விடுவான். மீண்டும் திரும்பி வருவது இரவு அகாலத்தில்தான். அவன் நகருக்கு சென்று அங்கு டிராமா பார்த்துவிட்டு வருகிறான் என்று அவளுக்கு தெரியும். ஆனால் நகரத்திலிருந்து யாருமே அவனை பார்க்க வர காணோம். நாளாக நாளாக தன் மகன் தன்னிடம் வரவர பேச்சை குறைத்து கொண்டு வருவதாக அவளுக்கு பட்டது. என்றாலும் அவன் சமயங்களில் அவளுக்கு புரியாத புது புது வார்த்தைகளை பிரயோகித்து பேசுவதை அவள் உணர்ந்திருந்தாள். மேலும் அவனிடம் முன்னிருந்த கொச்சையான கூர்மையான பேச்சு மறைந்து வந்தது என்பதை அவள் அறிவாள். அவனது நடவடிக்கைகளில்

தோன்றிய பல புதுமைகள் அவளது கவனத்தை கவர்ந்தன. அவன் அலங்காரமாக உடை உடுத்திக் கொள்வதை நிறுத்திவிட்டான். தன் உடை, உடல் இவற்றின் சுத்தத்தில் அவன் அதிகம் கவனம் செலுத்தினான். அவனது அசைவுகள் மிகவும் லாவகமாகவும் நாசுக்காகவும் இருந்தன. பழகும் முறையும் எளிமையும் மென்மையும் நிறைந்ததாக இருந்தது. அவை அனைத்தும் தாயின் உள்ளத்தை கவலைக்குள்ளாக்கின. அவளோடு அவன் பழக்கும் முறை கூட புதிய வகையாக இருந்தது. சமயங்களில் அவனே வீட்டை பெருக்குவான். ஞாயிற்றுக்கிழமைகளில் அவனே தன் படுக்கையை சீர்படுத்திக் கொள்வான். பொதுவாக அவளது வேலைகளுக்கு அவனும் உதவ முன் வந்தான். அந்த குடியிருப்பில் உள்ள எவருமே அது மாதிரி என்றுமே செய்வதில்லை. ஒரு நாள் அவன் ஒரு படத்தை கொண்டு வந்து சுவரில் மாட்டி வைத்தான். அதில் மூன்று மனிதர்கள் உரையாடியபடியே பாதை வழியே ஹாயாக நடப்பது சித்தரிக்கப்பட்டிருந்தது. இதுதான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து, எம்மாசை நோக்கி செல்கிறார் என்றான் பாவல். அந்த படம் தாய்க்கு ஆனந்தம் தந்தது. எனினும் அவள் தனக்குள் நினைத்து கொண்டாள், கிறிஸ்துவிடம் உனக்கு இவ்வளவு பக்தி இருந்தால் நீ ஏன் தேவாலயத்துக்கே போக மாட்டேன் என்கிறாய்? பாவலுக்கு நண்பனான ஒரு தச்சன் கொடுத்திருந்த அலமாரியில் புத்தகங்களின் எண்ணிக்கை பெருகிக் கொண்டே இருந்தது. அந்த அறை மங்களகரமாக காட்சியளித்தது. அவன் தன் தாயை வழக்கமாக பண்மையில்தான் அழைப்பான். ஆனால் சமயங்களில் மிகுந்த அன்போடு அவளை ஒருமையில் அழைப்பதுண்டு. என்னை பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட்டுக் கொண்டிராதே அம்மா, இன்று ராத்திரி நான் நேரம் கழித்துவிட்டுதான் வீட்டுக்கு வருவேன். அவன் பேச்சு அவளுக்கு பிடித்திருந்தது. அவனது வார்த்தைகளில் ஏதோ ஒரு பலமும் அழுத்தமும் இருப்பதாக அவளுக்கு பட்டது. ஆனால் அவளது பய உணர்ச்சிகள் அதிகரித்தன. அதன் காரணம் அவளுக்கு புலப்படவில்லை. அவளது இதயம் அசாதாரணமான ஏதோ ஒரு முன் உணர்ச்சியால் குறுகுறுத்தது. சமயங்களில் அவளுக்கு தன் மகனது நடவடிக்கையை கண்டு அதிருப்தி கூட ஏற்படுவதுண்டு. அப்போது அவள் நினைத்து கொள்வாள், மற்றவர்களெல்லாம் சாதாரணமாகத்தானே நடந்து கொள்கிறார்கள், இவன் மட்டும் சந்நியாசி மாதிரி இருக்கிறானே, அதிலும் இவ்வளவு கண்டிப்பாகவா, இவன் வயதுக்கு இது கூடாது. மறுபடியும் அவள் சிந்திப்பாள், ஒருவேளை ஏதாவது பெண் பிடித்திருக்கிறானோ, ஆனால் பெண்களுடன் திரிவதற்கெல்லாம் பணம் நிறைய வேண்டும், அவனோ தன் சம்பளத்தில் அநேகமாக முழுவதையும் தாயிடம் கொடுத்து விடுகிறான். இப்படியாக வாரங்களும் மாதங்களும் ஓடி கழிந்து வருஷங்களும் இரண்டு முடிந்தன. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சந்தேகமும் தெளிவற்ற சிந்தனைகளால் உள்ளுக்குள்ளாக மருகி மருகி வாழும் மோன வாழ்வும் கொண்ட இரண்டு வருஷங்கள். ஒரு நாள் இரவு பாவல் சாப்பாட்டுக்கு பின் ஜன்னலின் திரையை இழுத்து தன் தலைக்கு மேலாக உள்ள ஆணியில் தகர விளக்கை மாட்டினான். பிறகு ஒரு மூலையில் அமர்ந்து படிக்க ஆரம்பித்தான். அவனது தாய் பண்ட பாத்திரங்களை கழுவிவிட்டு சமையல் அறையிலிருந்து வெளியே வந்தாள். மெதுவாக அவன் பக்கம் சென்றாள். அவன் தலையை உயர்த்தி தன் தாயிடம் வந்த காரியத்தை வினவும் முகபாவத்தோடு அவளை ஏறிட்டு பார்த்தான். ஒண்ணுமில்ல பாஷா, ஒண்ணுமில்ல என்று முனக்கிவிட்டு அவள் மீண்டும் சமையலறைக்கு சென்றாள். அவளது புருவங்கள் மட்டும் தைரியமற்று நெளிந்து கொடுத்தன. பிறகு அவள் தனது சிறிது நேர சிந்தனை போராட்டத்திலிருந்து விடுபட்டு கைகளை சுத்தமாக கழுவிவிட்டு மீண்டும் தன் மகனை நெருங்கினாள். நீ எப்போது பார்த்தாலும் எதையோ படித்த வண்ணமாயிருக்கிறாயே, அதைதான் கேட்க எண்ணினேன் என்று அமைதியாக சொன்னாள் அவள். அவன் புத்தகத்தை மூடினான். உட்காரம்மா. அவனது தாய் சிரமப்பட்டு கீழே உட்கார்ந்து முதுகை நிமிர்த்தினாள். ஏதோ ஒரு முக்கிய விஷயத்தை கேட்பதற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டாள். பாவல் அவளை பார்க்காமலேயே பேச ஆரம்பித்தான். அவனது குரல் தணிந்திருந்த போதிலும் அது ஏனோ உறுதி வாய்ந்ததாக இருந்தது. நான் தடை செய்யப்பட்ட புத்தகங்களை படிக்கிறேன். இவை ஏன் தடை செய்யப்பட்டிருக்கின்றன தெரியுமா? இவை நம் போன்ற தொழிலாளரை பற்றிய உண்மையை சொல்லுகின்றன. இவையெல்லாம் ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் அச்சிட பெறுகின்றன. இந்த புத்தகங்களோடு அவர்கள் என்னை கண்டுபிடித்தால் என்னை சிறையில்தான் போடுவார்கள். சிறையில்தான்,
ஏன் தெரியுமா?

0: நான் உண்மையை தெரிந்து கொள்ள விரும்புகிறேனே, அதனால்தான். புரிந்ததா? திடீரென்று அவளுக்கு மூச்சு முட்டியது. அவள் தன் கண்களை அகல திறந்து மகனை பார்த்தாள். அவன் ஒரு அந்நியன் போல தோன்றியது அவளுக்கு. அவனது குரல் கூட மாறி போயிருந்தது. அந்த குரலின் ஆழமும் அழகும் செழுமையும் நிறைந்து இருப்பதாக அவளுக்கு தோன்றியது. அவன் தனது அரும்பு மீசையை திருகினான். குனிந்து நின்று புருவங்களுக்கு மேலாக ஒரு மூலையை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அவள் தன் மகனைக் கண்டு பயந்தே போனாள். மகனுக்காக பரிதாபப்பட்டாள். நீ ஏன் இப்படி செய்கிறாய் பாஷா என்று கேட்டாள். ஏனென்றால் நான் உண்மையை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று அவன் அமைதியாகவும் தெளிவாகவும் சொன்னான். அவனது குரல் மிருதுவாக இருந்தது, எனினும் உறுதி வாய்ந்திருந்தது. அவனது கண்களில் அசைவற்ற ஒரு ஒளியும் நிறைந்திருந்தது. தன் மகன் ஏதோ ஒரு பயப்படக்கூடிய இரகசியமான காரியத்திற்கு தன்னை பரிபூர்ணமாக அர்ப்பணித்து விட்டான் என்ற உணர்ச்சி அவளது இதயத்தில் கிளர்ந்தது. வாழ்க்கையில் எதுவுமே தடுக்க முடியாதவைதான் என்றே அவள் கருதினாள். எனவே அதை பற்றி அவள் மேலும் கேட்காமல் அடங்கி போனாள். துன்பமும் துக்கமும் இதயத்தை அழுத்த வார்த்தையின்றி அமைதியாக அழுதாள் அவள். அழாதம்மா என்று அன்பும் ஆதரவும் நிறைந்த குரலில் சொன்னான் பாவல். ஆனால் அவளுக்கோ அவன் பிரிவதற்கு விடை பெறுவது போல தோன்றியது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: நேரம் 12:58:56 ஆயிற்றுக்கு.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரும் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
3: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
5: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.
2: தொடர்வது 1 மணிக்கான செய்தி சுருக்கம்.
6: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஸ்ரீவித்யா ஸ்ரீனிவாசன். நாடு முழுவதும் மரம் நடுவதை ஒரு மாபெரும் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று புதுடெல்லியில் மத்திய வேளாண் அமைச்சகம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் மரக்கன்று நடும் ஆர்வலர்களிடையே உரையாற்றும் பொழுது மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். இதன் மூலம் அதிகரித்து வரும் வெப்பத்தை சமாளிக்கவும் பசுமையான சுற்றுச்சூழலை தொடர்ந்து பராமரிக்கவும் மரம் நடுதல் அவசியம் என்று அமைச்சர் கூறினார். மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் மைபாரத் இணையதளம் மூலம் வளர்ந்த இந்தியாவிற்கான போதையில்லா இளைஞர்கள் என்ற கருப்பொருளின் கீழ் நடனம், இசை, ரீல்ஸ், குறும்படம் மற்றும் கவிதை ஆகிய 5 பிரிவுகளில் 3 நிலைகளில் போட்டிகள் நடத்தவுள்ளன. இப்போட்டிகளுக்கான பதிவுகள் மைபாரத் இணையதளத்தில் இன்று முதல் தொடங்குகிறது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பான 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியதாக தெரிவித்துள்ளது. விண்வெளி வீரர்களை சுமந்து செல்லும் ககன்யான் விண்கலம் கடலில் வந்து இறங்கிய பிறகு நேராக மேல் நோக்கிய நிலையில் இருப்பதை உறுதி செய்வது விண்கலத்திற்கு தேவையான உந்து சக்தியை வழங்கும் முக்கிய பகுதியும் மற்றொரு பகுதியும் பூமிக்குள் நுழைவதற்கு சற்று முன்பு துண்டிக்கப்பட்டு தனித்தனியாக பிரிவதை உறுதி செய்வது மற்றும் விண்கலத்தின் உச்சிப்பகுதியில் பாராசூட்டுகள் உள்ள பகுதிகளின் கட்டமைப்பு திறனை உறுதி செய்வது என 3 சோதனைகள் நடத்தப்பட்டது. புதுச்சேரி அரசின் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் உள்ள கட்டண கழிப்பிடத்தை வரும் ஆகஸ்ட் 1 முதல் அடுத்த ஆண்டு ஜூலை 31 வரை குத்தகை விடுவதற்கான மின்னணு ஏல அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான இணையவழி ஏலம் வரும் 29ஆம் தேதியன்று காலை 10 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை நடைபெறுகிறது. ஏலத்தில்

பங்கேற்க விரும்புவோர் தங்களது ஆவணங்களை இம்மாதம் 24ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் eauction.gov.in என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று காரைக்கால் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை துணை இயக்குநர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. அரக்கோணம் சேலம் மார்க்கத்தினிடையே இயக்கப்படும் ரயில் சேவை இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு.

0: நேரம் 1:45 ஆயிற்றுக்கு. ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சியில இப்போதைக்கு குக்கரி ஷோ கேட்க போறீங்க. குக்கரி ஷோல இப்ப எனக்கு பிடிச்ச ரெசிபியை நான் நிறைய உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். அந்த வரிசையில இப்ப ஒரு சூப்பரான ரெசிபி உங்களுக்காக சொல்ல போறேன். என்ன ரெசிபி அப்படின்னு பாத்தீங்கன்னா, காளான் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை. ஏன்னா நிறைய பேருக்கு காளான் வந்து ரொம்ப பிடிக்கும். அது வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும். ஓகேவா? இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காளான் வந்து ஒரு 250 கிராம் எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு 1 டேபிள்ஸ்பூன், மிளகுத்தூள் 2 டேபிள்ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தழை சிறிதளவு, எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இதை ஃபஸ்ட்டு எப்படி செய்யணும் அப்படின்னா, மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். வாஷ் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை நல்லா தாளிக்கணும். தாளித்ததுக்கப்புறம் வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் அதில் இஞ்சி பூண்டு விழுத சேர்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்மெல்லிங் வந்து வரும். ஸோ இஞ்சி பூண்டும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் அதில் மஞ்சள் தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள், உப்பு அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வெந்து வரும். அப்ப மஷ்ரூம் நல்லா போட்டு நல்லா கிண்டி விட்டீங்கன்னா ஒரு 5 to 7 minutes வெந்தா மட்டும் போதும், மஷ்ரூம்ல லைட்டா தண்ணி விடும். அந்த தண்ணி அப்படியே இதுவாகி நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சி வர்ற வர நம்ம பண்ணா போதும். அப்புறம் இறக்கும் போது மிளகுத்தூளையும் கொத்தமல்லி தழையும் நல்லா தூவி இறக்குனீங்க அப்படின்னீங்கன்னா மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை அப்படின்றது ஒரு சூப்பரான ரெசிபி ரெடி. ஸோ இதை நம்ம எது கூட வச்செல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி அப்புறம் தோசை இட்லி அப்படின்ற எல்லாத்துக்கூடையும் நம்ம இதை வச்சு சாப்பிட்லாம். என்னங்க, இன்னும் நிறைய ரெசிபி உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ நான் இன்னும் நிறைய ரெசிபி உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
1: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884216.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
1: ஹாய் ஸ்நேகிதிய குக்கரி ஷோல இப்ப நான் அடுத்து என்ன ரெசிபி சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி சொல்ல போறேன். என்ன ஸ்வீட் அப்படின்னா, ரவா தேங்காய் லட்டு. ரவா நிறைய பேருக்கு பிடிக்கும், தேங்காய் நிறைய பேருக்கு பிடிக்கும். இது ரெண்டையும் சேர்ந்து ஒரு லட்டு செஞ்சு அதில் நட்ஸ்லாம் போட்டு செஞ்சீங்க அப்படின்னா எவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஓகே, இதை செய்யறதுக்கு ரவா ஒரு கப் எடுத்துக்கணும், துருவின தேங்காய் ஒரு கப் எடுத்துக்கோங்க, சக்கரை

தேவையான அளவு எடுத்துக்கோங்க. பால் அரை கப் எடுத்துக்கோங்க. நெய் 3 டேபிள்ஸ்பூன், ஏலக்காய் 1/2 டேபிள்ஸ்பூன், முந்திரி 10, திராட்சை 10. இது இல்லாமல் வேற உங்களுக்கு என்னென்ன நட்ஸ்லாம் பிடிக்குமோ அந்த நட்ஸையும் நீங்கள் எடுத்துக்கலாம். செய்முறை எப்படி செய்யணும் அப்படின்னா, கடையில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி திராட்சையை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதே கடாயில் ரவையை நல்லா மணம் வர்ற அளவுக்கு லேசாக நல்லா வறுத்தெடுக்கணும். துருவிய தேங்காயை சேர்த்து 2 முறையும் வறுக்கணும். வறுத்ததுக்கப்புறம் சர்க்கரை ஏலக்காய்த்தூள் சேர்த்து நன்றாக அது கூட கலக்கணும். அதாவது ரவையை நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரவை கூட தேங்காய் சர்க்கரை ஏலக்காய் அப்படின்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இருக்கும்போது பாலை சிறிது சிறிதாக சேர்த்து கலவை ஒன்று சேர்ற வரை கிளறணும். அதுக்கப்புறம் கிளறினதுக்கப்புறம் நல்லா ஒரு டைட்டாக ஒரு இது வந்திருக்கும். அந்த டைட்னஸ் வரும்போது நம்ம வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்து கலந்து கை பொறுக்கிற சூட்டில் சிறு சிறு உருண்டையாக நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ரவா லட்டு அப்படின்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சதுக்கப்புறம் கூட லைட்டாக மேலே தேங்காய் போட்டு அதுக்கு மேலே ஏதாவது கேஷ்நட் அந்த மாதிரி ஏதாவது வச்சிங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரவை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய வீட்டில் கிட்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படி யாராவது இருந்தாங்க அப்படின்னா கூட இல்லை இந்த ஸ்வீட்டை கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே சூப்பராக இதை சாப்பிடுவாங்க. ஸோ அடுத்ததான் நான் இன்னொரு ரெசிபி சொல்கிறேன். நான் சொல்கிற ரெசிபி எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்கணும் சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா எல்லா ரெசிபியுமே சூப்பராக இருக்கும், கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி.

0: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.
1: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है।

ஹாய் ஸ்நேகிதி, நிகழ்ச்சியில் குக்கரி ஷோ கேட்டுட்ருக்கீங்க. இப்போ ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கான ரெசிபி நான் சொல்ல போகிறேன். என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, மசாலா கான் கட்லட். கட்லட்டுன்னும் போது நிறைய பேருக்கு அது முறுமுறுன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்போது நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கான என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் கார்ன் ஒரு கப்பு, வேக வைத்த உருளைக்கிழங்கு ஒரு ரெண்டு எடுத்துக்கோங்க, வெங்காயம் ஒன்று பொடி பொடியாக சாப் பண்ணிக்கோங்க, பச்சை மிளகாய் ஒன்று, இஞ்சி 1 டேபிள்ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தழை சிறிதளவு, பிரெட் தூள் 1 கப், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் பொரிக்கிறதுக்கு எவ்வளவோ அப்படின்ற அளவுக்கு நீங்க எடுத்துக்கிட்டாலும் ஓகே, இல்ல ஷாலோ ஃப்ரை பண்ணாலும் ஓகே, டீப் ஃப்ரை பண்ணாலும் ஓகே, உங்களுக்கு எதுவோ அதுக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதை எப்படி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்வீட்கான லேசா மிக்ஸில நல்லா அரைச்சிக்கணும். அப்புறம் வேக வைத்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா மசிச்சுக்கோங்க. மசிச்சதுக்கு அப்புறம் ஸ்வீட்கான், உருளைக்கிழங்கு, வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டீங்க அப்படின்னா, கூட உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா ஒரு கட்லட் ஷேப்புக்கு நல்லா ரவுண்டா ஓவல் ஷேப்புக்கு நீங்க புடிச்சுக்கோங்க. புடிச்சு வச்சதுக்கு அப்புறம் அது கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா அது நல்லா செட் ஆயிரும். ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை பிரெட் கிரம்ஸ்ல நல்லா கோட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ஷாலோ ஃப்ரையோ டீப் ஃப்ரையோ பண்ணீங்க அப்படின்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி. இதை நீங்க டீ குடியோ, காஃபி குடியோ, இல்லை ஏதாவது ஒரு மீலா கூட நம்ம சாப்பிட்டா கூட இது நல்லா ஹெல்த்தியான ரெசிபி தான். ஸோ இதை வீட்டில் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை TNPSC பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.

0: வாழ்காசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சியில் குக்கரி ஷோ கேட்டுட்ருக்கீங்க. இந்த ரெசிபி வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி. எங்கேயாவது வெளியே போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, இதை எல்லாருமே இந்த ரெசிபியை மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் சீஸ் பால். ஏன்னா சீஸ் பிடிக்காதவங்க வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேக வைத்த உருளைக்கிழங்கு 2, துருவிய கேரட் 1/2 கப், முட்டைக்கோஸ் 1/2 கப், பொடி பொடியாக நறுக்கிக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம அந்த வெஜிடபிள் சாப்பிட்றோம் அப்படின்ற ஒரு ஃபீலே இருக்கு கூடாது. கொடை மிளகா வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி குட்டி குட்டியா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. துருவிய சீஸ் 1/2 கப், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், சில்லி ஃபிளேக்ஸ் 1/2 டீஸ்பூன், பிரெட் தூள் 1 கப், சோளமாவு 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் பொரிக்கிறதுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு கேரட், முட்டைக்கோஸ், குடமிளகா, மிளகுத்தூள், உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. சிறிதளவு கலவையை எடுத்து நடுவில் சீஸ் வைத்து உருண்டையாக உருட்டுவோம். அதாவது எப்படின்னா, நம்ம உருளைக்கிழங்கு, கேரட், முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருப்போம் இல்லையா, அதை நல்லா ஒரு டைட்டாக ஒரு பால் கன்சிஸ்டன்ஸ்க்கு நல்லா பிடிச்சிட்டு, அது கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நடுவில் ஒரு சீஸ் பால் வைக்கணும். அந்த சீஸ் பால் வச்சதுக்கப்புறம் அதை நல்லா சோளமாவு தண்ணியில் கலந்து வச்சுருப்போம் இல்லையா, அது கூட இந்த உருண்டையை நம்ம போட்டு நல்லா இது பண்ணது, அதுக்கப்புறம் அதை பிரெட் கம்ஸ்குள்ளே நல்லா இது பண்ணதுக்கப்புறம் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நல்லா பிடிச்சிட்டு சோளமாவு தண்ணியிலையும் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு, பிரெட் தூள் அப்படின்ற ஒரு பிரெட் வச்சுருப்போம் இல்லையா, அது கூடயும் நல்லா கோட்டிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம பொறிச்சு எடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக வெளியே நல்லா அவுட்டில் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக முறுமுறுன்ட்டு நல்லா அதை பொறிக்கும் போதே ஒரு சூப்பரான ஒரு அரோமமானம் வந்து நம்ம வீடு ஃபுல்லாகவே வரும். வெளியே போனாலும் சரி, வீட்லேனாலும் சரி, இதை நிறைய பேர் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருப்பீங்க. ஸோ இது கூட நம்ம என்ன வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னா, தக்காளி சாஸு, அப்படி இல்லைன்னா கார்லிக் டிப்பு, ஏதாவது புதினா சட்னி, ஏதாவது வாட் எவர் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை இது கூட வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த ரெசிபி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வர எல்லாருக்குமே இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும்.
2: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
1: நேரம் 1:45, 36 நொடிகள் ஆயிட்டிருக்கு. ஹாய் ஸ்நேகிதியில் குக்கரி ஷோ கேட்டுட்ருக்கீங்க. இப்போ நான் என்ன ரெசிபி சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மேக்ஸிமம் எல்லார் வீட்லையுமே இந்த ரெசிபி செய்வாங்க. திருவிழா டைம்லலாம் இந்த ரெசிபி, இல்லை ஏதாவது ஃபெஸ்டிவல் டைமில் இந்த ரெசிபி மஸ்ட்டாக எல்லார் வீட்லேயும் இருக்கும். என்ன ரெசிபின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சுழியம். எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். பர்சனலாக எனக்குமே இது ரொம்ப ஃபேவரெட்ங்க. இது செய்யறதுக்கான தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, ஆக்சுவலாக பூரணம் வைக்கிறதுக்குன்னு ஒரு சில பொருட்கள் தேவைப்படுமா, அதுக்கு என்னென்ன பொருள் அப்படின்னா, கடலைப்பருப்பு 1 கப் எடுத்துக்கோங்க. வெல்லம் 1 கப். நல்லா துருவி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமா கரைஞ்சிரும். துருவின தேங்காய் 1/2 கப். ஏலக்காய் 1/2 டீஸ்பூன். நெய் வந்து 1 டீஸ்பூன். இப்போ இதுக்கு மேலே செய்யறதுக்கான கோட்டிங் மாவு இருக்கும் இல்லையா, அதுக்கு என்னென்ன மாவு எடுத்துக்கணும்னா, மைதா 1 கப், அரிசி மாவு 2 டேபிள்ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 சிட்டிகை, உப்பு தேவையான அளவு, தண்ணீர் தேவையான அளவு, எண்ணெய் பொறிக்கிறதுக்கு எடுத்துக்கணும். ஆல்ரெடி நம்ம பூரணத்துக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டோம், மேல் மாவு. ஆக்சுவலாக பூரணம் ரெடி பண்ணி அதை அந்த மேல் மாவில் கோட்டிங் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெயில் பொறிக்கணும். இதை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலைப்பருப்பை ஊற வச்சு அதை வேக வச்சு நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கணும். அதில் வானலில் வெள்ளத்தை சிறிதளவு தண்ணீரில் கரைச்சி வடிகட்டணும். அதில் பருப்பு, தேங்காய், ஏலக்காய்த்தூள், நெய் சேர்த்து கெட்டியாகும் வர நல்லா கலரணும். நல்லா இது பண்ணும்போதே நல்ல ஒரு சூப்பரான ஃப்ளேவர் வரும். அதை ஆறினதுக்கப்புறம் ஒரு சிறு சிறு உருண்டையை நல்லா கெட்டியாக பிரிக்கணும். உருண்டை வந்து எவ்வளோ கெட்டியாக இருக்கோ அப்போ தான் வந்து நம்ம பொறிக்கும் போது அந்த உருண்டை வந்து உடஞ்சி வராமல் இருக்கும். நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் நல்லா வந்து நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ அதுக்கு மேலே வந்து மைதா, அரிசி மாவு, மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து ஒரு தோசை மாவு பேட்டலுக்கு நம்ம ஒன்று வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம். அது கூட இந்த ஸ்டஃபிங்கை மேலே போட்டு ஒரு கோட்டிங், நல்ல வெள்ளை மாவு வந்து மேலே ஒரு கோட்டிங் மாதிரி ஆனதுக்கப்புறம் எண்ணெயை மிதமான சூட்டில் வச்சு, ஏன்னா நமக்கு வந்து உள்ளேயும் நல்லா வந்து வேகணும், ஏன்னா வெந்தால் தான் நமக்கு நல்லாவே இருக்கும். ஓகேவா? ஸோ மிதமான சூட்டு, ஏன்னா ரொம்ப எண்ணெய் இருந்தாலும்

எண்ணெயில் போட்ட உடனே அது என்ன ஆகிரும், கரிஞ்சு போயிடும். ஒரு மிதமான ஸ்டூட்டில் இதையும் அது உள்ளே மிக்ஸ் பண்ணி நம்ம போட்டோம் அப்படின்னா அது நல்லா பொன்னிறமாக வெந்து வரும். அப்படி வரும்போது சும்மா சூப்பராக இருக்கும். இதை வந்து நிறைய பேர் வீட்டில் சும்மாவும் செய்வாங்க, சும்மா ஃபெஸ்டிவல் டைமில் செய்வாங்க. மேக்ஸிமம் இதை கேட்டுட்ருக்க அனைவருக்குமே இந்த ரெசிபி வந்து ஒரு சூப்பரான ரெசிபி, ரொம்ப பிடிச்ச ரெசிபி அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு பாடல் வருது, கேட்டுட்டு வந்துடலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சியில் குக்கிங் ரெசிபி நிறைய நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ எல்லா ரெசிபியுமே ஒரு சூப்பரான ரெசிபி, நிறைய பேருக்கு ஒரு சில ரெசிபி வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ எல்லாருமே நிறைய பேர் இந்த ரெசிபியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட நான் டாட்டா பை பை சொல்லிட்டு கிளம்பிடுறேன்.

0: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884221666.
1: களத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கர்ணன் திரைப்படத்திலிருந்து.

சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9888421666.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: காலத்தை வென்ற காணங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் புதிய பறவை திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்தொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884221666.
3: காலத்தில் என்ற கானங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கருப்பு பணம் திரைப்படத்திலிருந்து. நேரம் 2:39:30.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை TNPSC பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
2: நேரம் 2:45:30. FM ரெயின்போவின் காலத்தை வென்ற காணங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பாசமலர் திரைப்படத்திலிருந்து.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் நெஞ்சம் மறப்பதிலே திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884221666.
3: எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற காணங்கள் நிகழ்ச்சியில் நிறைவாக வரும் பாடல் வசந்த மாளிகை திரைப்படத்திலிருந்து.

இரக்கமில்லாதவள் என்று படுக்கையின் கல்லறையில்

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம். மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: நேரம் 3 மணி. நேயர்களுக்கு மதிய வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் காயத்ரி. இன்னைக்கு வந்து நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நம்மளுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தவும், எண்ணங்களை பகிரவும், உறவுகளை இணைக்க உதவும் மிகப்பெரிய வரம் தான் நம்மளுடைய குரல் இல்லையா. இந்த குரல் பத்தி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேச போறோம். என்ன, எதை பத்தி அப்படின்னா, குரல் கோளாறுகள் மற்றும் குரல் நான்களின் ஆரோக்கியம் பற்றி தான் நம்ம வந்து பேச போறோம். நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். ஒரு குரலை வந்து எப்படி பாதுகாப்பது, குரல் கோளாறுகளின் அறிகுறிகள், சிகிச்சைகள் என்ன, அது மட்டும் இல்லாம இதுக்கு தவிர்க்க வேண்டிய பழக்கங்கள் என்ன, அது குறித்து நம்ம வந்து பேச போறோம். நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்டு மேற்படிப்பு மையத்தின் துறை தலைவர், காது மூக்கு தொண்டை நிபுணர் டாக்டர் ஸ்டாலின் சிவகுருநாதன் அவர்களுடன் இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம்
1: டாக்டர். இப்போ ஒரு குரல் வந்து எப்படி உருவாகுது டாக்டர், அந்த குரல் வந்து எப்படி செயல்படுது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர்.
2: குரல் வந்து ஆக்சுவலாக மனிதனுக்காக படைக்கப்பட்டது. எந்த மிருகத்துக்கிட்டையும் இல்லாத ஒன்று வந்து மனிதனுக்காக வந்து கடவுள் கொடுத்தது இல்லை விஞ்ஞானம் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா அது குரல். இந்த குரல் வந்து எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஸ்டேஜில். ஒன்று வந்து காற்று, நம்ம நுரையீரல்லேருந்து வர காற்று நம்ம குரல் லேரிங்ஸ்னுவாங்க, வாய்ஸ் பாக்ஸ்ன்னு அந்த குரல் உருவாகிற அந்த உறுப்பு, அதில் அதுவுடைய ஹார்ட் பீட்டாக நம்ம பார்க்கறது வந்து அந்த குரல் ஞானங்கள், வோக்கல் கார்ட்ஸ்ன்னு அந்த மடிப்பு. அந்த மடிப்பு வந்து அதிரத்துலேருந்து தான் நம்ம உருவாகிற அந்த குரல்கள் வந்து வருது. ஸோ நம்ம அடி வயிற்றுலேருந்து நம்ம அந்த மூச்சு குழாயிலேருந்து நுரையீரல்லேருந்து உற்பத்தி ஆகிற அந்த ப்ரெஷர் காற்று வந்து குரல் ஞானங்கள் என்னப்படும் அந்த வோக்கல் கார்ட்ஸில் வந்து அதிர்வு ஏற்படுத்தும். அந்த அதிர்வுலேருந்து ஏற்படுற அந்த வைப்ரேஷன்லேருந்து ஏற்படுற அந்த குரல் இதுலேருந்து உருவாகிறது தான் அந்த குரல்கள். இந்த குரல் வெளியில் வரும்போது நம்ம வாய் வழியாகவும் நாக்கு வழியாகவும் அதை ஆர்டிகுலேட் பண்ணும். அதனால் அதை வந்து பேச்சாக மாற்றும். அந்த குரல் வந்து ஒரு சவுண்டாக உருவாகிறத பேச்சாக மாற்றுறது நம்ம வாய் வழியாகவும் நாக்கு மற்றும் அது வாய் வழியில் சுற்றி இருக்கிறது சைனஸ் மூக்கு வழியாக இது எல்லாமே அதை அந்த வைப்ரேஷனை கொண்டு வரும்போது அது வந்து பேச்சாக வெளியில் வருது.
1: ஓகே டாக்டர். இப்போ அடுத்தது வந்து இந்த நான்கள் அப்படின்னு வந்து சொன்னீங்க, நான் குரல் நான் அப்படின்னு வந்து சொன்னீங்கல்ல டாக்டர், அதோடைய பங்கு என்ன டாக்டர்?
2: ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து உடம்புக்கு வந்து முக்கியமானது இதயம்ன்ற மாதிரி குரல் வளைக்கு லாரிங்ஸுக்கு

0: ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தா அந்த குரல் ஞான்கள், அதுதான் அந்த பேச்சை உருவாக்குது, அந்த சவுண்டே உருவாக்குது. வெறும் காற்றுலேருந்து வர அந்த எனர்ஜியை குரலாக மாற்றி வெளியில் கொடுக்கறது. ஒரு மனுஷனுக்கும் ஒரு ஒரு மனிதனுக்கும் அந்த குரல் விடிய அளவு மாறும். ஒரு ஒருத்தவங்களுக்கு அந்த பிச்சுன்னும் லவுட்னஸ்னும் பெண்களுக்கு ஆண்களுக்கு ஆன வித்தியாசத்தை கொடுக்கறது, சவுண்டு அதிகமாக பேசுறது லவுட்னஸ்ன்னு எடுத்து, பிச்சுன்னு எடுத்து நம்மளுடைய அந்த சுருதி குரல் விடிய ஆணாகவோ பெண்ணாகவோ இல்லை சுருதி ஹை பிச் லோ பிச் அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த உருவாக்குறதே அந்த குரல் வலையுடைய அளவும் அதோடைய டென்ஷன் அதோடைய ஸ்ட்ரென்த்தையும் பொறுத்து தான் அந்த இது குரலே உருவாகுது. அதை அதிகப்படுத்தி ஆர்டிகுலேட் பண்ணி கொடுக்கறது தான் மற்ற அனைத்து உறுப்புகளும் செயல்படும். ஸோ இது வந்து குரல் உருவாகிறதுக்கான இதயம்னே சொல்லலாம்.
1: ஓகே டாக்டர், ஒரு சின்ன விளம்பர இடைவெளிக்கு அப்புறம் நம்ம மீண்டும் பேசலாம் டாக்டர்.
2: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
1: நேர்களே, இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போவில் குரல் கோளாறுகள் மற்றும் குரல் நான்களின் ஆரோக்கியம் பற்றி தான் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் துறை தலைவர் காது மூக்கு தொண்டை நிபுணர் டாக்டர் ஸ்டாலின் சிவகுருநாதன் அவர்கள் தான் நம்மளோட இணைந்து நம்மளோட கேட்கிற கேள்விகளாம் அழகா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டர், அடுத்துதான் வந்து இப்போ ஒரு குரல் வந்து ஆரோக்கியமா இருக்கு இல்லனா இந்த குரல் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற வித்தியாசம் எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க டாக்டர்?
0: முதல் சொன்ன மாதிரி குரலில் வந்து நம்ம 2-3 விஷயம் பார்ப்போம். ஒன்று வந்து பிச், ரெண்டாவது லவுட்னஸ். லவுட்னஸ் வந்து அளவு எந்த அளவுக்குன்ட்டு, அதோட முக்கியம் அதோடைய தன்மை, அதோடைய குவாலிட்டி ஆஃப் வாய்ஸ். குவாலிட்டியை வச்சு தான் அதில் குரல் வந்து நல்லா இருக்கா, ஏன்னா அளவு வச்சு நம்ம கத்துறாங்களா இல்லையான்னு முடிவு பண்ணுவோம். ஆணா பெண்ணா இல்லை வந்து அவங்க கட்ட குரலான்னு பார்க்கறது வந்து குரல் மாறுபடுறது வந்து அதோடைய பிச்சை வச்சு, பட் அதோடைய குவாலிட்டி ஆஃப் ஸ்பீச்சுன்னு குவாலிட்டி ஆஃப் அந்த வாய்ஸுடைய குவாலிட்டி வச்சு தான் நம்ம அதில் வந்து பிரச்சனை இருக்கா இல்லையான்றது. இப்போ உதாரணத்துக்கு வந்து சிலவங்களுக்கு வந்து ரொம்ப சளி பிடிக்கும் போதோ இல்லை தொண்டையில் பிரச்சனை வரும்போதோ குரல் மாறுபடும், கரகரப்பாகும், அது கரகரப்புன்னு வர்றது. ரெண்டாவது குரல் வந்து பிசுறு வரும். சிலவங்களுக்கு ரொம்ப ஹை பிச்சில் கத்தும்போது காற்று வந்து வெளியாகும் போது பிசுறு மாதிரி வருது. ஸோ அது வந்து குரல் பிசுறு வர்றது. ரெண்டாவது சிலவங்களுக்கு ஹை பிச்சில் பாடும்போது ரெண்டு குரலாக கேட்கறது, கீர் அது வந்து அந்த வைப்ரேஷன் வந்து தவறாகிறதுனால. ஸோ இது மாதிரி வந்து குரலில் வந்து அசஸ் பண்ணி அதில் இருக்கிற குறைபாடுகள் நிறைய இருக்குது. அதுக்கான குறைபாடுகள் சொல்கிற வந்து நம்ம கணிக்கிறது வந்து அந்த குவாலிட்டி ஆஃப் வாய்ஸை வச்சு தான்.
1: ஓகே டாக்டர், இப்போ ஒரு சிலவங்க வந்து நார்மலாகவே வந்து சத்தமாக பேசுவாங்க, ஒரு சிலவங்க வந்து ரொம்பவே ஸ்லோவாக தான் பேசுவாங்க, கேட்டால் நான் அவ்வளோதான் பேசுவேன் அப்படின்னு, அது வந்து அவங்களுடைய நேச்சரே.
0: அதை நான் முதல் சொன்ன மாதிரி அந்த குரலில் வந்து நம்ம 3 வகையாக அசஸ் பண்ணலாம். ஒன்று வந்து அந்த பிச், அது ஆண் பெண் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அதனால தான் சொல்லுவாங்க பெண் ஆண்களுக்கு வந்து கொஞ்சம் பருவம் வரும்போது அவங்களுடைய குரலுடைய இது வந்து வைப்ரேஷனை பொறுத்து மாறும். இப்போ இருக்கிறதுலே கம்மியாக ஒரு 100-110 அளவுக்கு அந்த வோக்கல் கார்டுன்ற அந்த நாணம் வந்து அசையும் போது அது ஆண் குரலாக இருக்கும். 140-150 மேலே போகும்போது பெண் குரலாக இருக்கும். ஸோ அந்த வைப்ரேஷனை வச்சு, பட் ஆனால் லவுட்னஸ்ன்னு எடுத்து வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய அந்த குரல் வலையுடைய அமைப்பை பொறுத்து, சிலவங்களால் அதிகமான பிச்சு அதிகமாக லவுட்னஸ் வரும், சிலவங்களுக்கு குரல் வந்து கம்மியாக இருக்கும், அது வந்து நார்மல். இந்த குரல் உடைய மாறுபாடு தான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அதுடைய குவாலிட்டி ஆஃப் ஸ்பீச்சை வச்சு அதில் தவறு, அதில் சிலவங்களுக்கு பிசுறு வரும் நார்மலாகவே, சிலது வந்து அது அப்நார்மாலிட்டியும் அதில் வச்சு தான் கணிப்போம்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து எந்தெந்த தொழிலில் இருப்பாங்க வந்து குரல் கோளாறுகளுக்கு ஏற்படும் அபாயம் அதிகம் டாக்டர்?
0: குரல் நம்முடைய வாய்ஸ் குரலை வந்து யார் யாரெல்லாம் அபியூஸ் பண்றாங்களோ அது பேரே வந்து வாய்ஸ் அபியூஸ். அபியூசர்னா அதிகப்படியா யூஸ் பண்ணாலும் சரி தவறா யூஸ் பண்ணாலும் சரி அது பேர் அபியூஸ் தான். அந்த வாய்ஸ் அபியூசர் ஹேபிச்சுவல் வாய்ஸ் அபியூசர்னும் தொடர்ச்சியாகவே அந்த குரலை வந்து நம்ம மதிக்காம குரல் வேலைக்கான மதிப்பை நம்ம தராம கொஞ்சம் அதுக்கு அதிகமான கடினமான வேலைகளை கொடுக்கும்போது அது வாய்ஸ் அபியூஸ் ஆகுது. அப்போ வந்து அந்த குரல் ஞானங்கள் அந்த வாய்ஸுடைய அந்த வோக்கல் கார்டுன்றது வந்து வைப்ரேஷன் அதிகப்படியாகும் போது அது காயப்படலாம். ரொம்ப அதிகமானு பார்த்தீங்கன்னா சிங்கர்ஸ், பிச்சு வந்து நம்மளால் முடியாத பிச்சுன்னும் போது அது குரல் வலையை வருத்தி நம்ம அதை வந்து அந்த பாட்டை கொண்டு வரும்.

0: போது இல்லை அதிகப்படியாக தொடர்ந்து அதை ஸ்ட்ரெயின் பண்ணும்போது வாய்ஸ் ஸ்ட்ரெயின் ஆகுது, முக்கியமாக அது வாய்ஸ் அப்யூசர்ஸ். ரெண்டாவது வந்து டீச்சர்ஸ், மூணாவது வந்து ரொம்ப கத்தி பேசுகிற இடத்துல ஃபேக்ட்ரிலேயோ இல்லை ரொம்ப சவுண்டான என்விரான்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க, டிராஃபிக்கில் டிராஃபிக் போலீஸ், அது மாதிரி அவுடோர் இடத்துல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் ரொம்ப கத்துறவங்க கத்தி பேசும்போது அது வருது. முக்கியமாக சிங்கர்ஸ் தொடர்ச்சியாக பேசுகிறவங்க, உங்களை மாதிரி ஆர்ஜே கூடும் தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருந்தீங்கன்னா குரலை வந்து நம்ம வந்து பயன்பாட்டுக்கு மீறி அது நமக்கு அளவு ஒரு அளந்து கொடுத்துருக்கிறார், அதை வந்து கொஞ்சம் அதிகப்படியாக நம்ம வந்து அளவுக்கு மீறி பயன்படுத்தும் போது அது அப்யூஸ் ஆகுது. ஸோ இந்த வாய்ஸ் அப்யூஸ் பண்ணுற குரூப்பில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும்.
1: கேர் எடுத்துக்கணும். ஓகே, இப்போ வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க சிங்கர்ஸு இந்த அவுடோரில் வேலை பார்க்குறவங்களாம் ரொம்ப அவங்க வாய்ஸை பார்த்துக்கணும். இப்போ சப்போஸ் நான் இன்னைக்கு மட்டும் கத்துறேன், ஒரு ஒரு வாரத்துக்கு மட்டும் நான் வந்து சத்தமாக பேச வேண்டிய நிலைமையில இருக்கேன் அப்படிங்கிறவங்கலாம் வந்து
0: உதாரணத்துக்கு இப்போ வந்து நம்ம வந்து எல்லாருமே நடக்கலாம், திடீர்னு ஒரு நாள் ரொம்ப வேகமாக ஓடிட்டோம்னா கால் வலிக்கும், அதே மாதிரி தான் குரலும். நார்மலாக நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணோம்னா ஒன்றும் ஆகாது. ஒரு ஒரு அளவுக்கு மீறி அதை வந்து நம்ம காயப்படுத்திட்டோம், அந்த குரல் நாணங்களை வந்து நம்ம காயப்படுத்திட்டோம்னா அதில் சின்னதாக காயம் பட்டுருதுன்னா அந்த குரலுடைய குவாலிட்டியே மாறும். அது வந்து வேரியிங் டிகிரி, பலதரப்பட்ட அளவில் அது பாதிப்பு வரும். உதாரணத்துக்கு ஒரு சின்னதாக வீக்கம் மட்டும் கொடுத்துட்டு அந்த குரல் வந்து கொஞ்சம் கரகரப்பாட போயிடும், இல்லையா ஒரு நாடியூல்னு வாங்க ஒரு சின்னதாக நீர்க்கட்டி மாதிரி வரும், அந்த நீர்க்கட்டி வந்து கொஞ்சம் அதை விட அதிகமாக குரல் வந்து வெளியில் வராது, பிசுறு தட்டும், அது மாதிரி கொஞ்சம் அதிகப்படியாது. அதை விட அதிகமாக சிலது ரத்தக்கட்டாகவே வந்துடும், ஹெமரேஜிக் பாலிப்பு இல்லைன்னா நாடு ஹெமரேஜிக் நாடியூல்ன்ட்டு ரத்த கசிவாகவே ஆகிடும். அதுதான் அந்த ரொம்ப வோக்கல் ஸ்ட்ரெயின் அதிகமாக கொடுக்கும் போது காயம்பட்டு வர்றது. ஸோ இது மாதிரி வேரியிங் டிகிரி நம்ம எப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்தால் கூட ஒரே வேலையில் ரொம்ப அதிகமாக நம்மளை சக்திக்கு மீறி கத்தி அதை காயப்படுத்திட்டால் கூட காயம்படலாம். பட் இது எல்லாமே டெம்பரரி, உடனடியாக ஏற்பட்ட வீக்கமும் காயமும் கொஞ்சம் சிறு கொஞ்சம் ரெஸ்ட் விட்டோம்னா அது ஆறிடும். நாள்பட்ட அதை காயப்படுத்திட்டே இருக்க அந்த வோக்கல் அப்யூஸ்ன்னு சொல்லும்போது அதுக்கு வந்து நம்ம ஸ்பெஷலாக அதுக்கு மாடிஃபிகேஷனோ இல்லை ட்ரீட்மெண்ட்டோ போகிற மாதிரி இருக்கும்.
1: ஓகே டாக்டர், ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு அப்புறம் மீண்டும் பேசலாம் டாக்டர்.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: எஃப்எம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு குரல் கோளாறுகள் மற்றும் குரல் நான்களின் ஆரோக்கியம் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். டாக்டர், இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க பாடகர்கள், ஆசிரியர்கள் மற்றும் எங்களை மாதிரி இருக்க ஆர்ஜேஸ்க்கெலாம் வந்து குரல் நீங்கள் எப்போவுமே பேசிக்கிட்டே இருக்கீங்க அந்த மாதிரிலாம் சொன்னீங்க. இப்போ இதை பாதுகாக்க என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும் டாக்டர்?
0: குரல் பாதுகாப்புனா ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த குரல் வந்து அனலைஸ் பண்ணிக்கிறது தான். நம்ம வாய்ஸில் ஸ்ட்ரெயின் இருக்கா, இல்லை நார்மலாக நம்ம பேசுறது வந்து ஸ்ட்ரெயின் இல்லாமல் அந்த வோக்கல் கார்ட்ஸ் வந்து வைப்ரேஷன் வந்து எந்த ஸ்ட்ரெயினும் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்கணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது எப்பயுமே எல்லாருக்குமே முக்கியமானது வாய்ஸ் ரெஸ்ட். நமக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளே தெரியாமல் சில நேரத்தில் ரொம்ப கத்தி பேச வேண்டியதாக இருக்கும், இல்லை தொடர்ச்சியாக பேச வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்த நாளோ இல்லை அதுக்கு அடுத்த இந்த கத்தனத்துக்கு அப்புறம் நம்ம வாய்ஸ் ரெஸ்ட், அதுக்கு சிறிது ரெஸ்ட் கொடுத்து அதை திரும்ப நார்மலாக ஆகிற கண்டிஷனுக்கு வர வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது வந்து குரல் பாதுகாப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தொண்டை பாதுகாப்பு. ஸோ தொண்டையில் ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ தொண்டை வறட்சி ஆகிறது, தண்ணி குடிக்காமல் இருக்கிறது, நீர் இல்லாமல் வந்து வறண்டு போகும்போது தொண்டை வந்து ஸ்ட்ரெயின் அதிகமாகும். ஸோ அதுபடி அந்த மியூக்கோசான் வாங்க, அது மேலே மூடி இருக்கிற அந்த சின்ன சதை தசைப்பகுதியெல்லாம் ஈரப்பதத்தோட மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ ஹைட்ரேஷன், நம்ம நீர் சத்து குறையாமல் பார்த்துக்கிறது. ரெண்டாவது அது குரல் வலையை காயப்படுத்துகிற மாதிரி உணவுகள் இல்லை வேறு பழக்க வழக்கங்களை அவாய்ட் பண்ணுறது. முக்கியமானது ஸ்மோக்கிங், ஆல்கஹால், அது மாதிரி பழக்க வழக்கங்கள் வந்து அந்த குரல் வலையில் இருக்க அந்த மியூக்கோசாவை அந்த தசைகளை வந்து காயப்படுத்தும். ஸோ அதை காயப்படுத்தாத அளவுக்கு நம்ம அதை பாதுகாக்கிறது நல்லது. நான் கடைசியாக வந்து வாய்ஸ் வந்து ப்ரிசர்வேஷன் தான். வாய்ஸ் ப்ரிசர்வேஷன் எடுத்து நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த இதை வந்து உறுப்பை வந்து பாதுகாக்கிறோமோ அவ்வளோ நல்லது. ரெண்டாவது ரெகுலராக எந்த வண்டியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அந்த ஓவர் ஆயிலிங் மாதிரி ரிப்பேர் பண்ணி அதை ஆயில் போட்டு சுத்தமாக வச்சுக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து வாய்ஸை வந்து அப்பப்போ அனலைஸ் பண்ணி நார்மலாக இருக்கா இல்லை ஏதாவது பிசர் இருக்கா இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு, முக்கியமாக சிங்கர் ப்ரொஃபஷனலுக்கு சொல்கிறோம், நார்மல் இண்டிவிஜுவலோட ப்ரொஃபஷனல்ஸுக்கு வந்து

0: அந்த வாய்ஸ் அனலைஸ் பண்ணி அவங்க வந்து ஸ்ட்ரெயின் எங்கே போகுது, நோட்டு ஏதாவது அவங்க நோட்டில் தப்பு இருக்கா இல்லை பிச்சில் தப்பு இருக்கான்னு பாடகர்களுக்கு, முக்கியமாக பாடகர் அவங்களாம் பார்த்துக்கிறது நல்லது.
1: ஓகே, ஒரு பாட்டு ஈஸியாக பாடினா அந்த ஸ்ருதியெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய வாய்ஸையும் அவ்வளோ நம்ம
0: மிக முக்கியம். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து வாய்ஸை மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய குரல் நல்லா இருக்கும். அந்த குரல் நல்லா இருக்கும்போது தன்னால் உங்கள் பாடல்களோ இல்லை நீங்கள் உங்களுடைய இப்போ தொடர்ச்சியாக பேசுகிறாங்க, ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வந்து மீட்டிங்கில் பேசுகிறாங்க இல்லை கத்தி பேச வேண்டிய இருக்கலாம், அவங்களாம் அதுக்கு தகுந்த மாதிரி அதை குரலில் வந்து ட்ரெயின் பண்ணிக்கணும். எடுத்த உடனே போய் ஒரு மீட்டிங்கில் கத்தி யாரும் பேசிட முடியாது, அது மாதிரி எடுத்த உடனே யாரும் ஒரு ஹை பிச்சில் பாட்டு பாடிட முடியாது. ஸோ அந்த குரலில் வந்து ட்ரெயின் பண்ணணும், ப்ளஸ் அதில் தவறு இருந்தால் திருத்திக்கணும், அதை ப்ரிசர்வ் பண்ணணும். மற்ற நேரத்தில் வேறு எதுவும் அதில் தவறாக நடக்காமல் பார்த்துக்கணும். ஸோ இது எல்லாமே வந்ததுன்னா தான் உங்களுடைய ரிசல்ட், குரல் வாய்ஸ் அவுட்புட் நல்லாயிருக்கும்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து எனக்கு இப்போ நம்ம சொன்ன மாதிரி கரகரப்பு ஏற்படும் அப்படின்னு வந்து சொன்னீங்க, இப்போ இதுக்கு நுரையீரலுக்கும் நம்ம அந்த வாய்ஸ் கார்ட்ஸ்க்கும் சம்மந்தம் இருக்கா டாக்டர்? ஏன்னா இப்போ ஒருத்தவங்க வந்து இப்போ எனக்கு கரகரப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தா அடுத்த நாளே அவங்களுக்கு சளி பிடிச்சிக்குது, அதனால வாய்ஸ் மாறிடுச்சு அப்படின்னு
0: சொல்லுவாங்க. இல்லை, முதல் சொன்ன மாதிரி தான், அந்த மூணுமே இம்பார்ட்டன்ட், நுரையீரல், குரல் வலை, ப்ளஸ் நம்முடைய வாய், நாக்கு, அது எல்லாமே, தொண்டை, இது எல்லாமே வைப்ரேட் ஒன்று சேர்ந்து பண்ணும்போது தான் அந்த ஒரு குரலுடைய அழகே வரும். நுரையீரல்லேருந்து உருவாகிற அந்த காற்று தான் குரல் நாணல்கள் வழியாக அந்த வோக்கல் கார்ட்ஸ் வைப்ரேஷன் வழியாக அது குரலாக ஆகி சவுண்டாகி அந்த சவுண்டை வந்து ஆர்டிகுலேட் பண்ணி பேச்சாக கொடுக்கும். ஸோ இதில் எங்கே குறைபாடு இருந்தாலும் அது அது குவாலிட்டி ஆஃப் வாய்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ நுரையீரல் அஃபெக்ட் ஆகிருந்ததுன்னா நம்ம காற்று ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்களால சஸ்டெயின்டாக தொடர்ச்சியாக பேச முடியாது, காற்று அதிகமாக போகும். காற்றை கண்ட்ரோல் பண்ணி வெளியில் விட்டால் தான் அவங்களால அந்த பேச்சு வந்து வரும், மூச்சு கண்ட்ரோல் இல்லைனா பேச்சு வராது. ரெண்டாவது குரல் வலையிலேயே பிரச்சனை இருந்தால், முதல் சொன்ன மாதிரி அந்த வோக்கல் கார்டு உடைய அசைவு கம்மியாக இருந்தால், அதுடைய அதிர்வுனால் வர நீர் கட்டிகள், அது மாதிரி அதில் இருக்கிற நோய்த்தன்மை ப்ளஸ் அதெல்லாம் இருந்ததுன்னா குரல் கரகரப்பு வரும், குரலில் வந்து குவாலிட்டி வராது, அந்த பிச்சு வராது. மூணாவது வாய், நாக்கு, அதில் இப்போ வாய் புண்ணு, வாயில் தொண்டையில் இன்ஃபெக்ஷன், இதெல்லாம் வந்துன்னா பேச்சு சவுண்டாக பேச முடியாது, வலி கொடுக்கும், வலியினால் அவங்க கொஞ்சம் குறைச்சி பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ இது மூணில் எங்கே பிரச்சனை இருந்தாலும் குரலில் வந்து அது நம்ம காமிச்சு கொடுத்தோம்.
1: ஓகே டாக்டர், இப்போ இந்த குரல் பிரச்சனை அப்படின்னு வந்து எனக்கு இருக்குது அப்படின்னா எனக்கு என்னென்ன ஆரம்பகட்ட அறிகுறிகள் தெரியும் டாக்டர்?
0: ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து முக்கியமாக நம்ம சொன்ன மாதிரி இந்த மூணு வகையிலையுமே நம்ம வந்து பார்த்துக்க வேண்டியதான். நம்முடைய சஸ்டெயின்டாக ஸ்பீச், தொடர்ச்சியான பேச்சு வர முடியலன்னா நுரையீரல், அதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்குவோம். குரல் வலையில் தான் பிரச்சனைனா கரகரப்பு, முக்கியமானது கரகரப்பு ப்ளஸ் அந்த டபுள் ஸ்பீச், ரெண்டு குரலே வந்து அவங்க குரல் உடஞ்சி வேறு மாதிரி வர்றது. ரெண்டாவது மூச்சு மட்டும்தான் வரும், ரொம்ப ஹை பிச் போகும்போது காற்று மட்டும் வெளியில் வர்றதுனால இதெல்லாம் குரல் வலையில். நாக்கு அதிலலாம் குறைபாடு இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அந்த பேச்சுடைய குவாலிட்டி மாறும், நாக்கு குழறது இல்லை பேச்சு வெளியில் வரும்போது கிளியராக வராமல் பிசுறு தட்டி வர்றது. ஸோ இது எல்லாமே இது இதுடைய அறிகுறிகள் தான். அந்த அறிகுறியை வச்சு நம்ம எந்த ஏரியாவில் பிரச்சனை நடத்தியும் கணிக்க முடியும்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து எனக்கு நான் வாய்ஸை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிட்டேன், ஒரு ரெண்டு நாள் வந்து எனக்கு கரகரப்பாக இருக்குது, தொண்டையெல்லாம் வலிக்குது அப்படின்னு இருக்குது, எத்தனை நாள் வரைக்கும் நம்ம பொறுத்திருந்துட்டு நம்ம வந்து டாக்டரை மீட் பண்ணணும் சார்?
0: நமக்கு எப்பயுமே மருத்துவரை நம்ம எப்போ பார்க்கணும்னா நமக்கு தொந்தரவு இருந்தால் தான், எப்பயுமே வந்து அதுக்கான ரெஸ்டோ இல்லை அதுவோ அதுவே வந்து செல்ஃப் ஹீலிங் தான் எல்லாமே. அதுவும் மீறி அது வந்து ரெண்டு நாளுக்கு மேலே யூஸ்வலாக பிரச்சனையாக இருக்குது, பெயின்னு சீழ் வைக்கிறது, இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா உடனடியாக பார்க்கறது நல்லது. இல்லை நமக்கே தெரியும் இன்றைக்கி நான் ரொம்ப அதிகமாக கத்தி பேசிட்டேன் அதனால் எனக்கு கொஞ்சம் கரகரன்னு இருக்குது அப்படின்னா வெயிட் பண்ணலாம். நமக்கு அந்த பிரச்சனை எப்போ தொந்தரவாக மாறுது, நம்முடைய டெய்லி ஆக்டிவிட்டிஸை பாதிக்குது அப்படின்னா, நம்ம டீச்சராக இருக்காங்க, ரெண்டு நாள் அவங்களால கிளாஸ் எடுக்க முடியலன்னா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் குறையும், அப்படின்னா உடனடியாக பார்க்க வேண்டியது தான். இப்போ எனக்கு பேசுகிறதுக்கான காரணங்கள் கம்மி, இப்போ நான் பேசாமலே என்னால் ஒர்க் பண்ண முடியும்னா நம்ம வீட்டிலே ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ராவாக ரெண்டு நாள் கூடும், அவங்க நாலாவது அஞ்சாவது நாள் கூடும் வெயிட் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் டே எனக்கு பாடி ஆகணும் இல்லை நெக்ஸ்ட் டே நான் பாடம் எடுத்து ஆகணும் போது அவங்களும் உடனடியே பார்த்து தான் ஆகணும். குரல் யூஸ்வலாக அஃபெக்ட் ஆகுதுன்னா நம்மளுடைய குரல் வலையில் ஏதோ பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். ரிப்பீட்டடாக வருது அப்படின்னா நம்ம உடனே அது என்னன்னு பார்த்து தான் ஆகணும், மருத்துவரை பார்த்து எதனால் ரிப்பீட்டடாக தொடர்ச்சியாக மாதத்துக்கு ஒரு தாட்டியோ இல்லை வாரத்துக்கு ஒரு தாட்டியோ நம்மளுடைய குரல் அடிக்கடி இது மாதிரி குரல் பிரச்சனை வருதுன்னா குரல் வலையில் நீர் கட்டி இருக்கு, அதெல்லாம் நம்ம செக் பண்ணிடுறது நல்லது.
1: ஓகே டாக்டர், அதாவது ஒரு குரல் வந்து இப்போ சரியாகுது அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனா அடிக்கடி அதே தொந்தரவு வந்து திரும்பி வரும்போது கண்டிப்பா
0: ஒரே அதே பிரச்சனை நமக்கு மறுபடி வருதுன்னா ஏதோ நம்ம அதுக்கான கவனம் அதிகமா செலுத்தணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்.
1: ஓகே டாக்டர், இப்ப அடுத்ததான் வந்து இந்த பரிசோதனை வந்து நம்ம பண்றோம் இல்லையா டாக்டர், இப்ப நீங்க வாய்ஸ் வந்து எப்படி இருக்கு, அந்த குரல் நான்கள், அந்த ஆரோக்கியம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு வந்து பரிசோதனை பண்றோம். இதுல வந்து

0: கார்கியான் ஸ்கோபி அப்படின்னு
1: நம்ம வந்து குரல்ல வந்து அசஸ் பண்ணுறது வந்து ரெண்டு விஷயம். ஒன்று வந்து அனாட்டமிக்கலாம், அதில் வந்து நேரடியாக ஏதாவது கட்டியோ காயமோ இல்லை வந்து சதை வளர்ந்துருக்கோ இல்லை அது அந்த வோக்கல் கார்டுன்ற அந்த ஞானங்கள் வந்து அசையாமல் நரம்பு பாதிச்சிருக்கோ, ஸோ அது மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு நேரடியாக பார்க்கறது வந்து லரிங்கோஸ்கோப்பின்னு அந்த லாரிங்ஸை நம்ம ஒரு வீடியோ கேமராவில் பார்ப்போம். ஸோ அதோடைய அசைவு அதில் தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது கட்டி ஏதாவது இருக்கா, நீர் கட்டி இருக்கா, இல்லை அதோடைய வீக்கம் இருக்கா. அதில் யூஸ்வலாக வந்து அதில் பார்த்தீங்கன்னா இந்த நீர் கட்டினால் வர வோக்கல் கார்ட் நாடியூலோ வோக்கல் கார்ட் பாலிப்போ இல்லைனா அது வேலை செய்யாமல் போயிடும். வோக்கல் கார்ட் பேரசிஸ் இல்லை பேராலிசிஸ்ன்னுவாங்க, அந்த குரல் வலையை வேலை செய்யாமல் போகுமா, அதெல்லாம் அசஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த லரிங்கோஸ்கோப்புன்ட்டு பார்ப்போம், வீடியோ லரிங்கோஸ்கோப்னு பார்ப்போம். ரெண்டாவது அந்த குரல் விடிய குவாலிட்டியை செக் பண்ணுறதுக்கு, அந்த நாங்கள் முதல் சொன்ன மாதிரி அந்த வோக்கல் கார்டில் வந்து அந்த அசைவு அதிர்வுகள் வரும், அந்த அதிர்வில் ஏதாவது தவறு இருக்கா, நம்ம வாய்ஸ் அப்யூஸ் நம்ம குரல் ரிலீஸ் பண்ணும்போது அதில் ஏற்படுற அந்த அதிர்வுகளும் வந்து நம்ம செக் பண்ண வேவ் பேட்டர்ன்ஸை பார்க்கறது வந்து ஸ்ட்ரோபோஸ்கோப்பின்ட்டு, அது வந்து குரலை வந்து அசஸ் பண்ணும், வாய்ஸை வந்து அனலைஸ் பண்ணும். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். எண்டோஸ்கோப்புக்கு அப்புறம் நம்ம வந்து ஸ்ட்ரோபோஸ்கோப்புன்ட்டு அதோடைய அசைவும் குரல் உருவாகிற தன்மையும் அதுலேயே வந்து அதோடைய பிச் எவ்வளோ இருக்குது, எந்த இடத்துல அந்த மியூகோசல் வைப்ரேஷனில் எங்கே தடைப்படுது, இது எல்லாமே நம்ம செக் பண்ணும். இந்த வசதிகள் அனைத்தும் இரண்டும் எண்டோஸ்கோப்பும் சரி ஸ்ட்ரோபோஸ்கோப்பும் சரி நம்ம புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் இஎன்டி டிபார்ட்மெண்ட்டில் நம்ம வந்து புதுசாக இது எல்லாமே தொடங்கியிருக்கோம். இதுக்கான அனைத்து பரிசோதனைகளும் இலவசமாக நம்ம அரசு புதுச்சேரி பொது மருத்துவமனையில் செய்யப்படுகிறது.
0: ஓகே டாக்டர், ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு அப்புறம் மீண்டும் பேசலாம் டாக்டர்.

0: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை TNPSC பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884221666.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
3: நேரம் 3:21:43. FM ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு வந்து குரல் கோளாறுகள் மற்றும் குரல் நான்களின் ஆரோக்கியம் பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட புதுச்சேரி இந்திராகாந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் துறை தலைவர் காது மூக்கு தொண்டை நிபுணர் டாக்டர் ஸ்டாலின் சிவகுருநாதன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம நிலையத்தில் வந்து ரொம்ப அழகா வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டாங்க. டாக்டர், இப்ப வந்து நீங்க வாய்ஸ் தெரப்பி வந்து எப்போ வந்து தேவைப்படும் டாக்டர்? இல்லைனா வாய்ஸ் தெரப்பி தேவைப்படுமா, இல்லைனா அறுவை சிகிச்சை தேவைப்படுமா டாக்டர்?
4: நம்ம வந்து முதல் நம்ம இப்போ லாஸ்டாக பேசுனது வந்து அந்த லரிங்கோஸ்கோப்பி அண்ட் ஸ்ட்ரோபோஸ்கோப்பி. அதில் வந்து நமக்கு வந்து அந்த குரல் ஞானங்களில் ஏற்படுற அந்த வைப்ரேஷன் ப்ளஸ் அந்த மியூக்கோசல் மூவ்மெண்ட்ஸ், அதோடைய அந்த தசை வந்து அசைவை வந்து நம்ம கணிப்போம். ஸோ அது கணிக்கும்போது அவங்களுடைய வாய்ஸில் தான் ஸ்ட்ரெயின் ஆகுதுன்னா நம்ம வந்து வாய்ஸ் தெரப்பி. அவங்களுக்கு வந்து பேச்சு பயிற்சி மாதிரி தான் அது. பேச்சு பயிற்சின்னு டோட்டலாகவே இப்போ யூஸ்வலாக நம்ம அந்த ஸ்டட்டரிங்கன்ற அந்த தெத்தி பேசுறது அதுக்கெல்லாம் கொடுக்கறது பேச்சு பயிற்சி. இது வந்து குரல் பயிற்சி, வாய்ஸ் தெரப்பி. வாய்ஸை மட்டும் எப்படி அவங்க மாடுலேட் பண்ணணும், எங்கே தப்பு நடக்குது, எந்த பிச்சில் வந்து அவங்க ஸ்ட்ரெயின் பண்ணுறாங்கன்னு பார்க்கறது வந்து வாய்ஸ் தெரப்பி. ஸோ ஸ்பீச் தெரப்பிக்கும் வாய்ஸ் தெரப்பிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஸ்பீச் வந்து அவங்களுக்கு பேச்சுடைய மாறுதல்கள்லாம் இப்போ நாக்கில் குறைபாடு இருக்குது இல்லை அது மாதிரி வரும்போது அவங்களுக்கு பேச்சு பயிற்சி கொடுக்கும். இது வந்து குரல் அனலைசிஸ், வாய்ஸ் தெரப்பி. அவங்க அந்த வாய்ஸை எப்படி நார்மலைஸ் பண்ணலாம், ஸ்ட்ரெயின் இல்லாமல் கொண்டு வரலான்னு அர்த்தம் தான். ஸோ அதில் ஃபெயிலியர் ஆகும்போது அந்த கட்டியோ நம்ம முதல் சொன்ன மாதிரி வெறுமனே

0: வைப்ரேஷன் இல்லை அதில் மட்டும் ப்ராப்ளம் இருந்ததுனா இந்த ட்ரீட்மெண்ட்லேயும் நம்ம மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டோ இல்லை இது மாதிரி தெரப்பி ட்ரீட்மெண்ட்லேயோ அவங்களுக்கு சரி பண்ணிடலாம். ஸோ அதில் பாலிப்புன்னும் நீர் கட்டி மாதிரி எதாவது வருதுன்னா பாலிப்பு இருக்குது இல்லை சதை வளர்ந்துருக்கு, சில நேரத்தில் வந்து வீக்கம் அதிகமாகி ரிங்கிஸ் எடிமான்னு சாப்பிடாமல் இருந்து அசிடிட்டினால் அது முக்கியமாக வரும். அசிடிட்டினால் குரல் வலை வரைக்கும் அந்த ஆசிட் பட்டு வீக்கம் கொடுக்கும்போது ஸோ அதெல்லாம் வந்து சில நேரத்தில் சர்ஜரி தேவைப்படலாம். மைக்ரோ லரிஞ்சல் சர்ஜரின்னுவாங்க, நம்ம நேரடியாக வாய் வழியாக குரல் வலையை பார்த்து அதிர வழியாக பண்ணுறது, வெளியிலலாம் கழுத்தெல்லாம் கீறாமல் வாய் வழியாக நம்ம மூச்சு குழாய் கிட்ட போயிட்டு அதில் அந்த குரல் வலையில் இருக்கிற அந்த பிரச்சனைகளை வந்து ஆப்ரேஷன் மூலியமாக நீக்கிறது. ஸோ அது வந்து மைக்ரோ லரிஞ்சியல் சர்ஜரின்ட்டு.
1: ஓகே டாக்டர், இப்போ அது வந்து இந்த நீங்க சொன்னீங்க வாய்ஸ் ரெஸ்ட் வந்து கண்டிப்பாக தேவை. இப்போ பாடகர்கள்லாம் இன்னைக்கு வந்து பாடினாங்கன்னா அடுத்த ஒரு நாளாவது அட்லீஸ்ட் அவங்க வாய்ஸ் ரெஸ்ட் தேவை அப்படின்னு. இது நம்ம வந்து நார்மலாக இருக்கவங்களுக்கும் அந்த வாய்ஸ் ரெஸ்ட் தேவையா, இல்லை முழுமையாக பேசாமல் இருக்கிறது பேரும் வாய்ஸ் ரெஸ்ட் தானா?
0: இல்லை எல்லாருக்குமே வாய்ஸ் ரெஸ்ட் இல்லை, வாய்ஸை வந்து நீங்கள் அப்யூஸ் பண்ணீங்கன்னா தான், ஸ்ட்ரெயின் பண்ணுறீங்கன்னா தான். இப்போ நார்மலாக வாய்ஸ் வந்து ஸ்ட்ரெயினே இல்லாமல் 10 மணி நேரம் பேசுகிறவங்களாம் இருக்காங்க. ஸ்ட்ரெயின் பண்ணி குரல் பாதிக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா அப்போ கண்டிப்பாக வாய்ஸ் ரெஸ்ட்டு தேவை. ரெஸ்ட்டு வந்தால் தான் அது ரீஜெனரேட் ஆகும், திரும்ப அது புத்துணர்ச்சி பெற்று அந்த வாய்ஸ் வந்து நார்மலாகும். ஸோ வாய்ஸ் அப்யூஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சதுனால கண்டிப்பாக ரெஸ்ட்டு தேவை, இல்லைனா வாய்ஸ் கன்சர்வேஷன் நம்ம குரலை எப்படி பாதுகாக்கணுன்றது தான் முக்கியம். ஸோ அது வந்து நம்முடைய ஸ்பீச் நல்லா இருக்கா, வாய்ஸ் நல்லா இருக்கா, வாய்ஸுடைய அந்த வைப்ரேஷன்ஸ்லாம் மெயின்டைன் கரெக்டாக பண்ணுறோமான்றது அசஸ் பண்ணி அது வாய்ஸ் கன்சர்வ் பண்ணீங்கனாலே போதும், ப்ரிசர்வ் பண்ணீங்கனாலே போதும்.
1: ஓகே டாக்டர், ஒரு ஒரு சிலவங்க வந்து இந்த மெதுவா வந்து பேசுவாங்கல்ல சார், குசு குசுன்னு சொல்லுவாங்க, கிசு கிசுக்கா ரகசியமா பேசுறாங்க, அவங்களோட வாய்ஸ் அப்படிதான் இருக்குமா டாக்டர், இல்லனா அவங்க பேசுற இதுவே அப்படிதானா?
0: இல்ல அதுதான் வந்து அது வந்து அந்த குரல் வளையுடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்து, அவங்க அந்த குரல் நாலு வோக்கல் கார்டுடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்து இருக்கு. சிலவங்களுக்கு அந்த வைப்ரேஷனை பொறுத்து தான் அந்த பிச்சு மாறுபடும், பிச்சு அதிகமாகலாம் கம்மியாகலாம். விஸ்பரிங்கிறது வந்து அவங்க குரல் உருவாகிறது அவங்களே கட்டுப்படுத்தி சில நேரத்தில் கம்மியாக பேசலாம், சில நேரத்தில் அவங்களுக்கு குரலே அவ்வளோதான் கம்மியாக வரலாம். ஸோ அது பெத்தாலஜிக்கல், அப்படி இருந்தால் அது வந்து தவறு, அதுக்கு நம்ம வைத்தியம் என்னன்னு பார்க்கணும். குரல் வெளியில் நான் ட்ரை பண்ணுறேன், குரல் வெளியில் வரலன்னா அது வந்து உடலில் பிரச்சனை இருக்குதுன்னு பா, அந்த குரல் ஞானத்தில் பிரச்சனை இருக்குது, அதை என்னன்ட்டு அசஸ் பண்ணி சரி பண்ணிக்கிறது நல்லது. மொதல் நம்ம சொன்ன மாதிரி அந்த வோக்கலில் இருக்கிற அந்த எடிமான்னு சொன்ன இல்லைங்களா, அப்படி இருந்தால் குரல் வெளில வராது, வைப்ரேஷன் இருக்கும், சவுண்டு வெளியில் வராது. ஸோ பிசுறு இருக்கும், குரல் வந்து அதிகப்படியாக நான் காற்று மட்டும்தான் வெளில வரும். ஸோ அதெல்லாம் வந்து தவறு, அப்பனா உடலில் வந்து பிரச்சனை இருக்கு, நம்ம அதை சரி பண்ணிக்க வேண்டியது வரும். இதை பொறுத்த வரைக்கும் நம்மளா குறைச்சி பேசுறது வந்து அது பிசியலாஜிக்கல், நானா வந்து வெளியில யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு குறைக்கும் போது ஸ்ட்ரெயின் தான் பண்றேன், அது வந்து அவங்களுக்கு தேவைக்கு ஏற்று அவங்க அதை சரி பண்ணிக்க வேண்டியது.
1: ஓகே டாக்டர், ஒரு சிறிய விளம்பர இடைவெளியும் அப்புறம் ஒரு பாட்டு கேட்டு நம்ம மீண்டும் பேசலாம் டாக்டர்.
2: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி, இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும், பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212.

0: 6. நேரம் 3:34 எஃப்எம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு குரல் கோளாறுகள் மற்றும் குரல் நான்களின் ஆரோக்கியம் பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட புதுச்சேரி இந்திராகாந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் துறை தலைவர் காது மூக்கு தொண்டை நிபுணர் டாக்டர் ஸ்டாலின் சிவகுருநாதன் அவர்கள் தான் நம்மளோட இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க. டாக்டர், இப்போ வந்து மன அழுத்தம், பதட்டம், அதெல்லாம் வந்து இந்த குரலுடைய தரத்தை வந்து பாதிக்குமா டாக்டர்?
1: கண்டிப்பாக. நம்ம இதுவரைக்கும் பார்த்தது வந்து அந்த குரல் அசைவுனால ஏற்படுற பாதிப்புகள், வோக்கல் நாடியூல், வோக்கல் பாலிப், அதெல்லாம் பற்றி பார்த்தோம். இதை விட முக்கியம் அதுக்கான நரம்பு சம்மந்தப்பட்டது. ஸோ அது வந்து டிஸ்ஃபோனியானும் இந்த மன அழுத்தம் இல்லைனா வந்து நரம்பு பாதிக்கிறதுனால வரும்போது அதோடைய அந்த மசில் மூவ் ஆகாது, அந்த தசை வந்து இறுக்கமாயிடும். ஸோ அப்போ வந்து அது பேர் டிஸ்ஃபோனியான்னு சொல்லுவோம். நரம்பு வேலை செய்யாததுனால வர்றது வந்து வாய்ஸ் டிசார்டர்லேயே புது வகையாக வந்து டிஸ்ஃபோனியான்னு சொல்லுவோம். அப்போ வந்து அந்த மன அழுத்தத்தை குறைக்கணும் இல்லைனா அந்த நரம்புடைய செயல்பாட்டை, அந்த ஸ்ட்ரெயினை வந்து அதிகப்படுத்துது. இது முக்கியமாக அவங்களுடைய மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸுனாலேயோ இல்லை வந்து அந்த நோயினாலேயோ கூட, சில நேரத்தில் அந்த நரம்பு வேலை செய்யாமல் போகும்போது நோயினாலேயோ அந்த குரலோட வந்து அழுத்தமாக இருக்கும்போது அது அசையறது வந்து கம்மியாயிடும்.
0: ஒருத்தர் ஸ்ட்ரெஸ் ஆனால் எவ்வளோ உடம்புல பல
1: கண்டிப்பாக கண்டிப்பாக மூளை தான் வந்து எல்லாத்துக்கும் எஞ்சான், உடம்புக்கு வந்து அதுதான் வந்து பிரதானம். ஸோ அதில் வந்து ஒரு கோளாறோ இல்லை ஒரு அழுத்தமோ ஏற்படும் போது எல்லா உறுப்புகளையுமே பாதிக்கப்படும்.
0: ஓகே டாக்டர், இப்போ அடுத்ததான் வந்து இப்போ நீங்கள் முன்னாடி சொன்னீங்க இந்த நெஞ்சரிச்சல்லாம் இருந்தால் குரலில் வந்து பாதிக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டுங்க. அது மாதிரி இந்த அலர்ஜி, தைராய்டு இதெல்லாம் வந்து குரல் வலியை வந்து எந்த அளவுக்கு பாதிக்கும் டாக்டர்?
1: இல்லை, ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோம்னா ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வந்து வயிற்றில் உருவாகிற அந்த அமிலம், அசிடிட்டினால கேஸ்ட்ரைட்டிஸ்னால உருவாகிற இந்த அமிலம் வந்து நம்ம வயிற்றிலிருந்து மேல் நோக்கி எழும்பும்போது உணவு குழாயை தாண்டி வரும்போது அது வந்து கேஸோ ஈஸ்ட்ரோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ்னும், வயிற்றுலேருந்து தாண்டி மேலே தொண்டைக்கு வர்றது லரிஞ்சியல் ரிஃப்ளெக்ஸ் டிசார்டர்ஸ்ன்ட்டு. ஸோ லாரிங்ஸில் குரல் வலையில் வந்து அந்த ஆசிட் படும்போது ஏற்படுற மாற்றங்களும் நோய்களில் தான் வந்து அந்த லரிங்கோ ஃபெரிஞ்சியல் ரிஃப்ளெக்ஸ் டிசார்டர்ன்ட்டு இப்போ சொல்லுவோம். ஸோ அப்போ முக்கியமாக பாதிக்கப்படுறது அந்த மியூகோசான்ற அந்த மியூகோசாவில் வந்து அந்த ஆசிட் படும்போது ட்ரைனஸ் ஆகும். ரெண்டாவது அந்த ஆசிட் டைரெக்டாக படும்போது அதில் வீக்கமோ அதெல்லாம் ஏற்படும் போது இந்த ஜிஇஆர்டின்ற இந்த நெஞ்செரிச்சல்னால ஏற்படும் போது அந்த குரல் பாதிக்கலாம். ஈஸியாக மற்றவங்களோடு ஈஸியாக அவங்களுக்கெல்லாம் வோக்கல் நாடியூல் வரலாம், இல்லைனா முதல் சொன்ன மாதிரி அந்த குரல் வழியே வீக்கம் ஆகலாம். அது வந்து நம்ம அந்த ரிங்கிஸ் எடிமான்னுவாங்க, அந்த வீக்கம் வரும்போது குரல் வலையில் ஒரு சின்ன பிளவு மாதிரி ஏற்படலாம், அது வந்து சல்கஸ் வோக்கலைஸ்ன்னுவாங்க. ஸோ இது பலதரப்பட்ட நோய்களுக்கு காரணமாக அமைஞ்சிடும் இந்த நம்ம ஜிஇஆர்டின்ற கேஸ்ட்ரைட்டிஸு. அது இல்லாமல் இன்ஃபெக்ஷன்ஸ், சில இன்ஃபெக்ஷன் வந்து லரிஞ்சைட்டிஸ் காஸ் பண்ணும்போதும் வரும். முக்கியமானது நம்ம ஊரில் இப்போ ரொம்ப காமனாக இருக்கிறது வந்து இந்த ஜிஇஆர்டி, எல்பிஆர்ன்ற இந்த வயிற்று ஆசிடிட்டி சம்மந்தப்பட்ட கோளாறுகள்னால குரல் வலை பாதிக்கிறது வந்து இப்போ ரொம்ப காமனாக இருக்குது. முக்கியமான காரணம் நம்ம காலையில் எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டை மறந்துடுறோம். இப்போல்லாம் வேலைக்கு போகிறோம் இல்லை வேலை அதிகமாக இருக்குது எனக்கு சாப்பிட பிடிக்கலன்னு சொல்லி காலை உணவே நம்ம வந்து தவிர்க்கிறதுனால இந்த அசிடிட்டி அதிகமாகுது. இப்போல்லாம் அசிடிட்டி அதிகமாகும் போது இந்த குரல் வலை முக்கியமாக பாதிக்கப்படுது. முழுங்கும் போது அதோடைய ஈரப்பதம் போகும்போது இந்த குரல் பாதிக்கிறது இல்லாமல் அவங்களுக்கு தொண்டை எரிச்சல் ப்ளஸ் முழுங்கும் போது அடைக்கிற மாதிரி இருக்கிறது, இது எல்லாமே அந்த ஜிஆர்டின்ற அந்த அசிடிட்டியுடைய சைட் எஃபெக்டாகவே தான் பார்க்கப்படுது.
0: ஓகே டாக்டர், இப்போ வந்து ரொம்ப நாளாக ஒருத்தர் வந்து இந்த கேஸ் பிரச்சனையில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நம்ம குரலும் மாறுது அப்படிங்கும் போது தான் டாக்டரை பார்க்கணுமா, இல்லை அவங்களுக்கு முன்னாடியே ஏதாவது கொஞ்சம் நம்ம அறிகுறிக்கு மாதிரி ஏதாவது தெரியுமா டாக்டர்?
1: இல்லை, இது குரல் வலை பாதிக்கப்படுதுனாலே லரிஞ்சைட்டிஸ் வருதுனாலே அதுதான் கடைசி. வயிற்றில் இருக்கிற ஆசிடு பொங்கி உணவு குழாயை தாண்டி மூச்சு குழாய்க்கு வரதுக்கான சிம்டம் தான் கடைசி, இதுதான் குரலே மாறுறது. ஸோ அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு நெஞ்செரிச்சல் இருக்கும், இருமல் வரும், படுத்த உடனே இருமல் வரும், மூச்சு அடைக்கும், இது எல்லாத்தையும் தாண்டி தான் மூச்சு குழாய்க்கு வரும்போது குரலே மாறுபோகுது. ஸோ அதுதான் கடைசி. இது இதுக்கு அடுத்த ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நுரையீரலில் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வர்றது, படுக்கும்போது இருமல் மூச்சு தடுக்கிற மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் கடைசி ஸ்டெப்ஸில் தான். ஸோ ஃபஸ்ட்டு அசிடிட்டி வந்து நேரடியாக அவங்களுக்கு நெஞ்செரிச்சல்லேருந்து தெரிஞ்சிடும், கடைசியாக தான் இது மாறுதல் குரல் மாறுறதுலாம் வந்து லேட்டர் ஸ்டேஜ் தான்.
0: ஓகே டாக்டர், இப்போ நம்ம தைராய்டு இருக்கவங்கலாம் அவங்களுக்கும் இதே மாதிரி பாதிப்புகள் இருக்குமா டாக்டர்?
1: ஆஸ் சச் எல்லா தைராய்டு கட்டியில் இருக்கிறவங்களுக்கும் குரலில் மாறுபாடு வரணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா தைராய்டுடைய ஃபங்க்ஷன் நார்மலாக நம்ம மருந்து போட்டு கண்ட்ரோலில் இருந்ததுனால தைராய்டு

0: ஃபங்க்ஷன் நார்மலாக இருந்ததுன்னா யூஸ்வலாக அஃபெக்ட் ஆகும். தைராய்டு ஃபங்க்ஷன் அப்நார்மல் ஆகும்போது அந்த மசில் விடிய அந்த சுற்றி இருக்கிற தசைகள் விடிய குவாலிட்டி மாறும். ஸோ யூஸ்வலாக வந்து தைராய்டு வந்து தசைகள் விடிய ஆக்டிவிட்டியை வந்து மாறுபட செய்யும், அதில் வந்து டிஃப்ரென்சஸ் வரும். ஸோ அந்த தசை விடிய மூமெண்ட்ஸ் கம்மியாகிறதுனால ஹைப்போ தைராய்டில் குரல் வந்து தழுதழக்கும். மற்ற இதில் வந்து அதிகப்படியாக பதற்றம் இருக்கும் ஹைப்பர் தைராய்டில், அப்போ அவங்களுக்கு அந்த குரலில் வந்து பதற்றம் ஏற்படலாம். இது இல்லாமல் அந்த கட்டியே ரொம்ப பெருசாக தைராய்டில் கட்டியே இருக்குன்னா ரொம்ப பெருசாக இருக்கும்போது சில நேரத்தில் அழுத்தும் குரல் வலையை, அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் குரல் வெளியில் வரும்போது அந்த பிச்சு வந்து லவுட்னஸ்லாம் குறையும். ஸோ அது வரலாம். தைராய்டு ஆப்ரேஷன் பண்ணும்போது இந்த குரல் வலைக்கான முக்கியமான நரம்பு ரெக்கரன் லரிஞ்சியல் நரம்புன்னுவாங்க, அந்த குரல் வலைக்கான நரம்பு சில நேரத்தில் அஃபெக்ட் ஆகும், அதனால் அவங்களுக்கு வந்து குரல் மாறுபடலாம். ஆசிட் தைராய்டு கட்டி இருந்தால் குரலுக்கும் இது இல்லை, மற்ற இந்த சொன்ன மாதிரி இந்த எல்லா காரணங்களும் சேர்ந்து தான் அந்த குரல் வந்து மாறுபடும் தைராய்டில்.
1: ஓகே டாக்டர், இப்போ ஒரு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு குரல் கோளாறு வந்து ஏற்படுது அப்படின்னா அதுக்கான முக்கிய காரணம் என்னவா இருக்கும் டாக்டர்? இவங்க பேரண்ட்ஸ் வந்து அது வந்து எப்படி நம்ம பார்த்துக்கணும், இல்லை எதை வந்து அவங்க ஜாக்கிரதையாக பார்த்துட்டு நம்ம டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு வரணும் டாக்டர்?
0: நம்ம இப்போதைக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், பெரியவங்களுடைய குரலுக்கும் சின்ன குழந்தைங்களுடைய குரலுக்கும் ஆக்சுவலாக டிஃப்ரென்ஸ் வந்து அந்த பிச்சு லவுட்னஸ்ஸு எல்லாமே தான். நம்ம பெரியவங்களோட குழந்தைங்கள் வந்து குரலை வந்து ரொம்ப அதிகமாக அப்யூஸ் பண்ணுவாங்க, கத்துறதுலேருந்து கண்டினியூஸாக பாட்டு பாடுறது, பேசுறது, தொடர்ச்சியாக ஸ்கூலில் வந்து ஒரு பாடம் படிக்கும்போது கத்தி பேசுறது. ஸோ அப்போ வந்து அது வந்து ஒரு நம்ம குரலை வந்து நமக்கு ஸ்ட்ரெயின் ஆகுதுன்னே தெரியாமல் குழந்தைகள் வந்து ரொம்ப அதிகப்படியாக கற்றுவாங்க. ஏன்னா இப்போ ஒரு கிளாஸ் மானிட்டர் இருக்கான், இல்லை ஒரு கிளாஸில் வந்து பாடத்தை படிக்கணும் போது டீச்சர் சொல்கிறாங்கன்னும் போது அவன் தன்னுடைய ஸ்ட்ரெயின் பண்ணி அதை தன்னுடைய அளவை மீறி சில நேரத்தில் இதுன்னுவாங்க. இந்த வாய்ஸ் அப்யூஸ் வந்து இப்போலாம் ரீசெண்டாக காமனாக இருக்குது. ஸோ படிக்கும்போது கத்தி படிக்கணுன்றது வந்து போது அது பாதிக்கப்படுது. ரெண்டாவது முதல் சொன்ன மாதிரி இந்த ரிஃப்ளெக்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு இப்போ ரொம்ப காமனாக இருக்குது. ரிஃப்ளெக்ஸ் வந்து வயிறு புண்ணு இருக்கும்போது தொண்டை வரைக்கும் வெந்து போய் வர்றது, கண்ட உணவுகள் சாப்பிடும்போது ஏற்படுற அந்த தொண்டையில் ஏற்படுற நோய்கள், இது எல்லாமே குரல் வலையும் பாதிக்கப்படும். யூஸ்வலாக டான்சில் அடிநாய்ட் சாதா வீக்கம் இருக்கும்போது நான் முதல் சொன்ன மாதிரி வாய்ஸை கடைசியாக வந்து அது குரலை வந்து வெளியில் கொண்டு வந்து ஆர்டிகுலேட் பண்ணி வெளியில் கொடுக்கறது இந்த வாய்ப்பகுதியும் மூக்கு பகுதியும் தான். இதில் சதை வளர்ந்து அடைக்கும்போது மூக்கடைச்சி குழந்தை பேசுகிற மாதிரி இருக்கும், இல்லைனா அந்த குரலுடைய குவாலிட்டி கரகரப்பு கொடுக்கும், இல்லை கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி அந்த வைப்ரேஷன்லாம் குறையும் போது குரலுடைய குவாலிட்டி குறையலாம். ரெண்டாவது அப்யூஸ் ரொம்ப காமனாக இருக்குது. இது எல்லாத்தையும் கண்டிப்பாக பார்க்கணும். குழந்தைங்களுக்கு குரல் மாறுபடுதுன்னா உடனடியாக அது பார்க்கறது நல்லது. ஏன்னா பெரியவங்களை விட குழந்தைங்களுக்கு ஏற்படுற குரல் பாதிப்பை வந்து நம்ம சரி பண்ணலைன்னா பர்மனெண்ட்டாக அவங்களுக்கு அந்த டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
1: ஓகே டாக்டர், இப்போ ஒரு சில குழந்தைகள் வந்து இந்த சளி பிடிச்சா ஒரு வாட்டியும் வந்து அவங்க மூக்கால் பேசுவாங்க, ஒரு சில குழந்தைகள் நார்மலாகவே அவங்க வந்து மூக்கால் பேசுகிற மாதிரி தான் இருக்கும் டாக்டர், அது வந்து எதுக்கு சம்மந்தப்பட்டதாக டாக்டர்?
0: நம்ம முதல் சொன்ன மாதிரி தான், இப்போ இந்த குரலில் வந்து மூக்கடைப்பு அடிநாய்ட்ஸுன்னு சதை வளருதுன்னு வச்சிங்களா, தொண்டையில் டான்சில்ஸ்ன்னு சதை வளரும்போது அந்த வைப்ரேஷன்ஸ் அதோடைய இதை வந்து எல்லா இடத்துலையும் சுற்றி ரொட்டேட் ஆகி வைப்ரேட் ஆகிட்டு தான் அந்த சவுண்டுடைய குவாலிட்டியாக வெளில வரும். இப்போது மூக்கு அடைச்சிருதுன்னா மூக்கில் இருக்கிற அந்த ரெசனன்ஸ் போயிடும். ரெசனன்ஸ்ன்றது அந்த எலும்பு பகுதி இல்லை அந்த இருக்கிற இதில் வந்து சவுண்டை ரெசனேட் பண்ணி வெளியில் வந்து குவாலிட்டியாக வந்து செய்யும். ஸோ மூக்கு அடைச்சிருதுன்னா மூக்கு அடைச்சிட்டு பேசுகிற மாதிரி ஆகிடும். ஸோ குரலுடைய ரெசனன்ஸ் போயிடும். ஸோ குரல் உருவாகிறத வந்து அது வந்து அதை அழகுபடுத்தி வெளில கொடுக்குற மாதிரி. ஸோ தொண்டையிலையும் மூக்கிலையும் சதை வளர்றது முக்கியமான காமம். யூஸ்வலாகவே நம்ம சாதாரணமாக ஒரு சளி பிடிக்குதுன்னு வச்சுங்க, தொண்டையிலையும் குரல் வலையிலையும் லங்ஸ்லேயும் அந்த இன்ஃபெக்ஷன் லரிஞ்சைட்டிஸ் பிராங்கைட்டிஸ்ன்னும் போது தொடர்ச்சியாக காஃப் பண்ணும்போது குழந்தைங்க இரும்பி இரும்பி குரல் வலையில் காயம்படும்போது குரல் பாதிக்கலாம். ரெண்டாவது லரிஞ்சைட்டிஸ் டைரெக்டாகவே லாரிங்ஸ் அந்த குரல் நானில் வந்து இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டதுன்னா அப்போயும் அந்த குரலுடைய குவாலிட்டி வந்து பாதிக்கப்படும். ஸோ இது எல்லாமே குழந்தைங்களுக்கு ரொம்ப காமனாக வரும். ஒன்று இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், இல்லை மூக்கடைச்சி தொண்டை அடைக்கிறது அந்த சதை வளர்ச்சினால குவாலிட்டி ஆஃப் ஸ்பீச் மாறும்.
1: ஓகே டாக்டர், ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு அப்புறம் நம்ம மீண்டும் பேசலாம் டாக்டர்.
2: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க, தங்க சேமிப்பை இன்றே தொடங்குங்க.
3: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட்

0: மெயின்ஸ் அணுகுமுறை டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884216.
1: நேர்களே, இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில குரல் கோளாறுகள் மற்றும் குரல் நான்களின் ஆரோக்கியம் பற்றி தான் நம்ம கூட புதுச்சேரி இந்திரகாந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் துறை தலைவர் காது மூக்கு தொண்டை நிபுணர் டாக்டர் ஸ்டாலின் சிவகுருநாதன் அவர்கள் தான் நம்மளோட இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில வந்து பேசிட்டு இருக்கோம். டாக்டர், இப்ப வந்து நீங்க முன்னாடி வந்து சொன்னீங்க இந்த நீர்க்கட்டிகள் நாடியூல்ஸ் அப்படின்லாம் வந்து சொன்னீங்க, அப்படின்னா என்ன டாக்டர், அது எதனால வந்து ஏற்படுது, அது உருவாகாம தடுக்க முடியுமா டாக்டர்?
2: குரல் நான், அதாவது நம்ம ஓக்கல் கார்டில் ஏற்படுற நீர் கட்டி தான் வந்து ஓக்கல் நாடியூல்னும். அதுவே சத வளர்ச்சி ஆகிடுதுன்னா அது ஓக்கல் பாலிப்புனும், ஓக்கல் கார்டில் இருக்கிற பாலிப்புனும். சில நேரத்தில் நீர் கட்டி கொஞ்சம் பெருசாகிச்சுன்னா அது பேர் சிஸ்டுன்னு, சிஸ்டுன்னா அதில் இருக்கிற நீர் கட்டி தான். நாடியூல்னா ரொம்ப சின்னதாக அந்த சதை மட்டும் கொஞ்சம் முரணை கட்டி போகிறது தான். யூஸ்வலாக அந்த காயங்கள் குரல் நானில் அந்த ஓக்கல் கார்டில் ஏதாவது சின்ன சின்ன காயங்கள் தொடர்ச்சியாக ஏற்படும் போது அந் மேலே இருக்கிற அந்த சதையில் காயம்பட்டு ரத்த குழாயெல்லாம் வீக்கம் கொடுத்து ரத்த கட்டி ஆகும். அந்த ரத்த கட்டி தன்னால் அப்சர்வ் ஆகிடும். யூஸ்வலாக காயம்பட்டு நம்ம வாய்ஸ் ரெஸ்ட் கொடுக்கும்போது சில நேரத்தில் அந்த ரெஸ்ட்டையும் மீறி அது காயம் இருந்துகிட்டே இருக்குன்னா, இல்லை கண்டினியூஸாக இது மாதிரி வாய்ஸ் அப்யூஸ் பண்ணும்போது அது தொடர்ச்சியாக ஏற்படுற காயங்கள் தழும்பாக ஃபார்ம் ஆகிடும். அதுதான் ஓக்கல் நாடியூல். அந்த தழும்புலே நீர் கட்டி மாதிரி ஆகி சதையும் அதிகமாக வளர ஆரம்பிச்சதுன்னா அது வந்து ஓக்கல் பாலி பண்ணுவாங்க, ஓக்கல் கார்டில் இருக்கிற நீர் சதையாகவே வளர்ச்சியாகவே இருக்கிறது. இது யூஸ்வலாக வந்து கண்டினியூஸ் வாய்ஸ் அப்யூசர், தொடர்ச்சியாக குரலை வந்து தவறாக பயன்படுத்தும் போது, இல்லை குரலை வந்து அதிகப்படியாக அதை காயப்படுத்தும் போது குரல் நான அது ஏற்படும். அது முதல் சொன்ன மாதிரி இது ஓக்கல் கார்டு நாடியூலுக்கு இன்னொரு பேர் வந்து சிங்கர்ஸ் நாடியூல் ஆர் டீச்சர்ஸ் நாடியூல். ஸோ அது வந்து அந்த டீச்சரோ இல்லை வந்து சிங்கர்ஸோ அது குரல் வலையை அதிகப்படியாக யூஸ் பண்ணும்போது அது வந்து அந்த பாதிப்பு வரும். ஓக்கல் கார்டு பாலிப்புன்னு இப்போ தொடர்ச்சியாக இருமல் இருக்குது, இப்போ ஸ்மோக்கிங் அது மாதிரி இருக்கும்போது அவங்க தொடர்ச்சியாக இரும்பும்போது அதில் காயம்பட்டு சதையாக வளரும் போது ஓக்கல் கார்டு பாலிப்பாக வளரும், இல்லை ஓக்கல் கார்டு க்ரோத்துன்னுவாங்க. சில நேரத்தில் இன்ஃபெக்ஷன் பேப்பிலோமாஸ்னும், சில வைரல் இன்ஃபெக்ஷன் கூட குரல் வலையில் கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகும், இல்லை அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் கேன்சர் குரல் வலையை தொடர்ச்சியாக வந்து ஏதோ காயப்படுத்தும் போது, இல்லை அவங்க ஃபேமிலியல் ஹிஸ்ட்ரி இருக்கும்போது கேன்சராக உருவாகும் போது கட்டியாக வரும். இதெல்லாம் குரல் வலையில் ஏற்படுற கட்டிகள்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து புகைப்பிடிக்கிறவங்க தான் வந்து நிறைய அந்த குரல் வலை புற்றுநோய்க்கு வந்து அபாயமா இருக்கு அப்படின்னு வந்து கேள்விப்பட்டிருக்கேன் டாக்டர். இப்ப புகை பிடிக்காதவர்களுக்கும் அந்த குரல் வலை புற்றுநோய் வந்து ஏற்படும் அபாயம் இருக்கா டாக்டர்? இப்ப நீங்க சொன்னீங்க கண்டினியூஸா நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது,
2: கண்டினியூஸா நம்ம அதை காயப்படுத்தும் போது முக்கியமான அது வந்து காயப்படுத்துறது நம்ம ஊர்ல காமன் வந்து டொபாக்கோ அபியூஸ், வாய்ஸ் அபியூஸ் மாதிரி டொபாக்கோ அபியூஸ். நம்ம வந்து புகையிலையே பயன்படுத்தும் போதே அது அபியூஸ் தான், டொபாக்கோ யூஸ்னே சொல்லக்கூடாது, அபியூஸ் தான். நீங்கள் அபியூஸ் பண்ணும்போது அதுடைய அந்த மியூக்கோசா, அதுடைய இருக்கிற மேலே இருக்கிற அந்த சதை பகுதியில் வந்து அதுடைய புகையிலையுடைய சாறு படும் போதும், நம்ம புகையாக இழுக்கும்போது அதில் இருக்கிற நிறையா அதில் இருக்கிற அந்த கெமிக்கல்ஸ் வந்து போய் அதில் படும்போதும் நார்மலாக இருக்கிற மியூக்கோசாவை வந்து அது அப்நார்மலாக கன்வெர்ட் பண்ணும். தொடர்ச்சியாக அந்த புகை படப்பட அது வந்து நார்மலில் இருந்து அப்நார்மலாக மாறும்போது தான் அது கேன்சர்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து புகைப்பிடிக்கிறதுனாலையோ அல்கஹால்னாலேயோ ஏற்படுறது. அல்கஹாலும் ஸ்மோக்கிங்கும் சேர்ந்தோம்னா 3 மடங்கு அதிகமான கேன்சர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகிடும். ஸோ அது ரெண்டுமே சேரும்போது மிக அதிகமான இது. இது ஒன்லி அந்த ஓக்கல் கார்டு மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிற எந்த மியூக்கோசா லாரிங்ஸு ஃபேரிங்ஸ்ன்னுவாங்க. ஸோ அதில் எங்கே வேணாலும் கேன்சராக மாறினாலும் குரல் வலையை அஃபெக்ட் ஆகும். இது எதுவுமே இல்லாமல் சிலவங்களுக்கும் வரலாம். ஏன்னா அது நம்ம இன்னேல் பண்ணுற காற்றுலேருந்து நம்ம இன்னேல் பண்ணுற ஏதாவது கெமிக்கலோ, இல்லை கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறவங்க, இல்லை வேறு ஏதோ அந்த கார்சினோஜெனிக் அந்த புற்றுநோயை உருவாக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸு உருவாக்கக்கூடிய என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழலில் வாழறவங்க, அப்போ காற்று வழியாக அவங்களுக்கு ரிப்பீட்டடாக அந்த குரல் வலையில் படும்போது கூட சில நேரத்தில் வரலாம். அடுத்தது ஃபெமிலியல், அவங்களுடைய பரம்பரையில் அது மாதிரி வாய்ப்புகள் அவங்களுடைய ஜெனட்டிக் இதில் அவங்களுக்கு வாய்ப்புகள் இருந்ததுன்னா மாறுபடும் போது வரும். ஈவன் ஜிஆர்டி நம்ம அந்த சொன்ன அசிடிட்டியும் தொடர்ச்சியாக ஆசிட் படும்போதும் கேன்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து நிறைய பேர் வந்து எனக்கு இப்போ தொண்டை கரகரப்பாக இருக்குது, தொண்டை கட்டிக்குச்சு அப்படின்னா நான் வந்து வீட்டில் இருக்க வைத்தியமே நான் வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க டாக்டர். இப்போ அந்த வீட்டு வைத்தியம் வந்து எது நல்லது, எது வந்து நம்ம பண்ணவே கூடாது அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர்.
2: வீட்டு வைத்தியம் எல்லாமே நல்லது தான், அதை கரெக்டாக பண்ணும்போது. கரெக்டாக பண்ணும்போது. இப்போ உதாரணத்துக்கு பாட்டி வைத்தியம் எல்லாமே நல்லா இருந்தது, ஆனால் பாட்டி இப்போ இருக்கிற பாதி பாட்டிக்கு என்ன வைத்தியம்னு தெரியாமல் போனதுனால தான் இப்போ பாட்டி வைத்தியம் தப்புன்றோம்.

0: ஸோ பாட்டி வைத்தியம் நல்லது, வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன இது பண்ணலாம், பட் எதுக்கு எந்த வைத்தியம் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கிறது தான் முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஜிஆர்டி ரிஃப்ளெக்ஸ்னால அசிடிட்டினால ஏற்படுற தொண்டை குரல் பாதிப்புக்கு நீங்கள் இஞ்சி மரப்பாவோ இல்லை இஞ்சி சாரோ கொடுத்தீங்கன்னா ஒன்றும் அதிகப்படுத்த போகுது. ஸோ இஞ்சி நல்லது குரலுக்கு, பட் இஞ்சி எந்த குரல் வள பிரச்சனைக்கு நீங்கள் அதை கொடுக்கணும்னு தெரிஞ்சிருந்தால் தான் நல்லது. ஸோ எல்லாருக்குமே இப்போ இஞ்சி சாறு கொடுங்க தொண்டை சரியாக போயிடும்னா ஏற்கனவே அசிடிட்டி வயிறு புண்ணு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இஞ்சி சாரோ ஏதோ கொடுத்தீங்கன்னா தப்புதான். ஸோ பாட்டி வைத்தியம் நல்லா பாட்டி கிட்ட பண்ணீங்கன்னா நல்லது.
1: அதாவது நம்ம கரெக்டா அந்த வீட்டு வைத்தியம் பண்ணோம்னா,
0: இப்போ நம்ம நிறைய பேர் வந்து கஷாயம் போட்டு குடிப்பாங்க. கஷாயம் எடுத்து ஒரு தேர்ந்த சித்த மருத்துவரோ இல்லை சித்த மருத்துவத்தில் ரொம்ப பரிச்சயம் உள்ளவங்களோ போட்டாங்கன்னா நல்லது. இப்போ எல்லாருமே போய் நம்மளால் வந்து ஒரு சூர்ணம் காச முடியாது, ஒரு கஷாயம் காச முடியாது. தவறாக கஷாயம் காசினீங்கன்னா அது விஷத்துக்கு ஈக்குவல் தான். ஸோ இப்போ எவ்வளோ நேரம் கொதிக்கணும் இது எல்லாமே அதில் வந்து தெரிஞ்சு பண்ணாங்கன்னா தான் நல்லது. ஸோ அதனால் தெரியாத வைத்தியம் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது.
1: ஓகே டாக்டர், நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். இப்போ நீங்கள் வந்து நம்மளுடைய குரலை வந்து பாதுகாக்க நம்ம தினசரி நம்ம வந்து என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும் டாக்டர்?
0: ஃபஸ்ட்டு வாய்ஸ் ப்ரிசர்வேஷன். நமக்கு தேவையில்லாமல் கத்துறதோ இல்லை கண்டினியூஸாக பேசுகிறதோ அவசியம் இப்போ சிலவங்களுக்கு அவசியம் இருக்கும். அப்போ வந்து பண்ணிவிட்டு திரும்ப கன்சர்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ரிசர்வேஷன், ஃபஸ்ட்டு நம்ம எப்படி அதை பாதுகாக்கலான்னு தான் பார்க்கணும். ஸோ பாதுகாக்கும் முறைகள் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா கண்டினியூஸ் ஸ்பீச் அவாய்ட் பண்ணுறது, ரெண்டாவது லவுட் ஸ்பீச் ரொம்ப அதிகப்படியாக கத்தி பேசுறது அவாய்ட் பண்ணுறது நல்லது, மூணாவது எப்பயாவது நம்மளை தெரியாமல் நம்ம கத்திட்டோம் இல்லை குரலை அதிகமாக பயன்படுத்திட்டோம்னா அதுக்கு ரெஸ்ட் கொடுக்கறது நல்லது, வாய்ஸ் ரெஸ்ட். ஸோ அடுத்தது ஹைட்ரேஷன், முதல் சொன்ன மாதிரி அதுக்கு இன்ஜின் ஆயில் போட்டு அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹைட்ரேஷன், நீர் தான் அப்பப்போ நம்ம அந்த தொண்டை காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு பார்க்கணும். நாலாவது இன்ஃபெக்ஷன் ஆகாமல் தடுக்கிறது, அடிக்கடி தொண்டை இன்ஃபெக்ஷன் ஆகுது, ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம் இல்லை வெளியில் போயிட்டு ஜூஸ் குடிக்கிறோம் இல்லை வேறு ஏதோ நம்ம கிருமி தொத்து அதிகமாகிற காரணங்களை அவாய்ட் பண்ணுறதுனால, ரிப்பீட்டடாக இன்ஃபெக்ஷன் ஆகும்போது ரிப்பீட்டடாக அந்த குரல் வலை வந்து வீக்கம் கொடுக்கும், காயம் போடும். அதெல்லாம் நான் மிக முக்கியமானது புகையிலை பழக்கம், புகையிலை பழக்கமோ இல்லை அல்கஹாலோ இருக்கும்போது நம்ம வயிறு புண்ணோ இல்லை டைரெக்டாகவே அந்த குரல் வலையை அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அஞ்சாவது நுரையீரல் சம்மந்தப்பட்டது, நுரையீரல் சம்மந்தப்பட்டதுன்னும் போது நம்ம மூச்சு பயிற்சி இதெல்லாம் முறையாக பண்ணி நுரையீரலுடைய ஸ்ட்ரென்த்து நல்லா இருந்தால் தான் வாய்ஸ் வந்து சஸ்டெயின்டாக நம்மளால் தொடர்ச்சியாகவும் பேச முடியும், ஸ்ட்ரெயின் இல்லாமலும் பேச முடியும். ஸோ நுரையீரல் பாதுகாப்பு. கடைசியாக நம்ம வாய் அது சைனஸ் மூக்கு இதில் எல்லாமே சுத்தமாக வச்சுருக்கும் போது அது வெளியில் வரும்போது குவாலிட்டி அந்த ரெசனன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாமே ப்ரிசர்வ் பண்ண வேண்டியது. பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா நல்ல உணவு, நல்ல காற்று, நல்ல பழக்க வழக்கங்கள் இது எல்லாமே இருந்தாலே நல்ல குரல் வளமும் இருக்கும்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து எதுலாம் ஆபத்து அப்படின்னு சொல்லுவீங்க, இது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உடனே நீங்கள் டாக்டர் கிட்ட வந்துருங்க அப்படின்னு எதை சொல்லுவீங்க?
0: ஃபர்ஸ்ட் வந்து குரல் மாற்றம், கண்டினியூஸாக குரல் மாற்றம் இல்லை தொடர்ச்சியான குரல் மாற்றம் இல்லை அடிக்கடி குரல் மாற்றம். தொடர்ச்சியான குரல் மாற்றம் இருந்தாலும் உடனே டாக்டரை பார்க்கணும், இல்லை அடிக்கடி வருது வாரம் வாரம் எனக்கு குரல் வந்து மாறி போயிடுது அப்படின்னா, இல்லை மூச்சு விட முடியல அவங்களால பேச்சு வெளியில் வரலை, பேச்சு வெளியில் வரலனால நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருக்கான்னு பார்க்கணும். அப்போ உடனடியாக வரணும், மூச்சே விட முடியலன்னா குரல் வலை அசைவு போயிடுதா இல்லை குரல் வலையில் ஏதாவது வீக்கம் இருக்கான்ட்டு, அப்போ மூச்சே பாதிக்கப்படும். குரல் வலைன்னு எடுத்து மூச்சு குழாவிடைய நுழைவாயில், ஸோ அதில் ஏதாவது பாதிப்பு இருந்ததுன்னா மூச்சே பாதிக்கப்படும். ஸோ மூச்சு விட முடியலன்னா உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். கண்டினியூஸ் ஸ்பீச் மாறுபடுது, வாய்ஸ் வந்து மாறிட்டு இருக்குனாலும் பார்க்கணும். தொடர்ச்சி திரும்ப திரும்ப உங்களுக்கு குரல் பாதிக்கிறதுனாலும் ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்க வேண்டியது நல்லது.
1: ஓகே டாக்டர், ஒரு சிறிய விளம்பர இடைவெளி டாக்டர்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
1: நேர்களே, இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில குரல் கோளாறுகள் மற்றும் குரல் நான்களின் ஆரோக்கியம் பற்றி தான் நம்ம நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். டாக்டர் வந்து இதெல்லாம் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து நிறைய விஷயங்களை வந்து சொன்னாரு. நம்மளுடைய குரல் வந்து நம்மளுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த ரொம்பவே முக்கியம் இல்லையா, அதனால நம்ம தான் நம்ம

0: குரலை வந்து பாதுகாத்துக்கணும். இன்னைக்கு நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க டாக்டர், ரொம்ப நன்றி டாக்டர்.
1: நன்றி.
0: நேர்லே இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நம்ம கூட வந்து புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் துறை தலைவர் காது மூக்கு தொண்டை நிபுணர் டாக்டர் ஸ்டாலின் சிவகுருநாதன் அவர்கள் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டு நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இந்த வரும் பாடலோட நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் சரியாக 4:18. நேயர்கள் கேட்கவிருப்பது திரை இசை. திரை இசையில் தொடக்கமாக பாடலொலிக்க கேட்கலாம் 7G ரெயின்போ காலனி திரைப்படத்திற்காக ஸ்ரேயா கோஷல் பாடியது.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: நேரம் சரியாக 4:12. 8 நொடிகள். திரை இசை நிகழ்ச்சியில் இனி பாடல் ஒலிக்க கேட்கலாம். கிரீஷ் சிஸ்ரீராம் இணைந்து பாடியது நெற்றிக்கண் திரைப்படத்திற்காக.

0: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884221666.
1: நேரம் சரியாக 4:18. திரை இசை நிகழ்ச்சியில் இணைப்பாடல் ஒலிக்க கேட்கலாம். சிற்றிராம் பாடியது சைக்கோ திரைப்படத்திற்காக.

0: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
2: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
1: செம்ம டேஸ்ட்.
2: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.

0: சென்னை வெற்றி வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேரம் சரியாக 4:33. 8 நொடிகள்.
3: தலகோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும்.

0: உடனே ஒரு தகவல் வேணும். மூணு பேரை காணோம், தேடிட்டு இருக்கோம். ஒருத்தர் உயரம் கம்மியா இருப்பாரு, தமிழ் ஆளுங்க.
1: நிறைய எஸ்டேட் இருக்கு, தேடி பாருங்க.

0: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.
1: திரை இசை நிகழ்ச்சியில் இனி பாடலுக்கு கேட்கலாம். பிரதீப் குமார், என்.ஆர். ரகுநாதன் இணைந்து பாடியது அயோத்தி திரைப்படத்திற்காக.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884221666.
3: திரை இசை நிகழ்ச்சியில் பாடல் ஒலிக்க கேட்கலாம். கார்த்திக் பிரியா ஹிமேஷ் இணைந்து பாடியது மாற்றான் திரைப்படத்திற்காக.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.

0: FM Rainbow Pat.
1: நேரம் 5 மணி. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி திரை இசை முதல் பாடல் காதல் தேசம் திரைப்படத்திற்காக.

சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: திரையில் வரும் பாடல் தெனாலி திரைப்படத்திற்காக.

0: என் வாழ்க்கையில் வந்தது மூணே மூணு லெட்டா. ஸ்டில் ஐ ரிமெம்பர் மை ஃபர்ஸ்ட் லெட்டா.
1: பிரபா,
0: நீ என்னை தேடி இருப்பேன்னு எனக்கு தெரியும். நானும் அம்மாவும் இங்கே மகாராஷ்டிராவில் தூரத்து மாமா வீட்டில் இருக்கிறோம். நீ வர்றதுக்கோ லெட்டர் எழுதுறதுக்கோ ஏத்த சமயம் வர்றப்போ நான் சொல்கிறேன்.
1: நேரத்துக்கு சாப்பிடு, வாரத்துக்கு மூணு நாளாவது குழி, அந்த சாக்ஸை துவைச்சி போடு, நகம் கிடைக்காதான்.

0: விளம்பரத்தை தொடர்ந்து இணைக்கலாம் மாநில செய்திகள்.
1: முட்டாள் புதுகார் வெல்ல வாய்ப்பு. வாவ், அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம். டன். இன்னும் கொஞ்சம் தான் அவரோட டீடைல்ஸ் சொல்லணும்.
2: நிறுத்த முட்டாளே.
1: என்ன? இந்த மாதிரி பாப்அப்ஸ் கிட்ட உஷாரா இருக்கணும். ஸ்கேமர்ஸ் பர்சனல் டீடைல்ஸ் மிஸ்யூஸ் செய்ய முடியும்.
2: ஓ, நீ புரிஞ்சுக்கிட்டல்ல? ரிலாக்ஸ்.
1: ஆனா கார்வின் பண்ணிருந்தா அப்பா ஹோம்வொர்க் செய்ய வைக்க மாட்டாரே.
3: RBI சொல்கிறது ஸ்மார்ட் ஆகிடுங்கள்,
1: கூலாக இருங்கள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் செங்கேனி பழனி. தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளையோர் சக்தியின் திறனும் அர்ப்பணிப்பும் ஒலிம்பியாட் வெற்றியில் வெளிப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் காந்திநகரில் நடைபெற்ற மரம் நடும் இயக்கத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைத்தார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தலைமையிலான குழு இன்று முதல் வரும் 17ஆம் தேதி வரை ஸ்பெயின், பெல்ஜியம் மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறது. பல்வேறு கல்வி பாடப்பிரிவுகளில் மாணவர் சேர்க்கை விதிமுறைகள் அடிப்படையில் வெளிப்படைத் தன்மையுடன் நடைபெறுவதாக ஜிப்மர் நிர்வாகம்

0: தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் இளையோர் சக்தியின் திறனும் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சியில் அவர்களது விருப்பமும் அர்ப்பணிப்பும் ஒலிம்பியாட் வெற்றியில் வெளிப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கொலம்பியாவில் நடைபெற்ற 56வது சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டிகளில் 5 இந்திய மாணாக்கர் தங்கப்பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளதற்கு பிரதமர் தமது சமூக ஊடக பதிவில் பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்தியாவின் மிகப்பெரிய உலகளாவிய ஜவுளித்துறையின் பாரத் டெக்ஸ்ட் 2026 கண்காட்சி நாளை தொடங்குகிறது. புதுடெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நடைபெறும் இந்த 4 நாள் கண்காட்சியில் ஜவுளி, நாகரீகம், நிலைத்தன்மை, தொழில்நுட்பம், புத்தாக்கம் மற்றும் சர்வதேச வர்த்தகம் ஆகிய துறைகளில் இந்தியாவின் வளர்ந்து வரும் தலைமைத்துவத்தை வெளிப்படுத்தும் விதமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிகழ்ச்சியில் உற்பத்தியாளர்கள், ஏற்றுமதியாளர்கள், முதலீட்டாளர்கள், கொள்கை வகுப்பாளர்கள், சர்வதேச பிரதிநிதிகள் மற்றும் கைவினைஞர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்க உள்ளனர். தொடர்ந்து புதுடெல்லியில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய பாரத் டெக்ஸ் வர்த்தக கூட்டமைப்பின் தலைவர் திரு நரேன் கோங்கையா, இக்கண்காட்சியில் அமெரிக்கா, ஜப்பான், போர்ச்சுகல், ஸ்பெயின், நியூசிலாந்து, தென்கொரியா, தென்னாப்பிரிக்கா மற்றும் நேபாளம் உள்ளிட்ட 14 நாடுகளை சேர்ந்த உற்பத்தியாளர்கள் 20,000-க்கும் மேற்பட்ட ஜவுளி பொருட்களை காட்சிப்படுத்த உள்ளதாக தெரிவித்தார். நியூசிலாந்தின் கிராமப்புற சமூகங்கள் துறை அமைச்சர் திரு மார்க் பேட்டர்சன் தலைமையிலான தூதுக்குழுவினர் இன்று புதுடெல்லியில் உள்ள நாடாளுமன்ற வளாகத்தில் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவை சந்தித்தனர். நாடாளுமன்ற பரிமாற்றங்களை வலுப்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் இந்தியாவிற்கும் நியூசிலாந்திற்கும் இடையிலான நீண்டகால உறவுகளை மேலும் ஆழப்படுத்துவதன் அவசியத்தையும் இந்த சந்திப்பு உறுதிப்படுத்தியுள்ளது என்று திரு ஓம் பிர்லா தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்திற்கு வருகை புரிந்த அவர்களுக்கு இந்தியாவின் துடிப்பான நாடாளுமன்ற ஜனநாயக மரபுகள் மற்றும் கட்டிடக்கலை ஆகியவை அறிமுகப்படுத்தப்பட்டதாக திரு பிர்லா கூறினார். தாயின் பெயரில் ஒரு மரம் என்ற கருப்பொருள் அடிப்படையில் இன்று நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. இதுகுறித்த கூடுதல் தகவல்கள்.
1: சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நீர் சேமிப்பை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றும் நோக்கத்தில் குஜராத் மாநிலம் காந்திநகரில் நடைபெற்ற மரம் நடும் இயக்கத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடக்கி வைத்தார். அவரது மக்களவை தொகுதி முழுவதும் 1.25 கோடிக்கும் அதிகமான மரக்கன்றுகள் நடப்பட்டன. நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், 2029ஆம் ஆண்டிற்குள் அத்தொகுதியின் பசுமை பரப்பை 20% உயர்த்துவதற்கான செயல் திட்டம் குறித்து எடுத்துரைத்தார். புதுடெல்லியில் நடைபெற்ற மரம் நடும் நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் உரையாற்றுகையில், சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கும் நிலையான எதிர்காலத்தை உறுதி செய்வதற்கும் மரம் நடுவது மிகவும் அவசியம் என்று வலியுறுத்தினார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கோரக்பூரில் உள்ள விரைவு சாலை அருகே புனிதமான திரிவேணி எனும் வேம்பு, ஆலம் மற்றும் அரச மரக்கன்றுகளை நட்டு மாநிலம் தழுவிய விருட்சரோபன் மகாயாக இயக்கத்தை தொடக்கி வைத்தார். இன்று 35,27,00,000-க்கும் அதிகமான மரக்கன்றுகளை லிங்க் விரைவு சாலையில் நட்டு வரலாறு படைத்த மாநில மக்களுக்கு முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் வாழ்த்து தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்திபென் பட்டேல் ஜன்பவன் வளாகத்தில் சந்தன மரக்கன்று ஒன்றை நட்டு வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் பங்கேற்றனர்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 136வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மை கவ் இணையதளம் மற்றும் 1800-11-7800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாக வரும் 24ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வெளியுறவு அமைச்சகத்தின் செயலாளர் திரு சிபி ஜார்ஜ் இன்று டெல்லியில் போலந்து வெளியுறவு அமைச்சகத்தின் இணை செயலாளர் மற்றும் பொருளாதார மேம்பாடு மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் இணை செயலாளர் ஆகியோரை சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது இந்தியா போலந்து கூட்டாண்மையின் ஆழமான உறவுகள் குறித்து அவர்கள் கலந்துரையாடினர். தொடர்ந்து அரசியல் ஈடுபாடுகள், வர்த்தகம் மற்றும் முதலீடு, தொழில்நுட்பம், பாதுகாப்பு, கலாச்சாரம், பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் குறித்த ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான தங்களின் உறுதிப்பாட்டை இரு நாடுகளும் வலியுறுத்தின. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். செய்திகள் தொடர்கின்றன. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தலைமையிலான உயர்மட்ட இந்திய வர்த்தக குழு இன்று முதல் வரும் 17ஆம் தேதி வரை ஸ்பெயின், பெல்ஜியம் மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்கள்.
1: வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம், புத்தாக்கம் மற்றும் நிலைத்தன்மை ஆகியவற்றில் கவனம் செலுத்தி ஐரோப்பா உடனான இந்தியாவின் பொருளாதார கூட்டாண்மைகளை வலுப்படுத்துவதே இப்பயணத்தின் நோக்கமாகும். இதன் முதல் கட்டமாக திரு பியூஷ் கோயல் இன்று ஸ்பெயின் நாட்டிற்கு செல்கிறார். அங்கு அவர் ஸ்பெயின் வர்த்தக சபை, ஸ்பானிய வணிக அமைப்புகளின் கூட்டமைப்பு ஆகியவை இணைந்து நடத்தும் ஒரு வணிக வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்கவிருக்கிறார். இம்மாநாட்டில் வாகனத்துறை, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், ரயில்வே, செயற்கை நுண்ணறிவு, செமிகண்டக்டர்கள், உணவு பதப்படுத்துதல் மற்றும் சுற்றுலாத்துறை கலைத்துறை உள்ளிட்ட துறைகள்

0: குறித்து ஸ்பானிய தொழில்துறை தலைவர்களுடன் அவர் ஆலோசனை நடத்த உள்ளார். தொடர்ந்து வரும் 14-15 தேதிகளில் பெல்ஜியத்திற்கு பயணம் மேற்கொள்ளும் அவர் தேல்ஸ் குழுமம் மற்றும் சிலாக்ஸ் குழுமத்தின் தலைவர்களை சந்தித்து உரையாட உள்ளார். இந்திய ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தக வட்டமேசை மாநாடு மற்றும் தொழில்நுட்ப மன்றத்தின் அமர்விலும் அவர் பங்கேற்கிறார். இப்பயணத்தின் இறுதிக்கட்டமாக வரும் 16-17 தேதிகளில் திரு பியூஷ் கோயல் பின்லாந்திற்கு செல்கிறார். அங்கு நடைபெற உள்ள வர்த்தக வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ளும் அவர் தொலைத்தொடர்பு, உற்பத்தி, ஆற்றல், போக்குவரத்து மற்றும் புத்தாக்கம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை ஆராய்வதற்காக அந்நாட்டின் முன்னணி நிறுவனங்களையும் பார்வையிடுகிறார்.
1: நீர் மேலாண்மையில் நாட்டை தன்னிறைவு அடைய செய்வதற்கு கூட்டு நடவடிக்கை அவசியம் என்று பஞ்சாயத்ராஜ் அமைச்சகத்தின் செயலாளர் திரு விவேக் பரத்வாஜ் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் இன்று கிராம பஞ்சாயத்துகளால் நடத்தப்படும் நீர் வரவு செலவு திட்டம் மற்றும் நீர் பாதுகாப்பு திட்டமிடல் குறித்த தேசிய அளவிலான பயிற்றுநர்களுக்கான பயிற்சி திட்டத்தின் தொடக்க விழாவில் உரையாற்றிய அவர், ஒரு பொதுவான இலக்கை நோக்கி அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படும் போது அர்த்தமுள்ள மாற்றத்தை அடைய முடியும் என்று தெரிவித்தார். இந்த முன்னெடுப்பை ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கை என்று கூறிய அவர், அமைச்சகம் சுமார் 1.5 ஆண்டுகளாக இதற்காக உழைத்து வருவதாகவும், பங்கேற்பாளர்கள் இந்த பயிற்சி திட்டத்தில் தீவிரமாக பங்கேற்று தாங்கள் பெற்ற அறிவை அவர்களது பகுதியில் நீர் தொடர்பான முன்னெடுப்புகளை மேற்கொள்வதன் மூலம் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். வியட்நாமின் ஃபூ குவோக் தீவு அருகே நேற்று நடந்த படகு விபத்தில் உயிரிழந்த 15 இந்திய சுற்றுலா பயணிகளின் உடல்கள் இன்று ஹோசி மின் நகருக்கு கொண்டுவரப்பட்டன. ஹோசி மின் நகரில் தேவையான நடைமுறைகள் முடிந்தவுடன் உடல்கள் விரைவாக இந்தியாவிற்கு கொண்டுவரப்படும் என்று வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளது. மேலும் வியட்நாம் அதிகாரிகளுடன் துணை தூதரகம் ஒருங்கிணைந்து செயல்படுவதாகவும், உடல்களை விரைந்து இந்தியாவிற்கு கொண்டு வருவதற்கான அனைத்து உதவிகளையும் செய்வதாக உறுதியளித்துள்ளதாகவும் அந்த குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னதாக படகு விபத்தில் உயிர் பிழைத்த 15 பேர் மருத்துவ சிகிச்சை பெற்ற பின்னர் இந்தியாவிற்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்று தூதரகம் இன்று காலை தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு கல்வி பாட பிரிவுகளில் அதிகாரப்பூர்வ நடைமுறைக்கு புறம்பாக சேர்க்கை பெற்றுத்தருவதாக கூறப்படும் தகவல்கள் மற்றும் புகார்கள் குறித்து புதுச்சேரி ஜிப்மர் நிர்வாகம் தெளிவுபடுத்தியுள்ளது. நிறுவனத்தின் அனைத்து கல்வி பாட பிரிவுகளுக்குமான மாணவர் சேர்க்கை முற்றிலும் விதிமுறைகள் மற்றும் ஒழுங்குமுறைகளின் அடிப்படையில் முழுமையான வெளிப்படை தன்மையுடனும் தகுதி அடிப்படையிலும் மட்டுமே நடைபெறுகிறது என்றும் ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இளநிலை, முதுநிலை மற்றும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி படிப்புகளுக்கான சேர்க்கைகள், மத்திய அளவிலான நுழைவுத் தேர்வுகள், கலந்த மற்றும் இடஒதுக்கீட்டு நடைமுறைகள் மூலம் நீட், ஐஎன்ஐ, சிஇடி, ஐஎன்ஐ, எஸ்எஸ் போன்ற தேசிய அதிகார அமைப்புகளால் மட்டுமே மேற்கொள்ளப்படுகின்றன. மேலும் ஜிப்மரில் பணியாற்றும் எந்த ஊழியர் ஆனாலும், முகவர், இடைத்தரகர் அல்லது ஜிப்மர் ஊழியர்களின் உறவினர்கள் ஆனாலும், நிர்ணயிக்கப்பட்ட சேர்க்கை நடைமுறைக்கு வெளியே எந்த ஒரு பாடத்திற்கும் மாணவர் சேர்க்கையை ஏற்பாடு செய்யவோ செல்வாக்கு செலுத்தவோ எந்த அதிகாரமும் இல்லை என்பதை ஜிப்மர் வலியுறுத்துவதாக ஜிப்மர் நிர்வாகம் கூறியுள்ளது. எனவே பொதுமக்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஜிப்மரில் சேர விரும்பும் விண்ணப்பதாரர்கள் இத்தகைய தவறான தகவல்களை நம்பவோ அதன் அடிப்படையில் செயல்படுவோ கூடாது என்று அறிவுறுத்தப்படுவதாக ஜிப்மரின் மக்கள் தொடர்பு அதிகாரி தெரிவித்துள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி பர்மிங்ஹாமில் நாளை நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் 2வது போட்டி வரும் வியாழக்கிழமை கார்டிஃபிலும், 3வது இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரும் 19ஆம் தேதி லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. ஃபிபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் நாளை மறுநாள் தொடங்குகின்றன. முதல் அரையிறுதியில் பிரான்ஸ் ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. வரும் வியாழக்கிழமை நடைபெறும் 2வது அரையிறுதியில் இங்கிலாந்து அர்ஜென்டினாவுடன் மோதுகிறது. இறுதிப் போட்டி வரும் 20ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளையோர் சக்தியின் திறனும் அர்ப்பணிப்பும் ஒலிம்பியாட் வெற்றியில் வெளிப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நடைபெற்ற மரநடும் இயக்கத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடக்கி வைத்தார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தலைமையிலான குழு இன்று முதல் வரும் 17ஆம் தேதி வரை ஸ்பெயின், பெல்ஜியம் மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறது. பல்வேறு கல்வி பாட பிரிவுகளில் மாணவர் சேர்க்கை விதிமுறைகள் அடிப்படையில் வெளிப்படைத் தன்மையுடன் நடைபெறுவதாக ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: ராஜு, மொபைல் வை.
3: அக்கா, பேங்கோட நம்பர் வேணும், ரீஃபண்ட் வரல. கிடைச்சிருச்சு, இப்பவே கால் பண்றேன்.
2: நம்பரை சரி பார்க்காமலையா? மோசடிக்காரங்க பெரும்பாலும் பேங்கோட போலி வெப்சைட், போலி நம்பர் மூலம் பணத்தை ஏமாத்தி பறிக்கறாங்க.
3: அப்ப சரியான நம்பர்
2: பேங்கோட ஆபீஷியல் வெப்சைட் அல்லது கார்டுல இருக்கும்.
3: அக்கா, நீங்க காப்பாத்திட்டீங்க.
2: வேலையில இருந்து இல்ல.
3: ஆமா,
4: RBI சொல்கிறது
2: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் சரியாக 6:21 திரை இசை நிகழ்ச்சி துவக்கமாக பாடல் ஒலிக்க கேட்கலாம். சிவா மனசுல சக்தி திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884221666.
0: திரை இசை நிகழ்ச்சியில் பாடலொலிக்க கேட்கலாம். SP பாலசுப்ரமணியம், ஸ்வேதா மோகன் இணைந்து பாடியது 7வது அறிவு திரைப்படத்திற்காக பாடல்.

திரைசை நிகழ்ச்சியில் பாடல் ஒலிக்க கேட்கலாம். கார்த்திக் பாடியது எங்கேயும் காதல் திரைப்படத்திற்காக. நேரம் 6:38, 12:00.

0: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம், வாசிப்பவர் செங்கேணி பழனி. தாயின் பெயரில் ஒரு மரம் என்ற கருப்பொருள் அடிப்படையில் இன்று நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நீர் சேமிப்பை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றும் நோக்கத்தில் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நடைபெற்ற மரம் நடும் இயக்கத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 136வது மன் கி பாத் என்னும் மனதில் குரல் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மைகவ் இணையதளம் மற்றும் 1800-11-7800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாக வரும் 24ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தலைமையிலான உயர்மட்ட இந்திய வர்த்தக குழு இன்று முதல் வரும் 17ஆம் தேதி வரை ஸ்பெயின், பெல்ஜியம் மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறது. நீர் மேலாண்மையில் நாட்டை தன்னிறைவு அடைய செய்வதற்கு கூட்டு நடவடிக்கை அவசியம்.

என்று புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற தேசிய அளவிலான பயிற்சி திட்டத்தின் தொடக்க விழாவில் பஞ்சாயத்ராஜ் அமைச்சகத்தின் செயலாளர் திரு விவேக் பரத்வாஜ் வலியுறுத்தியுள்ளார். ஜிப்மர் நிர்வாகத்தின் அனைத்து கல்வி பாடப்பிரிவுகளுக்குமான மாணவர் சேர்க்கை முற்றிலும் விதிமுறைகள் மற்றும் ஒழுங்குமுறைகளின் அடிப்படையில் முழுமையான வெளிப்படைத் தன்மையுடனும் தகுதி அடிப்படையிலும் மட்டுமே நடைபெறுகிறது என்று ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் நாளை மறுநாள் தொடங்குகின்றன. முதல் அரையிறுதியில் பிரான்ஸ் ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. வரும் வியாழக்கிழமை நடைபெறும் இரண்டாவது அரையிறுதியில் இங்கிலாந்து அர்ஜென்டினாவுடன் மோதுகிறது. இறுதிப் போட்டி வரும் 20ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் சரியாக 7 மணி. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசை.

0: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
2: தங்கமான உறவுகளுக்காக பாலி ராம் தங்க நகை மாளிகை.
0: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
2: தங்கம் சேரும் கைராசி. பாலி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: நேயர்களை, சைவானின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

வியாபாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். முதலீடுகளை ஈர்ப்பதற்கு புதுமையான திட்டங்களை செயல்படுத்துமாறும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். உத்தரப்பிரதேசத்தில் சர்வதேச தரத்திற்கு இணையான சாலை மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று லக்னோவில் அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்துடன் இணைந்து சாலை பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் தொழில் மற்றும் சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளித்து புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதிலும் சாலை மேம்பாட்டு பணிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மற்றும் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்துடன் இணைந்து லக்னோ கான்பூர் இடையேயான அதிவிரைவு சாலையை திரு நிதின் கட்கரி திறந்து வைத்தார். நாடு முழுவதும் 104 விமான நிலையங்களில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்படுத்தப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பசுமை எரிசக்தி பயன்பாடு என்பது தொலைநோக்கு திட்டத்திலிருந்து செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமைத்துவத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று அவர் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் உள்ளதாகவும் திரு பிரல்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பிஎஸ்என்எல் நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்து மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா இன்று புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய இணையமைச்சர் திரு சந்திரசேகர் பிம்மசாணி உள்பட உயர் அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். மேற்காசிய நாடுகளுக்கான ஏற்றுமதி கடந்த மாதம் 7.29% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள வர்த்தகத்துறை செயலர் திரு ராஜேஷ் அகர்வால், நாட்டின் ஏற்றுமதி இந்த காலகட்டத்தில் 15.5% அதிகரித்துள்ளதாக கூறினார். இது முந்தைய ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 11.37% அதிகமாகும் என்றும் அவர் தெரிவித்தார். ஆவணங்கள் மற்றும் மின்னணு பொருட்கள் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டதாகவும் திரு ராஜேஷ் அகர்வால் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நியூசிலாந்து அமைச்சர் திரு மார்க் பீட்டர்சன் தலைமையிலான குழுவினர் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினர். இரு நாடுகளுக்கு இடையேயான நாடாளுமன்ற செயல்பாடுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக திரு ஓம் பிர்லா சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். நமது நாடாளுமன்ற ஜனநாயக நடைமுறைகள் குறித்தும் மரபுகள் குறித்தும் நியூசிலாந்து குழுவினரிடம் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். விமான கட்டணங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான விதிகள் வகுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணையின்போது மத்திய அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இதனை தெரிவித்தார். இந்த விதிகள் 30 நாட்களுக்குள் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். இதனையடுத்து வழக்கின் விசாரணையை அடுத்த மாதம் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த உச்சநீதிமன்றம் கட்டணங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான விதிகளின் நகலை 2 வார காலத்திற்குள் சமர்ப்பிக்குமாறும் உத்தரவிட்டுள்ளது. தில்லியில் கட்டுமான பணிகள் காரணமாக ஏற்படும் காற்று மாசை கண்காணிப்பதற்கான இணையதள சேவையை முதலமைச்சர் திருமதி

0: ரேகா குப்தா இன்று தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் இந்த சேவை ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு மஞ்சிந்தர் சிங் சிர்சா பேசுகையில், கட்டுமான பணிகளால் ஏற்படும் காற்று மாசை தடுப்பதற்கு இந்த சேவை உதவிடும் என்றார். பஞ்சாபில் தனியார் பள்ளிகளின் கட்டணங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான அவசர சட்டம் இன்று முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பகவந்த் சிங் மான் அறிவித்துள்ளார். இன்று சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கென இணையதள சேவை ஒன்றும் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை அடுத்த 10 நாட்களுக்குள் இந்த இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மாநிலத்தில் செயல்படும் 7000-க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகளுக்கு இந்த அவசர சட்டம் பொருந்தும் என்றும் அவர் கூறினார். கடந்த 4 ஆண்டுகளின் கட்டண விவரங்களையும் தனியார் பள்ளிகள் இந்த இணையதளத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் திரு பகவந்த் சிங் மான் தெரிவித்தார். கர்நாடகாவில் அமைச்சரவை விரிவாக்கம் செய்வது குறித்து காங்கிரஸ் கட்சியின் தலைமையுடன் விவாதிக்க உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்சி தலைமை நேரம் ஒதுக்கும் பட்சத்தில் தில்லிக்கு சென்று இதுகுறித்து விவாதிக்க உள்ளதாக தெரிவித்தார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 6ஆம் தேதி தொடங்க உள்ளதை சுட்டிக்காட்டிய திரு டி கே சிவக்குமார், தற்போது இதற்கான பணிகளை தாம் மேற்கொண்டு வருவதாக கூறினார். பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் ஜப்பானும் முடிவு செய்துள்ளன. டோக்கியோவில் நடைபெற்ற இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு கொள்கை குறித்த பேச்சுகளின் போது இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங் தலைமையிலான குழுவினர் இதில் பங்கேற்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவில் தனுவும், 57 கிலோ எடைப்பிரிவில் பிராச்சியும், 70 கிலோ எடைப்பிரிவில் ஷிவானியும், 80 கிலோ எடைப்பிரிவில் நைனாவும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவில் ஹிதேஷும், 75 கிலோ எடைப்பிரிவில் நீரஜும், 90 கிலோ எடைப்பிரிவில் இஷான் கட்டாரியாவும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். பாங்காக்கில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இன்று இந்தியா 84-30 என்ற புள்ளிக்கணக்கில் தாய்லாந்தை வென்றது. இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்கியது. காலையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இலங்கை முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் 4 விக்கெட் இழப்பிற்கு 344 ரன் எடுத்துள்ளது. செனுஜா வகுணகோடா இரட்டை சதம் அடித்து 203 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் உள்ளார். சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்சந்த் உள்பட 6 பேர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 270 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லார்ட்ஸில் நடைபெற்ற இப்போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இங்கிலாந்து 186 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கு தேசிய மாணவர் படையினரும் பங்களித்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 104 விமான நிலையங்களில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்படுத்தப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் ஜப்பானும் முடிவு செய்துள்ளன. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் சரியாக 7:25:20

நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் பிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேரம் சரியாக 7:38 14 நொடிகள். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசை நிகழ்ச்சியில் இனி பாடலுக்கு கேட்கலாம். சிற்றிராம் பாடியது வடசென்னை திரைப்படத்திற்காக.

நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். திரை இசை நிகழ்ச்சியில் இனி பாடல்களுக்கு கேட்கலாம். சரவணா திரைப்படத்திலிருந்து.

தொடர்வது இரவு 8 மணிக்கான செய்தி சுருக்கம். வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கினி பழனி. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல், ஸ்பெயின் நாட்டின் துறை தலைவரும் பொருளாதாரம் வர்த்தகம் மற்றும் வணிகத்துறை அமைச்சருமான திரு கார்லோஸ் குயர்பேவை சந்தித்து கலந்துரையாடினார். வர்த்தகம், முதலீடு மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பை அதிகரிப்பதன் மூலம் இந்தியா ஸ்பெயின் நாடுகளுக்கு இடையே பொருளாதார கூட்டாண்மையை வலுப்படுத்துவது குறித்து கலந்துரையாடியதாக அவர் தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாடு வாழ் இந்தியர்களிடம் புதுமையான வைப்புத்தொகை திட்டங்களை அறிமுகப்படுத்த பொதுத்துறை வங்கிகளுக்கு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அழைப்பு விடுத்துள்ளார். புதுடெல்லியில் இன்று வங்கிகள் மற்றும் பொது நிதி நிறுவனங்களின் நிர்வாக இயக்குநர்கள் மற்றும் தலைமை செயல் அதிகாரிகளுடன் கலந்துரையாட போது அவர் இவ்வாறு கூறினார். நமஸ்தே என்னும் தேசிய இயந்திரமயமாக்கப்பட்ட சுகாதார சூழல் அமைப்புக்கான செயல்திட்டம் தொடங்கப்பட்டு 3 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் வகையில் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் நாளை 3வது நமஸ்தே தினத்தை கொண்டாட உள்ளது. கொல்கத்தாவில் உள்ள ரவீந்திர சதனில் திவ்ய கலா மேளாவுடன் இணைந்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்துள்ளது என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி அரசின் 14,300 கோடி ரூபாய்க்கான பட்ஜெட்டுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இதன் காரணமாக 2026-27 நிதியாண்டிற்கான முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய சட்டமன்றம் இம்மாதம் இறுதியில் கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமராவதி சாம்பியன்ஷிப் போட்டிகள் ஆந்திரப்பிரதேசம் முழுவதும் வரும் 15ஆம் தேதி முதல் தொடங்குகிறது என்று ஆந்திரப்பிரதேச விளையாட்டு ஆணையத்தின் தலைவர் திரு ரவி நாயுடு இன்று விஜயவாடாவில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 1வது ஆட்டம் பர்மிங்ஹாமில் நாளை நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

நேர்களே, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவருக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் புதுச்சேரி மாநிலத்தில் எஸ்சி எஸ்டி வகுப்பை சேர்ந்த மாணவர்களுக்கு மேல் பிரிவு எழுத்தர் அப்பர் டிவிஷன் கிளர்க் பணியில் சேர எழுத்துத் தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்பு 15 ஜூலை 2026 அன்று முதல் சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடைபெறவுள்ளது. அனைத்து வார நாட்களிலும் சிறப்பு வகுப்புகள் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறும். இந்த சிறப்பு பயிற்சி வகுப்பில் அனைத்து பாடங்களிலும் சிறந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் மற்றும் மாதிரி தேர்வுகளும் நடத்தப்பட உள்ளதால் இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயில விருப்பமுள்ள மாணவர்கள் இம்மையத்தை நேரில் அணுகி தங்களது பெயர்களை முன்பதிவு செய்து இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இதற்கான முகவரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவருக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், எண் 5, முதல் தளம், 3வது குறுக்கு தெரு, நடேசன் நகர், புதுச்சேரி. தொலைபேசி எண் 0413-2200-115, 88700-736-22. இது வந்து கைபேசி எண். இந்த செய்தியை புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவருக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தின் துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளாா்.

0: expected to hover around 36 to 38 degrees Celsius, while minimum temperature will be around 28 degrees Celsius in the national capital. Akshit Vaidyan, Akashwani News, Delhi.
1: In women's cricket, Indian team led by Harmanpreet Kaur today recorded a historic win in one-off test against host England at the Lord's. India defeated England comfortably by 270 runs in first ever women's test held at Lord's. Chasing a target of 457 runs, the hosts were all out for 186 in their second innings before lunch on day four. For India, Sneha Rana took 4 wickets while Sayali Sadghare, Kranti Gaur and Deepti Sharma bagged 2 wickets each. India had declared the second innings at 341 for 7 yesterday at the stroke of tea, giving a target of 457 runs. Indian boxers remained a strong force at the Asian Under-19 and Under-23 championships, with 16 of them advancing to the finals across men's and women's categories in Jakarta. In the Under-19 women's category, 8 boxers reached finals today. Earlier in the Under-23 women's category, 5 Indian boxers progressed to the finals. In the Under-23 men's category, 3 Indian advanced to the finals. India also added 7 bronze from semi-final finishes. And now, before we end the bulletin, the headlines once again. India and US engage for balanced and commercially meaningful trade pact, says Commerce and Industry Minister Piyush Goyal, dismisses media reports of deadlock in trade talks. India's total exports jumps over $232 billion, registering growth of 11.37% during first quarter of current fiscal. Former AAP leader Tahir Hussain and 4 others convicted for killing of IB officer during 2020 Delhi riots. The US and Iran exchange another wave of strikes as dispute over control of Strait of Hormuz raises tension in the region. In cricket, India scripts history beating England by 270 runs in first ever women's test at the Lord's. And 16 Indian boxers enter finals at Asian Under-19 and Under-23 championships in Jakarta. That's all in the news at 9. Good night.
2: ஒன்பது மணி 15 நிமிடம்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் இந்தியாவுடைய தலை சிறந்த பிளாஸ்டிக் சர்ஜன், சர்வதேச அளவில் மிகவும் அறியப்பட்டவர், சென்னை கீழ்ப்பாக்க அரசு மருத்துவமனை, ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, ஸ்டான்லி மருத்துவமனையுடைய மேனாள் பேராசிரியர் டாக்டர் நெல்லையப்பர் அவங்க வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பிளாஸ்டிக் சர்ஜரினா என்ன, அது தொடர்பாக இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள், யாரெல்லாம் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணலாம், எந்த மாதிரியாக அதுக்கான சிறப்பம்சங்கள்லாம் எப்படி சரிப்படுத்த முடியும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை கேட்டு பெற இருக்கிறோம். வணக்கம் டாக்டர் சார்.
4: வணக்கம்.
3: வேர்ல்டு பிளாஸ்டிக் சர்ஜரி டே எதுக்காக அப்சர்வ் பண்ணுறாங்க?
4: அதாவது பொதுமக்களுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னு சொன்னாலே அது வந்து ஒரு அழகு கலைக்கான ஒரு மருத்துவம் அப்படின்னு மக்கள் வந்து நினைச்சு கொண்டிருக்கிறாங்க நிறைய பேர். ஆக்சுவலாக அழகு கலைக்கான ஒரு மருத்துவமும் பிளாஸ்டிக் சர்ஜரியில் அடங்கும். ஆனால் ரொம்ப வந்து நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணக்கூடியது வந்து மெயினாக வந்து ட்ரோமா என்று சொல்லக்கூடிய காயங்கள், உடம்பில், கண்ணில், காதில், முகத்தில், கையில், கால்களில், எங்கு பட்டாலும் இருக்கக்கூடிய காயங்களுக்கு பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் சர்ஜரி தான் ரொம்ப அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதற்கடுத்தாக தீப்புண் சிகிச்சை, முக்கியமாக தீப்புண் சிகிச்சை. அதற்கடுத்ததாக வந்து கேன்சர் வந்து உடம்பின் மேற்பகுதியில் உள்ள கேன்சரில் ஏதாவது ஒரு உறுப்புகளை எடுத்த பிறகு அந்த இதை நம்ம சரி செய்வதற்காக பண்ணக்கூடியதற்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுகின்றோம். இது தவிர சில சமயம் சில பிறவி வேறுபாடுகள், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, உதட்டு பிளவு, அன்னப்பிளவு, கையில் 6 விரல் இருக்கும், காலில் ஏதாவது இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிறவி வேறுபாடுகளுக்கும் நம்ம நிறைய பண்ணிக்கிறோம். ஸோ இது ஒரு அவேர்னஸ், பொதுமக்களுக்கு எல்லாம் இதை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக சுமார் 15 வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய இந்திய பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நிபுணர்களின் கூட்டமைப்பில் வந்து நமது கோயம்புத்தூரில் கங்கா மருத்துவமனை வைத்து நடத்தி வரும் டாக்டர் ராஜசபாபதி சார் அவர்கள் இதை ஒரு முன்னெடுப்பாக சொன்னாங்க. இந்த மாதிரி நம்ம வேர்ல்டு பிளாஸ்டிக் சர்ஜரி டே அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்தோம். ஆக்சுவலாக ஆரம்பிக்கும் போது இட் வாஸ் நேஷனல் பிளாஸ்டிக் சர்ஜரி டே தான், அதை ஆரம்பிப்போம், அப்போ மக்களுக்கு இது மாதிரி அவேர்னஸ் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம கொண்டு வந்தோம். அதை அப்புறம் வந்து உலக லெவலில் எல்லாருமே ஏற்றுக்கிட்டு ஜூலை 15 உலக பிளாஸ்டிக் சர்ஜரி தினமாக நாம் கொண்டாடுகின்றோம்.
3: ரொம்ப முக்கியமான விஷயம் சார், ஏன்னா இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பற்றி நிறைய மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணுங்கிற ஒரு தேவை இப்போ உருவாயிருக்கு. இப்போ நீங்கள் சரியாக சொன்னீங்க, தீக்காயம் ஏற்படக்கூடியவர்கள், அதில் குறிப்பாக அந்த பட்டாசு தொழிலில் வேலை செய்யக்கூடியவங்க, பாய்லர் இந்த மாதிரி இடங்களில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி சில நேரங்களில் தவிர்க்க முடியாததாக ஆகிடுது. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு முக்கியத்துவமாக இருக்குது. அதே சமயம் மற்ற

0: பெரியவங்களுக்கும் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. ரெண்டு விதமான விஷயங்கள் சொன்னீங்க. ஒன்று ட்ராமா அதனால் உருவாகக்கூடியது, தீக்காயம்னால் ஏற்படக்கூடியது. அழகு கலைக்காக செய்யக்கூடியவர்கள், ஆனால் இப்போ பெரும்பாலும் இருக்க யோசிக்க என்ன யோசிப்பாங்கன்னா அழகு கலை தான், ஃபேஸை சரிப்படுத்துறதுக்கு, நோஸை சரிப்படுத்துறதுக்கு, இப்படிலாம் கூட நிறைய கேள்விகள் எழுப்புவாங்க. ஆனால் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறதற்கான தேவை என்ன உருவாகிறது?
1: அந்த கண்டிஷன்ஸ் உள்ள எல்லாருக்குமே தேவைப்படுகிறது. சிறு வயதில் வந்து பிறவி குறைபாடுகள், இப்போ பிறக்கிறப்பமே மேல் உதட்டில் ஒரு பிளவோடு பிறப்பாங்க, உள்ளுக்குள்ள உள்ள ஈறு நாக்கு எல்லாம் தெரியும். ஸோ குழந்தை வந்து சரியாக பால் கூட குடித்து வளர முடியாது. ஏன்னா பால் குடிக்கணுன்னா அந்த சக் பண்ணுறப்போ சுற்றி ஏர் எதுவும் இல்லாமல் வெறும் பால் மட்டும் சக் பண்ணணும். ஆனால் இது மாதிரி ஓட்டம் இருக்கிறதுனால அதெல்லாம் குழந்தை வளர்ச்சியே தடைப்படும். ஸோ அப்பமே நம்ம வந்து அந்த குழந்தைக்கு அந்த உதட்டுக்கு நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரி ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே பண்ண வேண்டியது வரும். சில பேருக்கு உதடு நல்லா இருக்கும், உள்ளுக்குள்ள அன்னம் பேலட் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அதில் ஓட்டம் இருக்கும், அங்கே நம்ம பண்ண வேண்டியது வரும். காதுகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் வரும், மூக்கில் நிறைய வித்தியாசம் இருக்கும், கண் இமைகள் பாதி இருக்கும் இல்லாமல் போகும், இது மாதிரி எத்தனையோ வேறுபாடுகள் வருது, பிறவி வேறுபாடுகள். அதற்கெல்லாம் சென்று கண்டிப்பாக நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரி செய்தால் நார்மலாக கொண்டுட்டு வர முடியும்.
0: இப்போ குழந்தைகளை இருக்கவங்களுக்கு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அந்த மாதிரி பண்ணி சரிப்படுத்தணும், ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே பண்ணிடலாம். வளர்ந்த குழந்தைகளாக இருக்கும், ஒரு அடல்ட் ஸ்டேஜுக்கும் இல்லாமல், அடலசன் ஸ்டேஜும் இல்லாமல், குழந்தை பருவமும் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள், ஒரு 8 வயது 9 10 இந்த டீனேஜில் இருக்கக்கூடிய என்டர் ஆகக்கூடியவர்களுக்கு அவங்களுக்குலாம் பண்ண முடியுமா?
1: பண்ணலாம். ஒவ்வொரு சிகிச்சை முறைக்கும் சில ப்ரோட்டோக்கால் உண்டு, இதை இந்த வயசில் பண்ணணும், ஏன்னா அப்போ தான் வந்து அவங்களுடைய உறுப்புகள் எல்லாம் நல்ல முறையில் வளர்ந்துருக்கும், அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில ப்ரோட்டோக்கால் உண்டு. இன்னொன்று நம்ம பாடி இமேஜ் அப்படிங்கிறது, ஒரு குழந்தைக்கு 5 வயசில் வந்து அவங்களுடைய பாடி இமேஜ் வந்து அவங்களுக்கு அவங்கள பற்றிய ஒரு தன்னம்பிக்கை உடம்புல வந்து உருவாகும். ஸோ அந்த 6 வயசு 7 வயசுல ஏதாவது ஒரு சிறு குறைகள் ஏதாவது இருந்தால் பள்ளியில் அவர் கூட படிக்கக்கூடிய பிள்ளைகள் ஏதாவது சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டில் விளையாடும் பொழுது கீழே ஏதாவது சொல்லுவாங்க. ஸோ அதனால குழந்தைக்கு மன பாதிப்பும் ஏற்பாட்டு வரும். ஸோ அந்த சமயத்தில் கண்டிப்பாக என்ன குறை இருந்தாலும் அதை நம்ம கண்டிப்பாக பண்ண முடியும், பண்ணிவிட வேண்டும்.
0: இதில் ரைனோபிளாஸ்டி, லிப்போசெக்ஷன், அதே போல வந்து டம்மி டக், இந்த மாதிரி சில வகைகள் அப்படின்லாம் சொல்கிறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள்.
1: இப்போ ரைனோபிளாஸ்டி அப்படின்னா மூக்குக்கான ஒரு சிகிச்சை ஆகும். மூக்கோட முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து சுவாசித்தலுக்கு காற்றை உள்ளே கொண்டு போகிறது, அப்புறம் வந்து நம்முடைய மனத்தை வந்து நுகர்வது, இதுதான் அவருடைய முக்கியமான வேலை. ஆனால் சில சமயம் அடிபட்டதுனாலையோ அல்லது ஒரு பிறவிலையோ அந்த மூக்கில் உள்ளக்கூடிய அந்த சுவர் அமைப்பு, நடுவில் உள்ள செப்டமாக இருந்தாலும் சரி, மூக்கின் முன்பகுதியாக இருந்தாலும் சரி, மூக்குக்கும் முகத்திற்குமான அந்த அட்டாச் பண்ணக்கூடிய காலுமல்லாம் என்று சொல்லக்கூடிய பகுதியாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்துலேயும் ஒரு சின்ன வித்தியாசப்படும். இப்போல்லாம் ரொம்ப மாடர்ன் ஆயிடுச்சு, நம்ம கம்ப்யூட்டர்லேயே அவங்களுடைய முகத்தை வந்து நாங்கள் வடிவமைச்சு கொடுக்கலாம். ஸோ அவங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்மளால் பண்ணித்தர முடியும். இந்த சிகிச்சை ரைனோபிளாஸ்டி சிகிச்சை என்று சொல்கிறோம். இது ஒரு ஆபத்து இல்லாத சிகிச்சை தான், நல்ல முறையில் பண்ணிக்கலாம்.
0: அடுத்தது அந்த லிப்போசெக்ஷன் வந்து காமனாக இப்போ சொல்லக்கூடிய இருக்கு, இந்த ஒபிசிட்டி சார்ந்து இருக்கக்கூடிய,
1: கரெக்டாக சொல்லிட்டீங்க. இப்போ நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே ரொம்ப மாறிடுச்சு, எல்லாருமே ஃபாஸ்ட் ஃபுட்டு நிறைய பயன்படுத்துகிறோம், எல்லாம் வேக வேகமான அவசர கால உலகத்துலேயும் நம்ம அது ஒரு அழகு, அது ஒரு அத்தியாவசியம் அப்படி நம்ம நினைக்கிறனாலும் நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்டை பயன்படுத்துகிறோம், வீட்டில் சமைக்கிறது அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சி வருது. இந்த மாதிரி பண்ணும்போது ஒபிசிட்டி வந்து ரொம்ப காரணமாக வந்துடுது. நேரத்துக்கு சாப்பிட்றது கிடையாது, தூங்குறதுக்கு முன்னாடி நிறைய சாப்பிட்டுட்டு தூங்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுறதுனால உடம்புல வந்து ஃபேட் நிறைய போயிடுது. இதை வந்து மருந்து மாத்திரைகள் கூட குணப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் எக்ஸஸ் உள்ள இடத்துல லைபோசெக்ஷன், கொழுப்பு வந்து பிளாஸ்டிக் செக்மெண்ட் உறிஞ்சிடலாம். அது முன்னாடிலாம் வெறும் சாதாரண ஹேண்ட் ஹெல்டு மிஷினை வச்சு பண்ணுவோம், இப்போல்லாம் அதுக்கு லேசர் அசிஸ்டன்ட் வந்துருச்சு. ஸோ ரொம்ப ஈஸியாகவும் போகும். ஸோ எங்கெல்லாம் உடம்புல கொழுப்பு இருக்கோ, முக்கியமாக கொழுப்பு இருக்கக்கூடிய என்னென்ன வயிறு பகுதி, அக்கூட தொடைப்பகுதி, அப்புறம் பின்பகுதிகள், இந்த எல்லா இடத்துல வந்து கொழுப்பை வந்து உறிஞ்சி லைபோசெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு ஒரு அழகை வந்து கொடுக்கலாம்.
0: இல்ல, இப்ப இந்த லைபோசெக்ஷன் சொன்னீங்க, அந்த டம்மி டக் அப்படின்னு சொல்றாங்க, அதுவும் இதோட சேர்ந்த வகை தானா?
1: பொதுவா லைபோசெக்ஷன் வந்து எந்த இடத்துலயும் பண்ணக்கூடியது, டம்மி டக் வந்து வயிற்றுல மட்டும் பண்ணக்கூடியது. டம்மி டக் வந்து என்ன அப்படின்னா, இப்ப நீங்க வந்து கொழுப்பு நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க உறிஞ்சிருந்து கொழுப்பை மட்டும்தான் உறிஞ்சிறீங்க, ஆனா அதுக்கு மேல உள்ள ஸ்கின் வந்து அப்படியேதான் இருக்கும், ஸ்கின்னை வந்து உறிஞ்ச முடியாது, அப்போ ஸ்கின் வந்து ஃபோல்ட் ஆகிருக்கும். இங்கே கொழுப்பை உறிஞ்சிட்டாலும் கூட ஸ்கின் உன்னோட ஒன்று ஃபோல்ட் ஆகிருக்கிறது அது அழகு இல்லை, அதுவும் நல்லா இருக்காது. அதனால கொஞ்சமாக எக்ஸசைஸ் பண்ணி, எக்ஸசைஸ்னால் அதை கொஞ்சமாக ஒரு கட் பண்ணி அதையும் பண்ணி கொடுக்கறது டம்மி டக், இதையும் சேர்த்து நம்ம வந்து பண்ணிடலாம்.
0: இப்போ டாக்டர், நிறைய பேர் என்னென்னா நிறைய அழகு கலை சார்ந்திருக்க

0: கூடியவர்கள் இந்த லைபோசெக்ஷனையும் டமேட்டக் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அது சில நேரத்தில் ஆபத்தில் போய் முடிஞ்சிடுது. முறையான மருத்துவ பயிற்சி எடுக்காமல் இல்லை முறையான சர்ஜன்ட்ட போகாமல் இது மாதிரி பண்ணுறாங்க. யாரிடம் இந்த மாதிரி லைபோசெக்ஷனோ டமேட்டக் போன்ற இருக்கக்கூடிய இது சார்ந்திருக்கக்கூடிய சிகிச்சை முறைகளை மேற்கொள்ளணும்.
1: இது சார்பாக உலகளவில் பண்ணக்கூடியவங்க ஒரே சிகிச்சை அளிக்கக்கூடியவங்க பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் மட்டுமே. லைபோ செக்ஷனாக இருந்தாலும் டம்மி செக்ஷனாலும் பண்ண வேண்டியவங்க பிளாஸ்டிக் சர்ஜன் மட்டும்தான் பண்ணணும். அரசு மருத்துவக் கல்லூரிகளில் எல்லா இடத்துலையுமே நிறைய பிளாஸ்டிக் சர்ஜரி சீட்டு வச்சு நிறைய டாக்டர்கள் படித்து வராங்க. அதனால் இப்போ எல்லா ஊர்லேயுமே டயர் ஒன், டயர் டூ, டயர் த்ரீ, ஈவன் டாலு ஹெட் குவார்ட்டர்ஸ் அளவுக்கு பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. ஸோ முறையாக படித்து பட்டம் பெற்ற ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனை போய் அவங்க வந்து ஆலோசனை கேட்டு இதை பண்ணாங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த எந்த ஆபத்துமே வர்றதில்லை. இன்னொன்று மற்றவர்கள் நம்ம யோசிச்சுக்கணும், இந்த ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லி வர்றதே வந்து அது வந்து ஒரு ஒரு ப்ராப்ளம் தான், ஒபிசிட்டி அப்படிங்கிறது. ஸோ இவங்களுக்கு வந்து கோமார்பிடிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மற்ற நோய்களும் சேர்ந்து இருக்கும். நீங்கள் ஒரு ஆப்ரேஷன் லைபோசெக்ஷன் பண்ணாங்க அப்படின்னா அந்த பேஷண்ட் டயபெட்டிஸாக இருப்பாங்க, அந்த பேஷண்ட் ஹைப்பர் டென்ஷன் இருந்திருக்கும், அந்த பேஷண்ட்டுக்கு கூடயே வந்து ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்திருக்கும். அதுக்கு அவங்க ஆஸ்பிரின் அந்த ரத்தம் உறையாமல் இருக்கக்கூடிய அந்த மருந்து மாத்திரைகள் ஏற்கனவே சாப்பிட்டுட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு வேற ஏதாவது ஆஸ்மா தொந்தரவு இருந்திருக்கலாம், தைராய்டு ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், முக்கியமான தைராய்டு, இதுகள்லாம் சேர்ந்து இருக்கிறப்போ நம்ம அதையும் அட்ரஸ் பண்ணி அவசரப்படுற பேஷண்ட் யாராவது ஒரு மருத்துவ பயனாளிகள் நம்மகிட்ட வர்றாங்க அப்படின்னா, டாக்டர் எனக்கு டைமே இல்லை டாக்டர், மூணு நாள் தான் லீவ் டாக்டர், இந்த மூணு நாளைக்குள்ள நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அது எல்லா ஆப்ரேஷனும் அப்படி செய்ய முடியாது. ஸோ இது போன்ற ஆப்ரேஷன்லாம் நிதானமாக யோசித்து அவங்கள நல்லா பிளான் பண்ணி மற்ற எந்த நோய்களும் இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி மற்ற நோய்கள் இருக்கும் பட்சத்தில் அதையும் குணப்படுத்திட்டு பண்ணும்போது ஆபத்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மி தான். அது தாராளமாக பண்ணிக்கலாம்.
0: இப்போ நீங்கள் சொன்னீங்க மூன்று நாட்களுக்குள்ளே வரணும், அவசரப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. பொதுவாக ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகும்?
1: அதாவது நம்ம என்ன சர்ஜரி அப்படிங்கிறத பொறுத்து தான். இப்போ வந்து ஒரு விரலை வந்து துண்டாக வெட்டி எடுத்துகிட்டு வராங்க, அதை வந்து நம்ம வந்து ஒட்ட வைக்கிறோம். நீங்கள் செய்தித்தாள்கள்லாம் அப்பப்போ பார்ப்பீங்க, அரசு மருத்துவமனையில் இது நிறைய நடக்கும். சுமார் எந்த விதமான பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படிங்கிறது, ஒரு கையை ஒட்ட வைக்கணும் அப்படின்னாலே மினிமம் 5-6 hours ஆகும். சரி 12 மணி நேரம், 14 மணி நேரம் எல்லாம் கூட பண்ணியிருக்கிறோம். இப்போ லைபோசெக்ஷன் ஒரு சின்ன போர்ஷனில் பண்ணுறீங்க. இப்போ கைனோகோமேசியா அப்படின்னு சொல்லுவாங்க, ஆண்களுக்கான மார்பு வந்து கொஞ்சம் பெண்களை மாதிரி கொஞ்சம் ஆக ஆரம்பிக்கும் போது ஏர்லி ஸ்டேஜ், எந்த ஸ்டேஜில் அதுவும் லைபோசெக்ஷன் தான். அதை நாங்கள் பண்ணுறது ஒரு 1 hour பண்ணிடுவோம். அதே இது பாடி ஃபுல்லாக நம்ம லைபோசெக்ஷன் பண்ணால் 6-8 hours ஆகும். மாதிரி ஒவ்வொரு ஒர்க்குக்கும் இதாகும், மினிமமான டைத்துலேயும் பண்ண முடியும். யூஸ்வலாக எல்லா பிளாஸ்டிக் சர்ஜரியுமே கொஞ்சம் நேரம் எடுக்கக்கூடியதான், ஏன்னா மிக நுட்பமாகவும் மிக நுண்ணியமாகவும் நம்ம வந்து பண்ண வேண்டியது. அங்கே அவசரம் இல்லாமல் நிதானமாக பண்ணுற சிறு சிறு வெசல்ஸ் என்று சொல்லக்கூடிய இரத்த நாணங்களை வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணணும். அதெல்லாம் மைக்ரோஸ்கோப் உதவியோ அல்லது எங்கள் கண்ணில் பூத கண்ணாடி ஜீஸ் அந்த லூப்பை போட்டுட்டு தான் நம்ம வந்து பண்ணுவோம். அந்த மாதிரி உருப்பெருக்கி கண்ணிலேயே அட்டாச் பண்ணக்கூடிய உருப்பெருக்கி. ஸோ அதெல்லாம் நிதானமாக டைம் ஆகக்கூடிய சர்ஜரி தான், கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நம்ம வந்து.
0: இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தவங்க வராங்க, ரெண்டு துண்டாக இருக்குது அப்படின்னா தீக்காயங்கள் பட்டு வர்றாங்க, அவங்களுக்கு அதிகமான சூழல் வருது, வண்டி தரைச்சு கீழே போய் விழுந்து அதுலேருந்து வராங்க, அந்த ஸ்கின்னை பீல் ஆகி வராங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழல்களில் எந்த மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண முடியும் ஒன்று, ரெண்டாவது அதற்கான கால அளவோ அல்லது அதற்கான சிகிச்சை முறைகள் அப்படிங்கிறது என்ன?
1: இப்போ ஆக்சிடென்ட் ஆகி ஒரு பேஷண்ட் வர்றாங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து பேஷண்ட்டுடைய ஜென்ரல் கண்டிஷன் சொல்லக்கூடிய அவங்க கான்சியஸாக இருக்கிறாங்களா, வரும்போது பேசுகிறாங்களா, அப்புறம் வந்து உடம்புல எந்த போர்ஷன் அடிபட்டுருக்கு. இப்போ அன்கான்சியஸாக இருக்கிறாங்க அப்படின்னாலே மெயினாக பிரெயின் அந்த மாதிரி அடிபட்டிருக்கும். ஸோ ஒரு சிடி ஸ்கேன் பண்ணி அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். தலையெல்லாம் ஒன்றும் இல்லை, நியூரோ சர்ஜன்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து பார்த்து நான் ஓகே பிரெயின் வந்து நார்மல் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். வேறு என்ன காரணத்துலாம் இவங்க ரத்த ஒழுகல் நிறைய இருந்திருக்கலாம். அப்போ நம்ம உள்ளே வரும்போதே அவங்களுடைய பிபி, அவங்களுடைய பல்ஸ் அதெல்லாம் பார்க்குறப்போ பிபி ரொம்ப குறைஞ்சி போயிருக்கும், பல்ஸ் ரொம்ப டாக்கி கடையான்னு சொல்லக்கூடியதில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து நம்ம முதல்ல வந்து வி ஹவ் டு சேவ் த லைஃப் ஆஃப் த பேஷண்ட் தேன் த லிம். உயிரை காப்பாற்றுவோம், அதுக்கப்புறம் உடம்பை காப்பாற்றுவோம். ஸோ அதுக்குரிய இதை நம்ம ஏற்பார்ப்போம். எமர்ஜென்சி ட்ரோமா டீம் எல்லா அரசு மருத்துவமனையிலையும் எல்லா தனியார் மருத்துவமனையிலையுமே எமர்ஜென்சி ரூம் இப்போ ER அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எல்லாம் அதை பயன்படுத்துவாங்க. ஸோ எமர்ஜென்சியில் லைஃபை சேவ் பண்ணி பேஷண்ட் பிபி நார்மலாக்கி பல்ஸ் நார்மலாச்சு, கூட வந்து வழக்கம் போல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட் இருக்கலாம், கூட கிட்ட ரோட்டில் எல்லாரும் தான் போகிறோம், எதுக்காக திடீர்னு கீழே விழுந்துருந்தோம், அவருக்கு ஆல்ரெடி டயபெட்டிக் இருந்திருக்கலாம், அதில் டயபெட்டிக் கீட்டோ

0: மயங்கியிருப்பாரு. ஸோ அதை நம்ம வந்து கண்டுபிடிச்சிடும். அந்த இது வரைக்கும் அவங்க டெஸ்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க, இப்போ அது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். அல்லது பிரெயினில் எங்கேயாவது ரத்த ஒழுகல் இருந்திருக்கலாம், அது டக்குன்னு ஒழுக ஆரம்பிச்சுன்னு கீழே விழுந்திருப்பாங்க. அல்லது ஒரு ஹார்ட் அட்டாக் பயில்டாக வந்திருக்கலாம், அதில் கீழே விழுந்திருப்பாங்க. ஸோ இதுகளெல்லாம் நம்ம ரூல் அவுட் பண்ணிட்டு இதுக்கே ஒரு 2-3 hours ஆயிடும். ஐவி லைன் என்று சொல்ல செக்யூர் பண்ண முடியும். எந்த பேஷண்ட்டும் எமர்ஜென்சியில் வர்றாங்கன்னா நாங்கள் வந்து ஏபிசி அதை வந்து முதல்ல ரெடி பண்ணுவோம். ஏன்னா ஏர்வே பிரீத்திங் அவங்களுடைய நுரையீரல் இந்த தொண்டை வழியாக போடுது, மூக்கு வாய் வழியாக ஏர் உள்ளே போய் இந்த ஏர்வே கரெக்ட் ஆயிடுச்சா, தென் அதுக்கு அடுத்தது வந்து பிரீத்திங் அவங்க நல்லா பிரீத் பண்ணுறாங்களா, தென் சர்க்குலேஷன் ரத்த ஓட்டம் நல்லா ஓடுதா, ஹார்ட் நல்லா பம்ப் பண்ணுதா, ப்ளீடிங் எங்கே இருந்தால் அதை அரெஸ்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு ஐவி லைன் போட்டு இது பண்ணணும். இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ன இருக்குது, என்ன அந்த நெக்ஸ்ட் பிளாஸ்டிக்ஸ் இது என்ன தேவை, என்ன போன் எல்லாம் கூட நிறைய ஃப்ராக்சர்னால் ஆர்த்தோ டாக்டர் சொல்லுவாங்க, அதை ஸ்டெபிலைஸ் பண்ணுவாங்க. எந்த இரத்த நாளங்கள் கட்டாயிருக்கிறா, அல்லது டெண்டான் என்று சொல்லக்கூடிய தசை நார்கள் எதுவும் கட்டாயிருக்குதா, அதை நம்ம ரெடி பண்ணணும். ஸ்கின் ரெடி பண்ணணும். ஸ்கின் சாதாரண முறையில் நஞ்சு மட்டும் போயிருக்குன்னா நல்லா துறவாஷ் கொடுத்து அட்டாச் பண்ணி விட்டுலாம். அப்படி இல்லாத போது நம்ம பக்கத்துலேருந்து சதை எடுத்து அது மேலே வைக்க வேண்டியது வரும், அல்லது வேறு இடத்துலேருந்து தோல் எடுத்து போகணும், அதுக்கு வந்து கிராஃப்ட் அண்டு ஃப்ளாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி அடியை பொறுத்து அப்படிங்கிறதுலேருந்து ஒரு 5-6 hoursலேருந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் சில சமயம் 1-2 months கூட இருந்து ஸ்டே பண்ணுவேன்.
1: நேர்களே, இந்த நிகழ்ச்சியின் 2nd பாகத்தை வரும் புதன்கிழமை என்று கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் சரியாக 9:30 10 நொடிகள். நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்ததே வானம்.

நேயர்கள் கவனத்திற்கு. புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் விடுத்துள்ள அறிவிப்பு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் புதுச்சேரி மாநிலத்தில் எஸ்சி எஸ்டி வகுப்பை சேர்ந்த மாணவர்களுக்கு மேல்பிரிவு எழுத்தர் அப்பர் டிவிஷன் கிளர்க் பணியில் சேர எழுத்து தேர்விற்கான இலவச பயிற்சி வகுப்பு 15 ஜூலை 2026 அன்று முதல் சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடைபெற உள்ளது. அனைத்து வார நாட்களிலும் சிறப்பு வகுப்புகள் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறும். இந்த சிறப்பு பயிற்சி வகுப்பில் அனைத்து பாடங்களிலும் சிறந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் மற்றும் மாதிரி தேர்வுகளும் நடத்தப்பட உள்ளதால் இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர்ந்து தேர்வுகளும் நடத்தப்பட உள்ளதால் பயிற்சியில் பயில விருப்பமுள்ள மாணவர்கள் இம்மையத்தை நேரில் அணுகி தங்களது பெயர்களை முன்பதிவு செய்து இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இம்மையத்தின் முகவரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் எண் 5 முதல் தளம் 3வது குறுக்கு தெரு நடேசன் நகர் புதுச்சேரி 6050005 தொலைபேசி எண்கள் 0413 22 2 0 0 1 1 5 8 8 7 0 0 7 3 6 2 2. இந்த செய்தியை புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தின் துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார். தேன்ஸ் நிதேவானம் நிகழ்ச்சியினை பாடலுக்கு கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது பொன்னுமணி திரைப்படத்திற்காக.

நேரம் சரியாக 10:23. தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சி இனி பாடலோடுக்கு கேட்கலாம். கே ஜே யேசுதாஸ் பாடியது என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு திரைப்படத்திற்காக.

நிகழ்ச்சியின் பாடலுக்கு கேட்கலாம். கே ஜே யேசுதாஸ் பி சுசிலா இணைந்து பாடியது பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படத்திற்காக. நேரம் சரியாக 10:05.

நேரம் சரியாக 10:24:45. தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சி நினைப்பாடல் ஒழுக்கி கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது என்றும் அன்புடன் திரைப்படத்திற்காக.

தேன் தேவானம் நிகழ்ச்சியில் பாடலொடுக்கி கேட்கலாம். கே ஜே யேசுதாஸ் பி சுசிலா சித்ரா இணைந்து பாடியது கற்பூரமுல்லை திரைப்படத்திற்காக.

தேன் தேவானம் நிகழ்ச்சியில் பாடலுக்கு கேட்கலாம். கே ஜே யேசுதாஸ், பி சுசிலா, சித்ரா இணைந்து பாடியது கற்பூரமுல்லை திரைப்படத்திற்காக.

இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. செம்பருத்தி திரைப்படத்திற்காக

தேன் சிந்தேவானம் நிகழ்ச்சி நினைப்பாடலுக்கு கேட்கலாம். இளையராஜா எஸ் ஜானகி இணைந்து பாடியது எல்லாமே என்ற ஆசாதான் திரைப்படத்திற்காக. நேரம் சரியாக 10:45.

தேன் சிந்ததேவானம் நிகழ்ச்சி நிறைவாக பாடலொலிக்க கேட்கலாம். புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து நேரம் சரியாக 10:55:40.

நேரம் 11 மணி. நேயர்களே, இனி நாளை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இடம்பெறும் நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் நா விஸ்வநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் வெண்பன்றி வளர்ப்பு குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். உணவு சங்கிலியின் படிநிலைகளில் பறவைகள் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு. வழங்குபவர் வி கண்ணன் அவர்கள். 7:02 புதுவை புதுமை இந்நிகழ்ச்சியில் மலரும் மொட்டுக்கள். வளரிளம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சி. வளரிளம் பருவத்தினரை வழி நடத்துவது எப்படி என்பது குறித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் மனநல ஆலோசகர் எஸ் தேவன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். காலை 7:25 நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியில் HPV தடுப்பூசி குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி சுகாதாரத்துறை நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் வி உமாசங்கர் அவர்கள். 7:30 முதல் 7:35 வரை விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 குறித்த தினசரி நிலவரம் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:35 வணக்கம் மக்களை. 8:02 முதல் 8:15 வரையும் 8:30 முதல் 8:55 வரையும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சீனு. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர்விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். பிற்பகல் 1:02 ஹாய் சிநேகிதியே. இந்நிகழ்ச்சியில் சட்டம் அறிவோம். பெண்களின் கண்ணியத்தை பாதுகாக்கும் சட்டங்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி நீதிமன்ற வழக்கறிஞர் சுபலட்சுமி அவர்கள். உடன் உரையாடுபவர் பி ஆனந்தி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். பிற்பகல் 3 மணிக்கு ஹலோ டாக்டர். இந்நிகழ்ச்சியில் நினைவாற்றல் இழப்பு எப்போது மருத்துவ உதவியை நாட வேண்டும் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் நரம்பியல் துறை மூத்த மருத்துவ அதிகாரி டாக்டர் ஆர் ஜெயஸ்ரீ அவர்களுடன் நேர்முகம். மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங். 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே அந்துவன். 6:20 முதல் 7 மணி வரையிலும் 7:02 முதல் 7:15 வரையிலும் 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர்விருப்பம். இதனிடையே 7:30 முதல் 7:32 வரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் கேட்கலாம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11 வரை தேன் சிந்ததே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நிலைகளில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7 மணி முதல் பகல் 1 மணி வரை மணிக்கு ஒரு முறையும் இரவு 7 மணி

0: a foundation stone of a flyover in Lucknow. In cricket, Indian team led by Harmanpreet Kaur today recorded a historic win in one of women's test against host England at the Lords. India defeated England comfortably by 270 runs in the first ever women's test held at Lords, chasing a target of 457 runs. The hosts were all out for 186 in their second innings before lunch on day four. And that is the end of this news bulletin.
1: நேயர்களே, புதுவை வானொலியின் FM ரெயின்போ 102.8 MHz இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒளிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். நிலையத்தின் நேரம் 11:10 20 நொடிகள். வணக்கம். ஜெய்ஹிந்த்.